முன் மாதிரியாக அவர் மூத்த திருப்பதிகங்களை இயற்றி பெருமை பெற்றவராக திகழ்கிறார். அனைத்து சிவாலயங்களிலும் திருக்கோயில்களிலும் அமர்ந்த திருக்கோலத்தில் வீற்றிருப்பவர் நம் காரைக்கால் அம்மையார் ஒருவரே. காரைக்கால் என்று சொன்னாலே காரைக்காலோடு சேர்ந்து அம்மையாரும் இணைந்து இந்த காரைக்கால் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். காரைக்கால் அம்மையார் பிறந்து காரைக்கால் அம்மையார் வளர்ந்து வாழ்ந்த இந்த காரைக்கால் மண்ணிலே காரையும் வதியிலே புராண மரபுப்படி அந்த மாங்கனி திருவிழாவானது வெகு சிறப்பாக ஆண்டுதோறுமே கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் முதல் முறையாக பகலிலே அல்லாமல் இரவு நேரத்திலே நேரலையிலே நேயர்களை இணைத்து அம்மையாருடைய வரலாற்றை அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த காரைக்கால் பண்பலை இரவு முழுவதும் விடிய விடிய இந்த ஒளிபரப்பை வழங்கி இருக்கிறது. உண்மையாக நிச்சயமாக இந்த இரவு பொழுதிலே எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையிலேயே நம்மை திளைக்க வைத்திருப்பது காரைக்கால் அம்மையார் நமக்கு தந்திருக்கும் அந்த பேர் ஆற்றல் என்று சொல்ல வேண்டும். காரைக்கால் அம்மையார் வணங்கி அந்த சோமநாதரும் கைலாசநாதரும் நமக்கு தந்திருக்கிற இந்த அற்புத வரம் என்று சொல்ல வேண்டும். இந்த காரைக்கால் அம்மையாருடைய மாங்கனி திருவிழா நிகழ்வானது மற்ற விழாக்களைப் போல பொதுவாக நடத்தப்படுகிற ஆலய விழாக்களைப் போல ஓரிரு நாட்களில் முடிந்துவிடக்கூடிய விழா அல்ல. இது ஒரு மாத கொண்டாட்டமாக காரைக்காலிலே நடைபெறும். வருடந்தோறும் இந்த ஒரு மாதம் என்பது காரைக்கால் மாவட்ட மக்களுக்கும் சுற்றியுள்ள அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாள் இரவு பொழுதிலும் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், வைபவங்கள், யோகா கலையை போற்றக்கூடிய நிகழ்ச்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகள், இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படக்கூடிய முக்கலையையும் பறைசாற்றக்கூடிய கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு மாதம் தொடர்ந்து நடைபெறும். இந்த விழாவானது எப்போது நிறைவு பெறும் என்று கேட்டால் அது அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்றுதான் அந்த விழாவானது விளையாட்டு உற்சவத்தோடு நிறைவு பெறும். பிச்சாடமூர்த்தி பஞ்சானமூர்த்தி பஞ்சமூர்த்திகள் அபிஷேக ஆராதனையோடு அன்று காலை புனிதவதியார் வீதியுலா வரக்கூடிய காட்சியோடு இந்த மாங்கனி திருவிழாவானது நிறைவேறும். எனவே காரைக்கால் மாங்கனி திருவிழாவை கண்ணுற்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த இரவு பொழுதெல்லாம் அம்மையாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை கண்ணுற்ற மகிழ்ச்சியோடு இப்போது நேயர்கள் திளைத்துக் கொண்டிருப்பார்கள். காரைக்கால் அம்மையார் ஆலயம் காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து பாரதியார் வீதியிலே நடந்து வரக்கூடிய தூரத்திலேதான் இருக்கிறது. அம்மையாருடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே சோமநாதர் ஆலயம், சோமநாயகி உடனாகிய சோமநாதர் ஆலயமானது இருக்கிறது. அம்மையார் கோயிலுக்கு எதிரிலே பார்த்தால் அங்கே கைலாசநாதர் ஆலயமானது இருக்கிறது. கைலாசநாதர் ஆலயத்திற்கு அருகிலே நித்திய கல்யாண பெருமாளுடைய ஆலயமானது இருக்கிறது. இப்போது எல்லா ஆலயங்களுமே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்மையார் ஆலய அம்மையார் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை சுற்றி வந்தாலே அம்மையாருடைய வாழ்க்கை வரலாற்றை வண்ண வண்ண ஓவியங்களாக்கி நமக்கு மிக அழகாக இந்த ஆலய நிர்வாகத்தினர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த அம்மையார் கலையரங்கமும் சிறிய மணிமண்டபம் சிறிய அரங்கம் என்று சொல்லப்படுகிற சிறிய அரங்கமும் இந்த ஒரு மாதம் முழுவதும் கலை நிகழ்ச்சிகளோடு நிரம்பி வழிகிறது. அந்த அம்மையார் ஆலயத்திற்கு பக்கத்திலே அடடா காரைக்காலினுடைய அடையாளம் அழகு பெருமை என்று சொன்னால் எப்படி நாம் காரைக்கால் அம்மையாரை சொல்கிறோமோ, எப்படி நாம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்தை சொல்கிறோமோ, அதே போல காரைக்கால் தெப்பக்குளம் அதிலே நடந்து காலார நடந்து சென்று நடைபயிற்சி செய்யக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்கள் எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தெப்பக்குளமானது காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய மிக அருகிலே அமைந்திருக்கிறது. இந்த அம்மையார் சொல்லக்கூடிய வரலாற்று பாடம் என்ன என்று சொன்னால், மனிதர்கள் மனிதர்களாக பிறந்தவர்கள் தெய்வங்களாக மாற முடியும், தெய்வ நிலையை அடைய முடியும் என்பதை நம்முடைய காரைக்காலிலே பிறந்த அம்மையார் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அவர் பிறந்தபோது கொண்ட பெயர் புனிதவதியார். ஆனால் அவர் அந்த இறை துறவர வாழ்க்கையை மேற்கொண்ட போது அவர் காரைக்கால் அம்மையார் என்ற பெயரை தனதாக்கி கொண்டார். அதனால்தான் அவருடைய பெயரையே அவர் மறைத்து அவருடைய உருவத்தையே அவர் மாற்றி என்பொரு கொண்டு இறைவனை நாடி இறைவனை

தேடி இன்றைக்கு திருவாலங்காட்டில இன்றும் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பாடலுக்கு உண்மத்த நடனத்தை இந்த உலகை படைத்த பரம்பொருள் உண்மத்த நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய இதிகாசம் புராணம் வரலாறு அனைத்தும் சொல்கிறது. இந்த வரலாற்று நிகழ்வை எல்லாம் கண்ணுற்ற மகிழ்ச்சியோடு இந்த வானொலியை கேட்ட நேயர்களுக்கும் அம்மையின் திருவருளும் அம்மையே அம்மையே என்று அம்மை காரைக்கால் அம்மையை அழைத்த இறைவன் சிவபெருமான் அவர்களின் திருவருளும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நாம் இப்போது இந்த நிலையத்தினுடைய இந்த தொடர் ஒளிபரப்பிலே இரவு ஒளிபரப்பிலே எங்களோடு இந்த இடத்திலிருந்து பணியாற்றிய என்னுடைய அன்பு நண்பர் செந்தில்குமரன் மற்றும் ராஜராஜன் ஸ்ரீதரன், அதே போல நிலையத்திலிருந்து இரவு முழுவதும் கண்விழித்து ஒரு சிறு இடைவெளி கூட இல்லாமல் சிறப்பான பாடல்களையும் தகுந்த நேரத்திலே சிறப்பாக ஒளிபரப்பி இந்த நிகழ்ச்சியை செழுமைப்படுத்திய நிலைய அரங்கிலிருந்து அறிவிப்பாளர் பிரசாத் அவர்களுக்கும் இந்த ஒரு நிகழ்வை எங்களுக்கு இந்த இடத்திலே வழங்கும் பெரிய வாய்ப்பை வழங்கிய நிலைய இயக்குனர் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை இரவு முழுவதும் கண்விழித்து கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த இறைவனின் திருவருள் காரைக்கால் அம்மையாருடைய அருளாசிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்து விட்டது என்று சொல்லி நிலையம் திரும்புகிறோம். அன்புடன் உங்கள் காரைக்கால் கே. பிரபாகரன்.

சிவபக்தியின் சிகரமாக திகழ்ந்து இறையன்பின் இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய அருள்மிகு காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா பக்தியையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் தலைமுறைகள் தாண்டி எடுத்து சொல்லும் மகத்தான திருவிழா. அந்த புனித தருணங்களை உங்களுடன் நேரலையாக பகிர்ந்து கொண்டதில் ஆகாஷ்வாணி காரைக்கால் FM 100.3 பெருமை அடைகிறது. இந்த சிறப்பு நேரலையை தொடக்கம் முதல் நிறைவு வரை எங்களுடன் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றிகள். காரைக்கால் பண்பலை 100.3 வழங்கிய முதல் முறையாக வழங்கிய இந்த மெகா நேர நிகழ்ச்சி சிறப்பாக அமைய உதவிய காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம், காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் தேவஸ்தானம், காரைக்கால் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், காரைக்கால் பண்பலை உதவி பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அமைப்பில் உதவி செய்த ராஜராஜன், மாரியப்பன், உமாமகேஸ்வரி, பிருந்தா, ஸ்ரீதர், நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து அந்த பாரதியார் வீதியிலிருந்து லெமன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த திரு தேரோட்டத்துப்படி அந்த ஓட்டங்களோடு தொடர்ந்து பயணித்த ஆர் செந்தில்குமரன், கே பிரபாகரன் மற்றும் டியூட்டி ஆஃபீஸர் மணிகண்டன், கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் KS பிரசாத். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக்க ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 9 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:56.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6 மணி. குரலோசை. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் 6வது குறட்பா. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பாவிற்கான பொருள், மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து, வானத்திலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. குரலோசை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய ஒளிபரப்பில் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி செல்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இனி நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் மின்சுலமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஹச் கிறிஸ்டினா ஜூன். 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. காலை 8:00 துளிவரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARS நட்டேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 திருவாரூர் சீமா டெஸ்டில்ஸின் துள்ளிவரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளிவரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ப்பில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தை நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம். முதலில் நாமக்கல் இம்மயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 சிந்தனை அரங்கம். தலைப்பு விவாதத்தின் விழுதுகள். முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவே, 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஹச் கிறிஸ்டினா ஜூன். 12:55 பன்னிசை பகல், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. பிற்பகல் 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் எல்எஸ்சி. 3:30 திருவாரூர் சீமாட்டி செல்ஸின் எல்எஸ்சி. 4:00 ஊரும் உறவும். தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேரடியாக உலா வரும். 4:30 வைக்கிங் பண்ணிய நான் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். 5:00 சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மக்களின் மங்களின் விளக்கேற்று மேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சுலமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் கவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் மலைமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:40

காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்க உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியில் வேளாண் மையம் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் வழங்கைமான் சித்தர்வாள் சித்தன் வாழர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் 22:00 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் காற்றில் வரும் கானம் 8:30 மணிக்கு திருவாரூர் சிமாட்டிஸ் செல்சின் காற்றில் வரும் கானம்
நேர்களே, தொடர்ந்து காரைக்கால் வானொலியோடு இணைந்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகளும் அதனை தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதற்கு பிறகு 6:15 பக்திமாலை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் வானொலியோடு இணைவோம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்லுவார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் நம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம் அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம் பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காய்

பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில். ஆனால்

0: உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லி செல்லுவார். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:15. நம் எண்ணங்களை சுத்தப்படுத்தி ஆன்மாவை நல்வழிப்படுத்தும் தெய்வீக இசைமழை பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இசையோடு கூடிய பிரார்த்தனை பக்தி மாலை. நேரம் காலை 6:24. அடுத்த பாடல் வருகிறது நடராஜ முதலியார் பாடிய பாடல்.

0: நேர்மறை ஆற்றலையும் மன அமைதியையும் தரும் காலை நேரத்து தெய்வீக இசை பக்தி மாலை.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக நிறைவான பாடல் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: தூய பக்தியோடும் நல்ல எண்ணங்களோடும் எப்பொழுதும் பயணிப்போம். பக்தி மாலை கேட்டீர்கள். மீண்டும் பக்தி பாடல்கள் இன்று மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சிக்கான தலைப்பு விவாதத்தின் விழுதுகள். இந்த தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்களின் கேட்கலாம். காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து

0: இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதா கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
3: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆணி மாதம் 16 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 6:35.
5: உழவர்களுக்கு
6: அட ரேவதி அக்கா, பூங்குடி, ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்லதா போச்சு. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட கடுக்காய் பொடி இருக்கு?
7: எங்க வீட்டுல இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். வேணா நீங்க ரேவதி அக்காட்ட கேளுங்க.
8: நான் கடுக்காய் பொடி தரது இருக்கட்டும், எதுக்கு இப்ப கடுக்காய் பொடி உனக்கு? அத சொல்லு முதல்ல.
6: அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருகிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு ஒரு காஃபி நீங்க தர மாதிரி இருக்கும்.
8: கடுக்காய் பொடியோட சேர்த்து காஃபியும் குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்?
7: சுபாக்கா, எனக்கும் சேர்த்தே காஃபி கேக்குற மாதிரி முக்கியமான விஷயமா இருக்குமா?
6: நான் சொல்றேன், சொன்ன பிறகுதான் தெரியும். நான் சொன்ன விஷயத்துக்கு காஃபி எனக்கு மட்டும் வருதா இல்ல உனக்கும் சேர்த்தே வருதான்னு.
8: சுபா, ரொம்ப புதிர் போடாம கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்ல.
6: அக்கா, நான் தொல்லுயிர் கரைசல் ஒன்னு தயாரிக்க போறேன்.
7: நான் நுண்ணுயிர் கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா தொல்லுயிர் கரைசல்?
6: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரிதான் பூங்கொடி, ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வேற.
8: அப்படி என்ன பொருள் சுபா?
6: அக்கா, இந்த தொல்லுயிர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு சாணம், வெல்லம், இப்ப நான் கேட்டேன கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, பப்பாளி பழம், தண்ணி, இதெல்லாம் தேவை.
7: இதெல்லாம் வச்சு
8: எப்படி தயாரிப்ப?
6: முதல்ல மாட்டு சாணத்தை தண்ணியில கலந்துக்கணுக்கா. அது கூட வெல்லம், கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, இந்த மூணையும் தண்ணியோட கலந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல கலந்து வச்சுக்கணும். அந்த ட்ரம்முக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 வரைக்கும் நம்ம அந்த கரைசலை நொதிக்க விடணும்.
7: அப்புறம்
6: முத 2 அந்த ட்ரம்ல மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும், அதனால ட்ரம் லேசா உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலையில அந்த ட்ரம்மோட மூடியே நம்ம திறந்து வைக்கணும்.
8: திறந்து வச்சா?
6: முழுசா திறந்துட கூடாதுக்கா, லேசா அந்த மீத்தேன் வாயு வெளியேறுற மாதிரி திறந்து வைக்கணும். ஒரு 10 அப்படியே இருக்கணும்க்கா. 10 இந்த கரைசலே ரெடி ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன்.
7: அது சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்?
6: எல்லா வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். மாசத்துக்கு 1 அப்படி இல்லைன்னா 2 பாசன தண்ணியில கலந்து விடலாம். ஒரு ஏக்கருக்கு 200 வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன தண்ணியில தான் விடணும்னு இல்ல, இதை எல்லா வகை பயிருக்குமே தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 10 தண்ணியில 1 இந்த தொல்லுயிர் கரைசலை கலந்து தெளிச்சோம்னா சாகுபடி சிறப்பா இருக்கும்.
8: எல்லாம் சரி சுபா, அதனால பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம்ல.
7: அதுதான்க்கா நான் கேக்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க.
6: உங்க ரெண்டு பேருக்கான பதில சொல்றேன் பாருங்க. மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமாகும், பயிரோட வேர் மண்டலம் பெருகும், பயிர்களோட இலை பரப்பு அதிகமாகும். மொத்தத்துல இத பயன்படுத்துறதுனால பயிரும் நல்லா இருக்கும், மண் வளமும் கூடும்.
8: பரவாயில்லையே, நல்ல ஒரு கரைசல தான் சொல்லிருக்க.
7: அக்கா, அந்த 2 காஃபி.
6: நீ முதல்ல போய் உங்க வீட்டுல கடுக்காய் பொடி இருக்குன்னு சொன்னீல, அதை எடுத்துட்டு வா.
5: கேட்டது உழவர்களுக்கு.
3: காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நேர்களே, மீண்டும் இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டு பயன்பெறுங்கள்.
9: இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு

0: மூணு ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
0: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களின் கேட்கலாம், மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் என்று சொல்லும் போது நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
6: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
5: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
6: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
8: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
8: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்க கூடியது பூமக்ஸ்.
10: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
11: அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த ஆசையை, மன எழுச்சியை ஊக்கம் என்று கூறலாம். ஊக்கம் அது கைவிடேல் என்பது பழமொழி. உயர்வடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் ஊக்கம் மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டும். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று கூறுவார்கள். ஊக்கமுடையவனின் வீட்டை ஆக்கம் தேடி தானாகவே வரும். ஆக்கம் அதர்வு நாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை என்பார் வள்ளுவர். முயன்று படித்து நாம் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதி உள்ள ஒரு மாணவன் கையில் வெற்றி கனி வந்து விழும். அதுபோல நமது குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது நடக்காமல் போனாலும் உயர்வான எண்ணங்களை, சிந்தனையை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்று கூறுவார் வள்ளுவர். போர்க்களத்தில் பல அம்புகள் வந்து உடலில் தைத்தாலும் யானையானது தளராமல் என்று தன் பெருமையை நிலைநாட்டும். அதுபோல மனதில் ஊக்கமுடையவர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவார்கள். சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் களிர் என்பது குறள். ஒரு குளம், குளத்திலே தாமரை மலர்கள் பூத்து கிடக்கின்றன. அன்று இரவு பெய்த கனமழையினால் குளத்தின் தண்ணீர் மிகவும் அதிகமாகிவிட்டது. மழை நீரின் அளவிற்கேற்ப தாமரையின் தாள்களும் வளர்ந்து விட்டன. அதுபோல ஒருவன் ஊக்கமுடையவனாக இருந்தால் அவன் ஊக்கத்திற்கேற்ப அவன் வாழ்வில் பலம் பெருகும். ஒருவனுக்கு வலிமையே அவனிடமிருக்கின்ற ஊக்கம்தான். ஊக்கமில்லாமல் உருவத்தில் மனிதர்களைப் போல இருப்பினும் அவன் மரத்தை போன்றவனாவான். இதை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரம் மக்களாதலே வேறு என்று கூறுவார் வள்ளுவர். உலகில் ஊக்கமுடையவர்கள்தான் வளலாக வளர முடியும். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அதனால் ஊக்கம் உடையவர்களாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.
10: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
3: மயிலாடுதுறை நீடூர்.

0: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய இன்சுலமது கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
2: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். பொதுப்பணித்துறையில் டேங் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறுகிறார். காரைக்கால் வானொலியோடு தொடர்ந்து அணைந்திருப்போம். இனி மாநில செய்திகள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி

0: நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36.000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள்

தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில்

0: விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் காலை 6:55:30. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
5: ஒரு காட்டுல குட்டி பாண்டா ஒன்று இருந்துச்சாம். அது எப்போதும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லார்கிட்டையும். ஒரு நாள் மரத்துல தேன் கூடு தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சுதான். அந்த குட்டி பாண்டா கிட்ட அதோட நண்பர்கள் எல்லாரும் இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம முயற்சி செய்யலாமா அப்படின்னு பாண்டா கிட்ட சொன்னாங்களாம். அதற்கு பாண்டா பயந்து போய் ஓரமா நின்னுச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு முயற்சி பண்ணுச்சான். மெதுவா மரத்துல ஏறிச்சான், சறுக்கியும் கீழே விழுந்துச்சான், மீண்டும் மரத்து மேல ஏறிச்சான். இறுதியில தேனை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். பாண்டா சிரித்து கொண்டே சொன்னிச்சான், முயற்சி செய்தாதான் எல்லாமே முடியும் நம்மளால. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி.
4: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
6: வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்க பேர் என்ன?
7: கிறிஸ்டினா
6: ஜோயன்.
7: என்ன அப்பா
6: கால் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
7: பாட்டு.
6: எங்க
7: பானுங்களே? எங்க போச்சு கத்திரிக்காய் கூட இல்ல, தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி அழுதுச்சு, அம்மா வந்தோடனே சிரிச்சிருச்சு.
6: சூப்பர் பாட்டு பாடுனீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்
7: என்ன?
6: சரி பாப்பா, நீ இப்ப குட்டியா இருக்கல்ல, நீ பிறந்து பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
7: டாக்டர்.
6: சரிம்மா, நீ வருங்காலத்துல சரி இந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
7: தேங்க்யூ.
4: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.

0: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளித்து செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 7 மணி.
4: பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாசத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.
6: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
7: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம் காரைக்கால்.
4: தங்கமான நேரம்
8: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

வணக்கம் நேயர்களே, தினந்தோறும் காணும் அழகு ஓவியம் இயற்கை இவ்வுலகையே வியக்க வைக்கிறது. உன் அழகு புல்வெளி மேல் பழந்திருக்கும் பனித்துளிகள் அழகு, சில்லென்று தூறும் மலைச்சாரல் அழகு, மரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பாடும் இன்னிசை அழகு, வண்ண வண்ணங்களாய் பூக்கும் பூக்கள் அழகு. இந்த காலை வேளையில் நேயர்கள் அனைவரையும் தங்கமான நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: மலரும் காலை நல் மாற்றம் தரட்டும், விடியும் காலை உங்கள் விருப்பம் போல் அமையட்டும் இந்த புதிய பூவுடன்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: இயற்கையின் எழில் கொஞ்சும் அழகில் தன்னையே மறக்கும் ஒரு பட்டம்.

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: இசையும் இதயமும் உணர்வுகளால் இணைந்து இசையை உணர இதயம் இல்லை

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதேயமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

ஒன்பது சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்தில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். இனி தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு 2 மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை, சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல் பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது.

0: நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25:30.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
8: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
7: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
10: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
10: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா February 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
12: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: காதி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேயர்களே, கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சினை உங்களுக்கு வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
5: சைபால் நிகழ்ச்சினை உடன் வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்துகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: ஒருத்தன் சொன்னா, நான் எங்கள் அப்பாவை விட்டு எப்பவும் பிரியறதில்ல, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னா. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், அவர் ஜெயிலில் இருக்கிறாருங்கிறான். ஜெயிலுக்கு போனாலும் சேர்ந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு அப்படி ஒரு பந்தம். அது இருக்கட்டும், இந்த காலத்தில் இவங்கள்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனா ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது மாதிரி போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இப்படி முடியாது. ஒரு காலத்தில் ஜெயிலுக்கு போகிறதுன்னா பயந்து நடுங்கினவங்களும் உண்டு. 1403

0: இங்கிலாந்தில் வந்து சிறைச்சாலை ஏற்பட்டது. அது அரசாங்கத்தின் நேரடி நிர்வாகத்தில் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்ம தமிழ்நாட்டில் சிறைகள் இருந்திருக்குது. அது பற்றி பல குறிப்புகள்லாம் இருக்குது. கணைக்கால் இரும்புறை சிறையிலிருந்து தண்ணீர் கேட்டு அதை கொடுக்காததுனால அவமானம் தாங்காமல் ஒரு பாடல் எழுதி இறந்ததாக குறிப்பு இருக்குதே. குணவாயில் கோடத்து சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாயிற்கோட்டம் கும்பகோணமாக இருக்கணும் அல்லது திருச்சி மலைக்கோட்டையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறையில் வந்து குற்றவாளிகளை வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் சிறைக்கு போகிறதுனா எல்லாருக்கும் பயம். இந்த பயம் இருந்தால் தான் மனுஷன் வந்து தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து கணக்கு பார்த்தா இதனால் குற்றம் குறையிறதா தெரியல. அதனால் பெரிய குற்றத்துக்கு மரண தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. 1550 பிறகு இங்கிலாந்துலேயும் இன்னும் சில ஐரோப்பிய நாடுகள்லேயும் சிறைச்சாலைகளை நிறுவினாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? ஒர்க் ஹவுசஸ், ஹவுசஸ் ஆஃப் கரெக்ஷன் இப்படிலாம் அதுக்கு பேர். பிச்சைக்காரங்க, கடங்காரங்க, குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு ஓடினவங்க, சும்மா தெரிகிறவங்க இவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் பெரிய தப்பு பண்ணுறவங்களுக்கு இது சரியான இடமா இல்லை. அதனால் அவங்களுக்கு அதிக பாதுகாப்போடு இருக்கிற மாதிரி சிறைகள் கட்டினாங்க, ஜெயில். இருந்தாலும் விதவிதமான குற்றவாளிகளையும் ஒரே ரூமில் போட்டு அடைச்சி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, சரியான சாப்பாடும் கிடையாது, சும்மா ஆடு மாடு மாதிரி அடைஞ்சு கிடக்க வேண்டியது. 18ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தான் கைதிகள்லாம் நல்ல முறையில் நடத்தப்படணும், சிறைகள் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற கூக்குரல் எழுந்தது. அப்புறமா காலப்போக்கில் பல விதமான சீர்திருத்தங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போல்லாம் நிலைமை ரொம்பவும் மாறிப்போச்சு. சிறையில் கைதிகள்லாம் சும்மா இருக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, படிக்கலாம், தொழிற்கல்வி கற்றுக்கலாம், வைத்திய வசதி, பொழுதுபோக்கு வசதி எல்லாம் இருக்குது. சிறைச்சாலைகளை வந்து இன்னமும் சீர்திருத்தணும் அப்படின்னு எவ்வளோ பேர் யோசனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக? சிறைக்கு போகிறவங்கள்லாம் மனிதாபிமான அடிப்படையில் சீர்திருந்தணுங்கிறதுக்காகத்தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் குற்றவாளிகளை பிடிச்சி முதல்ல ஜெயிலில் அடைச்சிருவாங்க. வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருக்கணும். விசாரித்து தீர்ப்பு வழங்கியாச்சுன்னா உடனே தண்டனையை நிறைவேற்றி விடுவாங்க. வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. தண்டனைன்னா எப்படி? மரண தண்டனை இல்லைன்னா கசையடி, சித்திரவதை, அபராதம் இப்படி ஏதாவது இருக்கும். தண்டனைக்காக சிறையில் அடைச்சி வைக்கிற பழக்கம் அப்போலாம் கிடையாது. ராஜாராணி காலத்தில் ஒரு ராணியை ஒருத்தன் கடத்திட்டு போட்டான். உடனே ராஜா கிட்ட எல்லோரும் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொன்னாங்களாம். கடத்திட்டு போனவன் எங்கே இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டுகிட்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு போட்டாரா ராஜா. அவனை என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டாரா அமைச்சர். அவனுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க போகிறேன் அப்படின்னாராம் அந்த ராஜா.
1: சைபாலின் தகவல் நேரம் கேட்டீர்கள். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம்ம நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது. நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை. காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: நேர்களை மீண்டும் தகவல் நேரம் நாளை காலை 7:25.
8: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: தினம் தினம் உங்களோட இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கின்றோம்.

0: ஒவ்வொரு விடியலும் நமக்கு கொடுக்கப்படும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று நடந்தவை எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளை ஒரு புன்னகையோடும் நேர்மறை எண்ணத்தோடும் தொடங்குவோம். உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி ஆரம்பமாகிறது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்த மனிதன் இதுவரை கால் வைக்காத ஆழ்கடலின் அடிவயிற்று பகுதிக்கு செல்லும்போதுதான் நாம் வாழும் பூமியை பற்றி இன்னும் பல ரகசியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேடல் என்பது மனித குலத்தின் மிக உயர்ந்த குணம். கடல்சார் ஆராய்ச்சியாளர் ராபர்ட் பெல்லார்ட் அவரின் சிந்தனையோடு தொடங்குகிறது இன்றைய காலை காம்போ.

0: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நேயர்களே, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. கடந்த 24ஆம் தேதி நடைபெற இருந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டமானது ரத்து செய்யப்பட்டு, அதற்கு பதிலாக எதிர்வரும் ஜூலை 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில்

திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பினை கேட்டீர்கள்.

0: திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, குடிநீர் வரி மற்றும் தொழில் உரிமம் கட்டணம் நிலுவைத் தொகையினை 2026-27 வரை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளுமாறும், 2 ஆண்டுகளுக்கு மேல் குடிநீர் வரி நிலுவை வைத்திருப்போர் கட்டணம் செலுத்த தவறும் பட்சத்தில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்பவுக்காக நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
0: காரைக்கால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து மீன்பிடி குத்தகை 7 அறிவிப்பு. நிரவி கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் குட்டைகளில் மீன் பிடிப்பதற்கான வாய்மொழி ஏலம் கீழ்கண்ட விபரப்படி நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. அதன்படி நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை 10:30 நிரவி வடக்கு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், காலை 11:30 நிரவி தெற்கு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட இனங்களுக்கும், ஜூலை 3 வெள்ளிக்கிழமை காலை 10:30 விழுதியூர் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள இனங்களுக்கும், வெள்ளிக்கிழமை காலை 11:30 கீழமனை கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட இனங்களுக்கும் ஏலம் நடைபெறவுள்ளது. காரைக்கால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள்.

காலை காம்போவில் இனி சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு ஞானவள்ளி உடனாய அருள்மிகு ஞானலிங்கேஸ்வரர் அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 8:30 நான்காம் கால பூஜைகள் ஆரம்பம் மற்றும் மாலை 5:30 ஐந்தாம் கால பூஜைகள் ஆரம்பம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடி அருள்மிகு பூர்ண புஷ்கல சமேத அருள்மிகு பிச்சைக்கொடை ஐயனார் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இன்று மாலை 6:30 முதல் காலையாக பூஜைகள் மற்றும் பூர்ணாகுதி. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாங்க, துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக செல்வ சுகப்பிரியா வந்து ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் வழக்கம் போல் அவங்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்குறாங்க. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட பாரத் ஜென் முன்முயற்சி முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான விடையை நீங்கள் கமெண்டில் கொடுங்க. யாரெல்லாம் சரியான விடையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு பிடித்த பாட்டையும் கொடுத்துட்டு உங்களோட பெயரையும் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ நம்ம காலை காம்போ நிகழ்ச்சிக்காக அணிந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து இன்னொரு அறிவிப்பு, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவிப்பு. திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கட்டண கழிவறைகளுக்கு வருட குத்தகை உரிமை வாய்மொழி ஏலம் ஜூலை 8 தேதி திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஏலத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்ப படிவம், ஏல நிபந்தனைகள், ஏல விபர குறிப்பு போன்றவற்றை இன்று முதல் அலுவலக வேலை நேரத்தில் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் ஜூலை 6 தேதி மாலை 5:35 இந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள ஏல விண்ணப்ப பெட்டியில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.
0: நேர்களை காலை 10:05 சிந்தனை அரங்கம் விவாதத்தின் விழுதுகள் தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்று மாலை 4 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்தில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ கேட்டீர்கள் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால்.

0: நாட்டங்க மாளிகைக்கு வாங்க.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் காலை 8 மணி.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும் வாங்கிட
2: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். உழைக்காம சிரமப்படாம பெரிய பணக்காரர் ஆகணும், அதுக்கு ஏதாவது யோசனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் முல்லாவை கேட்டாரு. நசுருதீன் முல்லா சொன்னாரு, இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லை, நான் உங்க ஊருக்கு வரேன், உங்க ஊர்ல வந்து நான் அதை பத்தி சொல்றேன் அப்படின்றாரு. ஸோ அந்த ஊருக்கு போறாரு, ஊர் மக்கள் மத்தியில உட்காந்துருக்காரு. அந்த பெரியர் ஒருத்தர் வந்து வணக்கம் சொல்லிட்டு பக்கத்துல உட்காராரு. இன்னைக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இந்த ஊர்ல உழைக்காம சிரமப்படாம பணக்கார ஆகிறதுக்கு சில யோசனை சொல்ல போறேன்னு சொன்னோன்னு அவர் கலகலன்னு சிரிச்சிட்டு, சரி சொல்லுங்க அப்படின்றாரு. இந்த செய்தி ஊர் ஃபுல்லா பரவுது, உழைக்காம பணக்கார ஆகிறதுக்கு நிறைய ஆலோசனை தராங்கன்னு சொல்லிட்டு அங்க எங்க இருந்த மக்கள்லாம் ரெண்டு மணி நேரத்துல வந்து பெரிய லெவல்ல கூட்டிட்டாங்க. திப்பு திப்புன்னு கூட்டம் வந்து சேர்ந்தோன்னே முல்லா சொல்ல போற யோசனை என்னங்கிறத கேட்கறதுக்கு கூட்டம் ரொம்ப அமைதியா காத்துட்டு இருந்தது. ரெண்டு மணி நேரம் கழிச்சு, இன்னும் யாராவது வர வேண்டியிருக்கா பாருங்க, அப்புறம் வந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே அதுக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு, இல்ல வந்துட்டு இருக்காங்க, இன்னொரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. பஸ் ஏறி வராங்க, ஆட்டோல வராங்க, மக்கள் பெரிய கூட்டம் கூட்டிட்டாங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறாரு, உழைக்காமலே பெரிய பணக்கார ஆசை எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டோன்னே அப்ப அவர் அழகா சொன்னாரு, இந்த ஊர்ல என்கிட்ட சவால் விட்டாரு. என்ன சவால் விட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊர்ல எத்தனை முட்டாள்கள் இருக்காங்கன்னு நீங்க சொல்ல முடியுமான்னு என்ன கேட்டாரு. இந்த ஊர்ல உள்ள ஒரு பணக்காரரு, நான் சொன்னேன் உங்க ஊர்ல எத்தனை முட்டாள் இருக்காங்கிறத வேணா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டாரு. அவருக்கு இந்த கேள்வியை சொன்னேன், அப்ப உழைக்காம பணக்காரர் ஆகிறதுக்கு ஐடியா கேட்டு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கீங்க, நீங்க வந்து உண்மையா உழைச்சாதான் நீங்க வந்து எதையுமே சாதிக்க முடியும். உழைக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளி தான், யாருமே முட்டாள் கிடையாது. உழைக்காம ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு நிரந்தரமா நிக்கவே நிக்காது. ஸோ உழைச்சி வரணும் அப்படிங்கறத அவர் சொன்னாரு. அதுக்கப்புறமேக்குதான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும் போது அதை நம்பி ஓடி போய் நிக்க கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்து அவங்கவுங்க ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஆலோசனை சொல்றது ஐடியா கொடுக்கறது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் எது நம்மளால செய்ய முடியும், நம்ம என்ன விஷயத்துல சக்சஸ் பண்ண முடியும், அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா ஆழ்ந்து சிந்தனை பண்ணி நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த பிஸ்னஸில் வந்து ரா மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்கும், எந்த பிஸ்னஸில் வந்து தயார் பண்ண பொருளை ஈஸியாக விற்க முடியும், எந்த பிஸ்னஸில் வந்து எல்லா காலத்துக்கும் அந்த ரா மெட்டீரியல்ஸை நம்மளால் கொண்டு வர முடியும். இப்படி யோசிக்க யோசிக்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க, புது புது ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் உழைச்சி அவங்களோட போய் உட்காந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீல்டில் போய் புது விஷயத்தை செய்ய முடியும். ஒரு யோசனை வரும்பொழுது அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அதில் பிளான் பண்ணி அதுக்கு டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வேலையை செய்யும்போது தான் நம்ம வந்து உண்மையிலே பெரிய பணக்காரராக மாறலாம். அப்போ வழிகள் இருக்குது, அதுக்கான ஆலோசனைகள் இருக்குது, கடன் கொடுக்கறதுக்கான வசதிகள் இருக்குது, எல்லாம் இருந்தும் நம்ம வந்து உழைக்காமல் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உலகத்தில் கிடைக்காது. உழைக்கிற அத்தனை பேருக்குமே மிகச்சிறந்த எதிர்காலம் காத்துட்ருக்கு. உண்மையாக உழைச்சிங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை கொண்டாடும். ஏன்னா உண்மையாக உழைச்சவங்க யாருமே தோத்து போனது கிடையாது. அப்போ உண்மையாக உழைக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிங்க, ஜெயிக்கிறதுக்கு உங்களை பக்குவப்படுத்திக்கிங்க, வெற்றி உங்களை தானா தேடி வரும். நன்றி, வணக்கம்.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின்.

0: தகவல் சுரங்கம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:05. நிகழ்ச்சிக்காக உங்களுடன் அறிவிப்பாளர் சுகப்ரியா.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை துள்ளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9546 4 2 7 2 3 1 இந்த எண்களுக்கு தொட்டழுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு. அதே போல நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் பதிவிட்டிருக்கோம் இல்லையா, கேள்வியோட இந்திய அரசால் தொடங்கப்பட்ட பாரத் ஜென் முன்முயற்சி முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதுக்கான விடையும் வந்து நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம்.

0: தொழிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு இணைந்திருக்கக்கூடிய முதல் நேயரிங் என்று பேசுறாங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில?
1: டெய்லர் படத்திலிருந்து டைகர் குக்கும் பாடல்.
0: பாடல் கேட்கலாம். நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர் நேரம் 8:15. தேவர் டிம்போ டிப்போவின் ஒரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை வாங்க ஆவணி பர்னிச்சர் ஃபின்லே விளையாட்டு மைதானம் அருகில் மன்னார்குடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.
6: நான் தான் கிங், நான் வெச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன்.

கர்ச்சிப்பன் கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: टाइगर का हुक्म। और तुम इंदा राजा
1: சொல்லி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக பண்பலியோடு நம்ம நின்றிருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகூர்ல இருந்து ஜெகபர் சாதிக் பேசுறேன் மேடம்.
1: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
2: எனக்கு வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படிங்கிற பாட்டு பாடுங்க மேடம்.
1: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி மேடம்.
1: நாளை காலை 6:40 இன் சொல்ல அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருவாரூர்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரக்கூடிய அடுத்த நேயர் இங்கிருந்து பேசுறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
2: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
3: இங்கே தெரியல, ஏதோ ஒரு பாட்டு வரும்.
2: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி.

0: தொழில் பாடல் நிகழ்ச்சிக்காக இணைக்கூடிய அடுத்த நேரிலிருந்து வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும் சார்? என்ன பாடல் வேணும் சார்? ஆ சொல்லுங்க சார்.
1: அசுரன் படத்துல வந்து நல்ல பாட்டா
0: இருக்கு. சரிங்க சார், உங்களுக்காக பாடல் கேட்கலாம். நன்றி. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும் திருவாரூர் சீமாடி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாடி சில்க்ஸ் திருவாரூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாடி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை வழங்குவோர். வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துளிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு போஸ்டர் பதிவிட்டிருந்தோம் இல்லையா, கேள்வியோட. அதாவது, இந்திய அரசால் தொடங்கப்பட்ட பாரத் ஜென் முன்முயற்சி எதனுடன் தொடர்புடையது? இந்த பாரத் ஜென் முன்முயற்சி எதனுடன் தொடர்புடையதுன்னு நம்ம ஒரு கேள்வியோட போஸ்டரை பதிவிட்டிருந்தோம். நேயர்களும் வந்து இதற்கான சரியான விடையை வந்து நிறைய நேயர்கள் வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, ஷியாமலா பிரகாஷ், அஸ்வினி ஆனந்த், மன்வி திருப்பதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதே போல் பட்டாளம் அபுல் ஜலீல், அண்ணப்பன்பேட்டை ஜோதி, கடலூர் சுரேஷ், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன்,

அடுத்ததா மயிலாடுதுறை ரவிச்சந்திரன், காரைக்கால் பத்மாவதி, திருமலை ராயன்பாட்டினம் வினோத்குமார், கரும்பாயிரம் தியாகராஜன் கோட்டுச்சேரி, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், குத்தாலன் தேரடி தில்லை வில்லாளன், மதுரை சண்முக சுந்தரம், ஆண்டிபடம் சரவணன், பஞ்சநதிக்குளம் கோவிலவரசன், காரைக்கால் சேப்பு விஜயராகவன், ஆக்கூர் செல்லராஜா, கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், நாகூர் முகமது ரஃபிக். இந்த நேயர்கள் எல்லாமே வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பெயர் படிச்சுட்ருக்கோம் இல்லையா. இந்திய அரசால் முன் தொடங்கப்பட்ட இந்த பாரத் ஜென் முன்முயற்சி உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு மேம்பாடு இதற்காக வடிவமைக்கப்பட்டதுங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவுக்காக

தொடங்கப்பட்டது. இந்த பாரத் ஜென் என்பது இந்திய தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட உள்நாட்டு பன்மொழி செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளையும் தரவு தொகுப்புகளையும் உருவாக்குவதில் கவனம் செலுத்தும் இந்திய அரசின் ஆதரவு பெற்ற ஒரு முன்முயற்சியாகும். இந்த பாரத் ஜென் முன்முயற்சி அப்படிங்கிறது செயற்கை தொழில்நுட்பம், அதாவது இந்த ஏஐ இருக்கு இல்லையா, இதுக்கான செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு முன்முயற்சி. இது வந்து தேசிய இயக்கம், தேசிய சைபர், அதாவது பல்துறை சைபர் பிசிக்கல் அமைப்புக்கான தேசிய இயக்கத்தோட ஒரு பகுதி. அறநெறி சார்ந்த அனைவரையும் உள்ளடக்கிய பன்மொழி திறன் கொண்ட மற்றும் இந்திய விழுமியங்கள் மற்றும் நெறிமுறைகளில் ஆழமாக வேரூன்றிய ஒரு செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குங்க.

0: நூறு புள்ளி மூன்றில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கே இருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறேன். எனக்குமா
0: சொல்லுங்க,
1: சீமாராஜா படத்துல இருந்து உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை அப்படிங்கிற பாட்டு.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி. நேயர்களுக்கு உலகணிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு இந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் புலங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: தொழிலும் பாடல் நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த நேயர் இங்கிருந்து பேசுறாங்க. வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பஞ்சநதி குளம் கோவி இளவரசு.
0: என்ன பாடல் சார் வேணும் நிகழ்ச்சியில?
1: பொன்னியின் செல்வன்ல பொன்னி நதி பார்க்கணும், அந்த பாடலை முழுமையா அப்படி வருவாங்க.
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்த பார்க்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் காமராஜ் புட்ஸ் நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: தொழிவரும் பாடல் நிகழ்ச்சிக்காக இணையக்கூடிய அடுத்த நேயர் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மானாம்பட்டிதான் தேவி.
0: என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: ஈஸ்ட் படத்துல போடுங்க மேடம் பாட்டு, ஒரு நல்ல பாட்டு.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாம். நன்றி. நாளை மலை ஐந்து மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் சோழரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரத் தர நிகழ்ச்சி. நாளை மலை 5:15 திருத்துறைப்பூட்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பரத் தர நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை யாஸ் நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரத் தர நிகழ்ச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம துளி வரும் பாடல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலியினுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வியோட போஸ்டர் பதிவிட்டிருந்தோம். இந்திய அரசால் தொடங்கப்பட்ட பாரத் ஜென் முயற்சி முழுமையாக முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நிறைய நேயர்கள் வந்து செயற்கை நுண்ணறிவு, உள்நாட்டு மொழி தொழில்நுட்பங்களுடன் தொடர்புடையது அப்படின்னு சரியான பதில் முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுட்டே இருக்காங்க. அடுத்து யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு நேயர்களுடைய பெயரும் பார்க்கலாம். அடுத்ததா பிரதாம ராமபுரம் கவிரசன், பிரியா யோகநாயகி, காரைக்கால் ஸ்ரீதர், பூவம் குபேர், தானிக்கோட்டகம் ரவிக்குமரன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா, வடக்கு பால்பனைச்சேரி செந்தில்குமார், நந்தினி சுரேஷ் திருபுவனம், தலைஞாயிறு பாரி கம்பன் கபிலன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, ஸ்ரேயாஸ்ரீ சுரேஷ் திருபுவனம், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார்கோவில், இரவஞ்சிரி கலாவதி ராஜ்மோகன், காரைக்கால் பிரகாஷ், ஜகபர் சாதிக் நாகூர், பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், திட்டச்சேரி நிஷான் கலீம், கலாத்தூர் பரமசிவம், சிவபுரி சோமசுந்தரம், ஆண்டிமடம் கார்த்திகேயன், புவனகிரி சுமதி பாபு, மங்கை நல்லூர் ராமதாஸ், வலங்கைமான் துரை, பேரளம் செந்தில்கண்ணன் ஷோபா, சேந்தங்குடி ரத்தின ஜவஹர், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, கலைவாணி சாய் சக்தி, மன்னார்குடியிலிருந்து கைலாசபுரம் ரவி, பூவலுப்பாளையம் ஆனந்தமுருகன், நாகை பாபு, வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை. நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருப்பது துள்ளி வரும் பாடல்.

3.3 பண்பலை ஒலிபரப்பில் இணைந்து இதுவரை நாம் கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: மாதா கோவில் வீதி, ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
2: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
1: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
3: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
4: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்னேன்.
3: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
4: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
5: என்னமா அங்க சத்தம்?
4: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
2: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீஃப். இணைந்திருக்கிறோம் நேர்களுக்கு அரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கரத்தெரு, திருவாரூர்.
2: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சியாம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
5: நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சியின் விளம்பரத்தாரர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலா நகர், காரைக்கால்.
5: நிகழ்ச்சியின் விளம்பரத்தாரர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
7: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
8: தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஏஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
9: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள்.
10: ஏன் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பசங்கள் அப்படின்னு ஒரு பான்மாரி எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்துகிட்ருக்கு, ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஆட்டிசம் அந்த மாதிரி குழந்தைங்க தான். ஒரு நார்மல் குழந்தை அங்கே இருந்துருக்கு, அது தெரியாமல் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அது சின்ன குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது. இதை பார்த்துட்டு இது இவனோட செய் மேஜர் குழந்தை வந்து இதை பார்த்து அடிச்சிருக்கு. அடித்தோடனே இந்த குழந்தை அழுதுடுச்சு. உடனே அப்பா மாட்டிட்டு போனாங்க. அந்த அப்பா அம்மா வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அங்கே. நீங்கள் குழந்தை எப்படி எங்கள் குழந்தை அடிக்கலான்னு நாங்கள் சொல்கிறோம் சார், இது வந்து ஆட்டிசம் பாதி குழந்தை தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வேணும்னு பண்ணலை. ஆனால் எவ்வளவு சொல்லி அந்த சோ கால்டு நார்மல் குழந்தையோட சோ கால்டு நார்மல் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. அது வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இது வந்து நடந்து நிறைய வருஷம் ஆச்சு. ஸோ ப்ராபப்ளி இப்போ வந்து அந்த ஒரு மாற்றம் வந்திருக்கும் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய அவங்க பார்க்குறாங்க இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வர நிறைய வருது. ஸோ அப்படிங்கிறதுல ஓகே, அது ஒரு அக்செப்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் கூட நம்ம இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னும் அந்த பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்து அது வந்து அவங்க வேணும்னு பண்ணுறது இல்லைங்கிறது அக்செப்ட் பண்ணுறதுல இன்னும் பிரச்சனைகள் இருக்குது.
9: அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீ குழந்தைய ஒழுங்காக வளர்க்கலை, நீ ஒழுங்காக கவனிக்கலை, அதனால தான் இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து கவனிக்காததுனால வர பிரச்சனையா இந்த ஆர்டிசம் அப்படின்றது, இல்லை பிறவியிலேயே அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி தான் இருக்குமா டாக்டர்?
10: ஸோ ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் பிறவியில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே பிறக்கிற டைம்லேயே இருக்கிற பிரச்சனைகள் தான். சுற்றுச்சூழல்னால பாதிப்பு வரலாம், இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். அது நம்ம எப்படி வளர்க்குறவங்களை பொறுத்து இருக்கலாம். ஆனால் வந்து நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா சரியாக வளர்க்கலை. அது ஆட்டிசத்தை விட இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைங்களுக்கு தான் நிறைய அந்த அப்பா அம்மாவுக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு பழி அவங்க மேலே போடுவாங்க. இப்போ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் கவனம் கொடுக்கணும்னா நம்ம ஊரில் வந்து அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் எல்லாருக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. அது ஒருத்தர் விதமாக இருப்பாங்க. ஆனால் ஜென்ரலி என்ன நடக்குதுன்னா அந்த பழி அப்படி வர்றது நிறைய வந்து அம்மாக்களுக்கு தான் வரும். அது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறேன் பாட்டியார்கியல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால குழந்தை பிரச்சனை பண்ணால் அது வந்து

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் காலை 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை.

0: அம்மாவோட
1: தப்பு தப்பு
0: இப்போ மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா கில்ட் ஃபீலிங். அம்மாவுக்கு வந்து இப்போ சமீபத்தில் கூட வந்த நிறைய குழந்தைங்களுக்கு, நாங்கள் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் டாக்டர், அதனால எங்களால் வந்து பார்த்துக்க முடியல, அதனால தான் குழந்தை இப்படி ஆச்சுன்னு அடறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து நீங்கள் கில்ட்டை முதல்ல எடுங்க. இந்த குழந்தைக்கு இருக்கிறது நியூரலஜிக்கல் இஷ்யூ, அது நீங்கள் எதுவும் பண்ணதுனால வரல. அந்த கில்ட் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கு நிறைய மதர்ஸுக்கு, நாங்கள் ஏதோ பண்ணதுனால தான், நாங்கள் வந்து அமெரிக்காவில் இருந்தோம் இல்லை கல்ஃபில் இருந்தோம், அங்கே யாரும் இல்லை, இங்கே என்ன தாத்தா பாட்டி மாமா அம்மா ஜெல்லாம் இருந்ததுனால நல்லா வந்திருப்பான், அங்கே யாருமே இல்லை, யாரும் பேசுறதுக்கு இல்லைங்களா, இவன் பேசலை, அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தை வளர்கிற இடத்துல நிறைய பேர் இருந்தால் அதுக்கு நல்லது தான், அதில் வந்து இன்னொரு ஒப்பீனியன் கிடையாது. பட் அதனால தான் இப்படி வந்தது அப்படிங்கிற கில்ட் ஃபீலிங் வந்து நம்ம அது தேவையில்லாத விஷயம்.
1: அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை,
0: எந்த அவசியமும் கிடையாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: தினம் தினம் உங்களோடு இசைப்பாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் அணிந்திருக்கின்றோம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல் ஒரு போஸ்டர் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு டாபிக், இருட்டில் யாருமே இல்லாத ரோட்டில் டூ வீலரில் தனியாக போயிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கொடுத்துருக்குறோம் நாங்கள். அதாவது என்னென்னா, ஒரு ஹாரர் மூவி பார்த்த எஃபெக்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அசால்ட்டாக நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு நிறைய நேர்கள் இது வரைக்கும் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. யாரெல்லாம் கமெண்ட்டில் இந்த அனுபவத்தை சொல்லியிருக்கீங்க, இல்லை போனேன் போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கலாம். செல்வ சுகப்பிரியா இன்னும் வரலை, வந்ததுக்கப்புறம் படிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருப்போமா?

0: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: தனியா போயிருக்கீங்களா அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா?
9: ஆமா.
8: நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே?
9: ஆமா, சிலருக்கு வந்து பயமா இருக்கும், சிலருக்கு வந்து தினசரி அவங்க வேலை முடிஞ்சு போற வழியா கூட இருக்கும்.
8: இதுல எங்களுக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு நேயர்கள் கமெண்ட் கொடுத்துருக்காங்க.
9: ஆமா, என்னை எடுத்தோன்னே பாருங்க, பலமுறை போயிருக்கிறேன். நீங்க சர்வசாதாரணம்னு சொல்லியிருக்கீங்க, முதல் கமெண்ட் நான் படிக்கிறேன். பலமுறை போயிருக்கேன் பயத்தோட.
8: வயத்தோட? ஆஹா, அது மெயின் இல்லையா? நாகூர்ல இருந்து ஜெகபர் சாதிக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க இல்லையா? அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. கும்மிருட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்காங்களோ.
9: ஓ,
8: இடியுடன் கூடிய மழை. தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு தனியா பைக் ஓட்டிட்டு வந்தேன் அந்த இரவு நேரத்தில் பயத்துடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: அடுத்ததா வந்து ஐயா வடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க. பலமுறை போயிருக்கேன் ஆனா பயனா

0: கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசடி குப்பம் சரவணன் சொல்லியிருக்காங்க, இது தினந்தோறும் நடக்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் எங்கள் அரசடி குப்பம் கிராமத்திற்கு வெளியூர்லேருந்து வருபவர்கள் எந்த திசையில் இருந்து வந்தாலும் 4 கிலோமீட்டர் தூரம் முந்திரி காட்டு வழியாக பயணித்து தான் வரவேணும். அது போலத்தான் நாங்கள் எங்க சென்றாலும் அந்த காட்டு வழியே தனியாக செல்ல வேண்டும். அப்பா பயமார்கே,
1: 4 கிலோமீட்டர். அடுத்ததான் வந்து தனியாக பலமுறை வந்திருக்கிறேன், அப்பெல்லாம் பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குணசேகர் ஒரு பெயர் குறிப்பிடல.
0: நாகூர்லேருந்து முகமது ரஃபீக்கா, இருட்டில் நான் போனதில்லை, எனக்கு கொஞ்சம் கண் பார்வை பிரச்சனை கொஞ்சம் இருக்குது அப்படின்னு காலை நேரத்தில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததான் வந்து பலமுறை போயிருக்கேன் பயம் இல்லாமல் அப்படின்னு பேரெல்லாம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: பயம் இல்லை பழகிட்டுது அப்படின்னு பூங்குன்றன் காவாலக்குடி, அப்படி பூங்குன்றன் காவாலக்குடி ஊர்லேருந்து பூங்குன்றன் சொல்லியிருக்காரு.
1: இரவு நேரங்களில் அதிக பயணம் செய்ய மாட்டேன், முக்கியமாக செல்ல வேண்டியிருந்தால் மட்டுமே செல்வேன் அப்படின்னு செங்குந்தபுரம் சாந்தி இளங்கோன்னு சொல்லியிருக்காங்க.
0: நந்தினி சுரேஷ், திருபுவனத்திலேருந்து நான் போனதில்லை, இந்த ரிஸ்க்ல நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததான் மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. சின்ன வயசுல தனியா போறதுக்கு பயமா இருக்கும், ஏதாவது ஒரு சாமி பாட்டை பாடிக்கிட்டே போவேன்.
0: சாமி வருது பாட்டு கொடுத்தோம் இல்லையா?
1: ஆமா. அதே போல இப்ப காலம் போக போக கொஞ்சம் மனதைரியம் துணிச்செல்லாம் வந்துட்டு, அதனால எந்த வழியா போக சொன்னாலும் மேலாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க.
0: இருட்டு நேரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல டூ வீலர்ல பல முறை போய் வந்திருக்கேன். அது நாய்க்கு பயம். அந்த மாதிரி நேரத்துல சஷ்டியை மனசுல சொல்லிக்கிட்டே பத்திரமா வந்துருவேன் அப்படின்னு சொன்னார் குணசேகர். இதே ஐடி தான் நீங்க படிச்சுங்க இல்லையா, 2 முறை அனுப்பியிருக்கிறாரு.
1: ஆமா,
0: 2 முறை, ஒரு முறை மட்டும் தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் கொடுங்க.
1: அடுத்ததா வந்து ஒரு முறை நாகப்பட்டினத்துலேருந்து இரவு 2:30 மணிக்கு அவசரமா செல்ல வேண்டியிருந்தது. அப்ப எனக்கு பயம்தான், ஆனா போயிட்டு வந்துட்டேன். நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க.
0: போனதில்லை சங்கரன் ஷாகுல் சாமி,
1: ஒரே
0: ரிஸ்க்கு
1: போனதில்ல. அடுத்ததா என்ன கேட்டு போட்டீங்க, நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருட்டில் போகணும்னா பயம் தெரியாது, தெரியாத இடத்துல அதுவும் கர்நாடகாவில், அதுவும் தெரியாத இடத்துல மொழி தெரியாத இடத்துல கர்நாடகாவில் பெல்கம் பகுதிக்கு பக்கத்தில் ஒரு போர் வண்டியில் வேலை பார்த்தப்ப அங்கேருந்து போக வேண்டிய ஒரு நல்ல இருட்டு, உடல் முழுக்க பயம். இப்போ நினச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, ஆனால் எப்படி போனேன்னு தான் தெரியல. சைக்கிளும் சைக்கிளும் இல்லை, இருசக்கர வாகனமும் இல்லை, நடந்து தான் போனேன் அப்படின்னு குளஞ்சியப்பன் காட்டுமனார் கோயிலேருந்து சொன்னேன்.
0: படிக்க படிக்க நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறேன்.
1: ஆமாம்,
0: கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கும்.
1: அவ்வளோ மெனக்கட்டு டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்களே, நம்மளும் அப்படியே படிச்சு
0: வந்து ரஞ்சிதா சொல்லியிருக்காங்க. வண்டி ஒட்டி கற்றுக்கிறப்போ போயிருக்கோம், 12 மணிக்கு அப்போதான் ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க.
1: சரி,
0: யாருக்கும் ஆபத்து இல்லை,
1: வண்டி ஓட்டி
0: 12 நைட்டில் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாங்களாம்.
1: கூட துணைக்கு யாரும் இல்ல பழகிறதுக்கு.
0: நீங்க கூட ஐடியா கேட்டீங்கல்ல வண்டி ஓட்டுறது கரெக்டல்ல அப்படின்னு, நல்ல ஐடியாவா இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க.
1: வேணாம் வேணாம். அடுத்ததா வந்து இருட்டுனா நமக்கு பயம், உண்மையை சொல்லிடுவோம். அடுத்தது வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஜேஜே ஆனந்த், ஜேஜே நகர் ஆனந்த் சொல்லியிருக்காங்க. எங்கள் கிராமத்தில் வந்து மின்சாரம் இல்லப்ப ஊரில் வந்து கொஞ்சம் வீடு தாங்க, அப்போ நாங்கள் பகலில் எப்படி போவோமோ அப்படி தான் இரவுலையும் போவோம், அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் வெளியூர் போய் திரும்ப எங்கள் ஊருக்கு வரும்பொழுது என்னுடைய டூ வீலரில் உள்ள லைட் எரியல, அந்த ரோட்டில் இருட்டில் வீட்டுக்கு வந்து சேரும் வரை கொஞ்சம் பயமாகவும் அச்சமாகவும் தான் பயமாக இருந்தது, வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்ததா சின்ன வயசுல இருட்டில் போக பயந்துக்கிட்டு இரவு சாப்பாடு நண்பர் வீட்டில் எங்கள் அம்மா கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க, நான் காலையில் தான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி நச்சுப்பிள்ளை,
0: குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், இருட்டில் டூ வீலர் தனியாக போய் வந்திருக்கேன், துணிச்சல் தான் காரணம், துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா வந்து சிங்காரவேலு கீழ்குடியிருப்பிலேருந்து அனுப்பியிருக்காங்க. என்னோட 18 வயசுல நெல் அறுத்து அடிச்சு களத்துல குவியெல்லாம் இருந்ததுங்க, ராத்திரி நேரம் ஆயிட்டதுனால நெல் முட்டைக்கு காவலா அப்பா அங்க இருந்தாங்க. அப்ப ராத்திரி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறப்போ 9 மணிக்கு மேல அது ஒரு 2 கிலோமீட்டர் சைக்கிள்ல தான் பயணம் செஞ்சேன். பயந்து நடுங்கிக்கிட்டே சில இடத்துல கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு கண்ணை திறந்துகிட்டு அப்படியே பயந்து பயந்து வந்தது இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கிலோமீட்டருக்கு கண்ணை மூடி கண்ணை திறந்து.
0: அடுத்தது கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்காங்க, நண்பரின் வீட்டு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு 2 மணி இருக்கும். அப்போது நான் தனியாக வந்து கொண்டிருந்த போது பனை மரத்துலேருந்து ஓலை விழுந்துட்டுது, அந்த சத்தம் கேட்டு பயந்துட்டேன். இப்படி இருக்கும் பாருங்கல்ல, வண்டியை எங்கும் நிறுத்தலை, நேராக வீட்டில் தான் நின்றது, அதுலேருந்து நான் தனியாக எங்கே செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஏன் அடுத்ததாக வந்து யாரும் இல்லாத ரோட்டில் டூ வீலரில் பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடலை பாடி முணுமுணுத்துக்கிட்டே போன அனுபவம் நிறைய இருக்குங்க அப்படின்னு அதம்பர் ராமன் சொல்லியிருக்காங்க. ஆமாம்,
0: நிறைய தடவை அதுவும் ரொம்ப தூரம் போயிருக்கிறேன், பயம் என்பதே இல்லை அப்படின்னு குத்தாலம் தேரடி தில்லை வில்லாலன்னு சொல்லியிருக்காங்க.
1: அதே போல நிறைய முறை சென்றிருக்கிறேன் மட்டும் சங்கரம் வந்தால் ராஜு சொல்லிட்டாங்க.

0: அந்த அனுபவம் நிறைய உண்டு. இரவு இரவு இருட்டில் அதில் மழையில் நனைந்து கொண்டே நடுக்கத்துடன் வந்துள்ளேன். குத்தாலம் அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் அப்படின்னு குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வருடம் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறப்ப புளியங்கோட்டை சாலையில் அவங்க அக்கா வந்து ஆசிரியராக இருந்தாங்களாம். அவங்க வீட்டில் இருந்த காரைக்கால்லேருந்து தீபாவளிக்கு துணிமணி தைக்க நேரம் ஆகிட்டு லேட்டாக தைச்சு தையல் கடைக்காரர் மறுநாள் தீபாவளிங்கிறதுனால புளியங்கோட்டை சாலையிலேருந்து 4:30 அளவு சைக்கிளில் எங்கள் வீட்டுக்கு சென்றேன். ஒரே இருட்டு, யாருமே இல்லை, பயந்துக்கிட்டே போனாங்க. ஒரு சில வீட்டில் தான் லைட் எரிஞ்சுது.
0: யாரும் பட்டாசு கொளுத்துலையா? அப்போ
1: தெரியலையே, 4:30 ஆயிருக்கு.
0: அப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க, போகும்போது லைட் வெளிச்சம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் பயம் இல்லாம போயிடுவேன். ஆனா திரும்பி வரும்பொழுது எதிர்பாராமல் மின்தடங்கள் வரும்போது, இருட்டுல ரோட்டுல சைக்கிள்ல வரும்போது இதயம் பயத்துல லேசா துடித்துடுகிறது. அதெல்லாம் சொன்னா புரியாதுங்க, எங்களுக்கு புரியுங்க. அனுபவிச்சு பார்க்கும் போதுதான் பயத்தின் பயங்கரத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 9 மேல எல்லாரும் கூடாது தனியா. அடுத்ததா வந்து அனுப்பியிருக்காங்க, நிறைய முறை கிராமத்து பக்கம் காடு நிறைஞ்ச ஆள இல்லாத ரோட்ல எல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேக்கரே குமார்,
0: அன்னப்பன்பேட்டை ஜோதி, திருக்கடையூரில் அபிராமி அம்மன் திருக்கல்யாணம் பார்த்துவிட்டு என் ஸ்கூட்டியில் தனியாக வந்தேன். தனியாக வரும்போது இந்த பயம் ஏன் இப்படி பயமுறுத்துகிறது என்றே தெரியவில்லை. தூரத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது, வண்டி பின்னால உட்கார்ந்த மாதிரி தெரியுது. பயம் தாங்களா எடுத்த பாருங்க வண்டியை வேகமா, அந்த பயமே எனக்கு இன்னும் போகல அப்படிங்க. தூரத்துல
1: இனிமே வந்து துணையோட தான் போவாங்க திருக்கல்யாணத்துக்கு. அடுத்ததா வந்து நெய்விளக்கு தூயமணி சொல்லியிருக்காங்க, சில வருடங்களுக்கு முன்பு ஆயக்காரன்புலம் ஊர்ல இருந்து ஒரு விசேஷத்துக்காக செல்ல வேணும், இடம் புதுசு, ராத்திரி 9 நான் மட்டும் தனியா ரோட்ல போறேன். ரெண்டு பக்கமும் அடர்த்தியான மரம், ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் நான் போற இடம் வரல அப்புறம் தான் தெரிஞ்சது ரோடு மாதிரி வந்துட்டேன். வேற வழி இல்லாம மீண்டும் அதே சாலையில
0: பயத்தோட சொல்லிருக்காங்க.
1: இப்ப நினைச்சாலும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
0: அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல?
1: இல்ல, அவங்க மனநிலையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் அது எவ்வளவு பயம்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம படிக்கிறப்ப நமக்கு வந்து அது சிரிப்பா தெரியுது.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
5: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
6: விபிஎன் கண் மருத்துவமனை.
8: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு.
0: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் தகவல் நேரம்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை பகல் 1:00 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இருட்டில் யாருமே இல்லாத ரோட்டில் தனியாக டூ வீலரில் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோம்.
1: ஆமாம்,
0: அவ்வளோ ஒரு வந்து ஒரு திகிலான ஒரு ஸ்டோரியை காமெடி ஸ்டோரி மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க.
1: இல்லை
0: பார்த்து எனக்கும் சிரிப்பாக உண்டு.
1: படிக்கிறப்ப நமக்கு வந்து அது வந்து ஒரு திரைப்படம் மாதிரி நம்ம யோசனை பண்ணி படிச்சு சிரிக்கிறோம்.
0: நகைச்சுவை நடிகர்கள் அந்த இருட்டில் பயந்துட்டு வர்றதே நமக்கு காமெடியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி
1: சரி, இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இதை பற்றி பேசுகிறோம். நீங்க எதனால இப்படி ஒரு டைட்டில சூஸ் பண்ணீங்க? காலைல டியூட்டி வரப்ப யோசனை பண்ணிருப்பீங்களோ?
0: இன்னைக்கு காலைல எப்படி எடுக்க முடியும்? முதல் நாள் காலைல வரும்போது யோசிச்சேன்.
1: ஓ, அப்ப நீங்க வரப்ப எப்படி இருந்தது? பயந்து வந்தீங்களோ?
0: அப்படிதான் இருக்கும்,
1: அப்படிதான் இருக்கும். காலையில
0: நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல.
1: ஆமா,
0: இந்த பக்கம் பார்த்தாலும் பயமா இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாலும் பயமா இருக்கும். நீரா பாத்துட்டே வந்துடுறது.
1: எட்ரா வண்டிய இங்க எடுத்தா வந்து காரைக்கால் ஸ்டேஷன்லதான் வந்து நிப்பாடுறது.
0: எடுத்தா ஸ்டேஷன் வாசல்லதான் நிக்கிறது,
1: அப்படியே வந்துடுறது. சரி, நீங்க அப்படி லாங்கா தனியா பயணம் பண்ணது?
0: சும்மா காமெடி சொல்லலாம், அவ்வளோ ஒன்றும் பயம் இல்லை. பழகிட்டு
1: பழகிட்டு

0: சரி, அடுத்ததா நிகழ்ச்சிக்காக வந்து காரைக்கால் நளினி அனுப்பியிருக்காங்க. போயிருக்கேன், பயப்படலாம் மாட்டேன். எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் அதிகம் கருவக்காடாக இருக்குங்க சில இடத்துல, அதுலேயே பயம் இல்லாமல் போயிருக்கேன். 10:30 கூட தனியாக போயிருக்கேன். அது ஒரு த்ரில்லு தான், எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம செயல்படணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நளினிக்கு தைரியம் தான், ராமநாதபுரம் இருக்கு அவங்க பிறந்த ஊரு. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, எனக்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு, நான் ஒரு டிரைவர், இது போல சம்பவம் நிறைய நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வழி இல்ல ராசா.
0: அடுத்ததா வந்து, ஆமா நிச்சயமா இருட்டுல யாருமே இல்லாதவரத்துல வரதும் போறதும் என்னோட வேலை. ஏன்னா நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநருங்க, இரவு பகல் பாராது என்னோட பொழப்பு இதுதான் அப்படின்னு வலங்கை மாலையிலேந்து துரை அனுப்பியிருக்காங்க.
1: அதுவும் ஆட்டோ டிரைவர் எல்லாம் கேட்கவே வேணாம், 1 மணிக்கெல்லாம் போன் பண்ணுவோம்ல,
0: திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா நம்ம அவங்களதான் கூப்பிடுவோம்.
1: கோமல் சரவணன் சொல்லிருக்காங்க, தனியா போயிருக்கேன்.
0: போயிருக்கேன்,
1: கேள்விதானே கேட்டீங்க, போயிருக்கீங்களா இல்லையான்னு?
0: போயிருக்கேன். அடுத்ததா பாருங்க, காரைக்கால்ல இருந்து இரவு 11 மணிக்கு கிளம்பி என் வீட்டுக்கு பயப்படாம வந்துட்டேங்க. எனக்கு எப்போதுமே அந்த சாமி பாட்டு இதெல்லாம் நினைச்சிட்டே வந்துருவா அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரி வெள்ளல சொல்லிட்டாங்க.
1: செத்தூர்லேருந்து சீதா கிளிப்பெருமாள், என்கிட்ட 2-வீலரே இல்லை, எனக்கு ஓட்டவும் தெரியாது, அதனால நான் போனதில்ல. செத்தூர் சீதா
0: வண்டியில ஓட்டுறேன். அடுத்தது வந்து, 1 மணிக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் மட்டுமே அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காங்க. அனுசியா சங்கர் பனங்கட்டங்குடி அனுப்பிலேருந்து அனுப்பியிருக்காங்க.
1: மேமாத்தூர் அமுதாசேகர் சொல்லியிருக்காங்க, சைக்கிளில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா பலமுறை போயிருக்கேன், பக்கத்து கிராமத்தில் திருவிழா, இரவு இந்த இசை கச்சேரி இதெல்லாம் பார்த்துட்டு நள்ளிரவு 1 மணிக்கு கூட வீடு திரும்புவோங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மாப்பேட்டை வைத்தியநாத.
1: அப்பெல்லாம் செகண்ட் ஷோ நிறைய பேர் பார்க்க போவாங்க.
0: ஆமா,
1: குவைத்தில இருந்து திட்டச்செட்டி நிஷான் ஹாலிம் சொல்லியிருக்காங்க, காரைக்காலில் இரவு சினிமா காட்சி பார்த்து விட்டு திருப்பட்டினம் டு திட்டச்செடி வரை பயமும் சுதந்திரமும் கலந்த ஒரு த்ரில்லான அனுபவம் பலமுறை இருந்து இருக்கிறது, பழைய நினைவுகளை கொண்டு வந்த எனக்கு குவைத்தில் இருந்து நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல அடுத்ததா வந்து, நான் பல தருணங்கள்ல போயிருக்கேன், திருத்துறைப்பூண்டி வேதாரணியம் தில்லை விழாகம் கும்மிருட்ல யாரு துணையும் இல்லாம போயிருக்கேன்.
1: அதுவும் உங்க ஊர் காடு மாரில இருக்கும்.
0: அப்படி செல்லும் போது சில நேரத்துல ரோட்டோரத்துல சில இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனா பயம் இருக்காது. இது போல நிறைய தருணம் இருக்குது. வீட்டுக்கு வந்ததும் என் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொன்னா அவங்கதான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, தனியா வந்திருக்கேன், அந்த பயம் நம்மிடம் கிடையாது, தைரியமாக வந்திருக்கிற மேடம், இரவில் சினிமா பார்த்து விட்டு 5 கிலோமீட்டர் தனியாகவே நடந்து வந்திருக்கேன். 2-வீலர் நான் நடந்தே வந்திருக்கேன்,
0: நடந்தே வந்திருக்கேன். அடுத்ததா வந்து, நன்னிலத்திலேருந்து நாகப்பட்டினத்திலேருந்து நன்னிலத்துக்கு நாகூர் கங்களாஞ்சேரி ரூட்ல யாரும் இல்லாத வழியில ராத்திரி 11 மணிக்கு கும்மிருட்ல 2 சக்கர வாகனத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு நாகை குமரன் சொல்லியிருக்காங்க.
1: நளினி சங்கர் டிஆர் பட்டினத்திலிருந்து, பலமுறை சென்று வந்திருக்கிறேன், பயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே போல காரைக்கால் ஸ்ரீதர் இவங்களும் சொல்லியிருக்காங்க, திருச்சியிலேருந்து காரைக்கால் லேட் நைட் வந்தபோது 2:30 பைக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்தது
1: வளத்தாமங்கலம் சம்பந்தம் பிரகதீஷ், ரெண்டு பேர் சேர்ந்துதான் போயிருக்காங்க. திருநள்ளாறுலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது எனது கிராமம், தினசரி பல இடுகாடுகளை தாண்டி இரவில் பயணம் செய்து கொண்டு தான் இருந்தோம். சில மாதங்களுக்கு முன்பு இங்கு மின்விளக்கு அமைக்கப்பட்டது, அதற்கு முன்பு எல்லாம் 3 கிலோமீட்டர் தொலைவில் தினசரி இருட்டில் தான் பயணம் செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா வந்து, அவரிக்காடு வித்யா வீரமணி, இருட்டில் யாரும் இல்லை ரோட்டில், வாய்ப்பே இல்லைங்க, போனதே இல்லைங்க அப்படின்ட்டாங்க.
1: எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க.
0: ஆமாம்
1: சொல்லிட்டாரு. அடுத்தது வாரியங்காவல் கோ சங்கர், யாரும் இல்லாத ரோட்டில் நான் இப்போ 10:30 டூ வீலர் ஓட்டியிருக்கேன், பயத்தோடு மிகவும். அப்பா சாமி, அது நினச்சா இன்னும் பயமாக இருக்கு. 10 மணிக்கே இப்படி சொல்கிறாரு,
0: அந்த அளவுக்கு த்ரில்லாக ஏதோ பயந்துருக்காங்க அவங்க. அதே போல் அடுத்ததா, எனக்கு இந்த அனுபவம் உண்டுங்க, சென்னையில் வேலை பார்க்குறப்ப 3 மணி அளவில் பஸ்ஸில் வந்து இறங்கிடுவேன். அப்போல்லாம் எனது வீட்டிற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், பகலில் தான் பஸ் வருவோம், அதனால 3 மணிக்கு இறங்கி நடந்து வந்திருக்கேன். நாய் தொல்லை அதிகம் இருக்குங்க, குறைக்கும், அதெல்லாம் வீட்டுக்கு செல்லும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்பா அப்பா சொல்லி மாளாது அப்படின்னு பூம்புகார் மேலேயும் ஒரு கோவை செம்பியன் இவங்க அனுப்பியிருக்காங்க.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின்

0: சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:30.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: இன்று ஜூன் 30, வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள். இதே நாளில் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூறும் நிகழ்ச்சி தேதியும் சேதியும். இன்று சர்வதேச சிறுகோள் தினம். அதாவது 1908 ஜூன் 30 ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் ஒரு விண்வெளியிலிருந்து வந்த ஒரு சிறுகோள் வெடித்து சிதறியது. மனித வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய சிறுகோள் பாதிப்பு இதுதான். எனவே விண்வெளியில் இருக்கும் சிறுகோள்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும், அவற்றால் பூமிக்கு ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் அதை தடுக்கும் தொழில்நுட்பங்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த ஐநா சபையால் ஜூன் 30 சர்வதேச சிறுகோள் தினமாக அறிவிக்கப்பட்டது.
5: பால் பெர்க், அமெரிக்க உயிர் வேதியியலாளர். இவர் வந்து குறிப்பாக மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொடர்பாக நியூக்ளிக் அமிலங்களின் உயிர் வேதியியல் பற்றிய அவரது அடிப்படை ஆய்வுகளுக்காக 1980 வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்ற அவருடைய பிறந்த தினம் என்று வருடம் 1926.
0: உலகெங்கிலும் உள்ள நாடாளுமன்ற அமைப்புகளின் செயல்பாடுகளை கொண்டாடும் நாளாக இன்று சர்வதேச நாடாளுமன்ற தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
5: நவீன வெப்ப காற்று பலூனை கண்டுபிடித்த அமெரிக்கரான எட் யூஎஸ் அவர்களின் பிறந்த தினம் என்று 1919.
0: விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் விண்வெளியையும் காலத்தையும் இணைக்கும் புகழ்பெற்ற சிறப்பு சார்பு கோட்பாட்டை 1905 இதே நாளில் வெளியிட்டார்.
5: உலகின் முதல் அவசர கால தொலைபேசி எண்ணான 9999 இந்த எண்ணானது லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று 1937.
0: ஒலிம்பிக் வரலாற்றிலேயே 23 தங்கப்பதக்கம் வென்று மொத்தம் 28 பதக்கங்களுடன் உலகிலேயே அதிக பதக்கங்களை வென்ற அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் அவரின் பிறந்த தினம் இன்று 1985 பிறந்தவர்.
5: வைத்தியநாத் மிஸ்ரா, நாகார்ஜுன் என்கிற புனை பெயரால் நன்கு அறியப்பட்ட இவர் இந்தி மற்றும் மைதிலி கவிஞர். இவர் பல நாவல்கள், சிறுகதைகள், இலக்கிய வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் பயணக் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இவரை ஜனகவி, மக்கள் கவிஞர் என்றும் அழைக்கப்பட்டார். மைதிலியின் நவீனத்துவத்தின் மிக முக்கியமான நாயகனாகவும் இவர் கருதப்பட்டார். 1968 அவரது வரலாற்று சிறப்புமிக்க புத்தகமான பதிர்ஹீன் நக்ஸ்டுட் இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதும், 1994 வாழ்நாள் சாதனைக்கான இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது.
0: 1960 இதே நாளில் ஆப்பிரிக்க நாடான பெல்ஜிய காங்கோ பெல்ஜியத்திடமிருந்து சுதந்திரம் பெற்று காங்கோ குடியரசாக உருவானது.
5: 1972 இதே நாளில் உலகின் முதல் லீப் வினாடி சேர்க்கப்பட்டது.
0: அமெரிக்க கடல் ஆராய்ச்சியாளரும் ஆழ்கடலில் மூழ்கிய டைட்டானிக் கப்பல் பற்றி ஆராய்ந்து கண்டுபிடித்தவருமான ராபர்ட் பெல்லார்ட் அவரின் பிறந்த தினம் இன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.

0: கண் மருத்துவமனை.
1: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: நேரம் காலை 9:35 காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் அணிந்திருக்கின்றோம். மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்கு வழக்கம் போல ஒரு போஸ்டர்ல ஒரு டாபிக் கொடுத்திருந்தோம். ரொம்ப ஜாலியா, அதே நேரத்தில் கொஞ்சம்
3: பயமா
2: இருட்டுல தனியா யாருமே இல்ல ரோட்ல
3: கடந்த
2: ஒரு வருடத்திற்கு முன்பு புவனகிரி ஒரு திருமண வரவேற்புக்கு சென்றேன். என் மனைவியின் உறவு அதனால் இரவு 10:30 மணியாகிவிட்டது. சேத்தியாத்தோப்பு ஏரிக்கரை வழியாக மன்னார்குடி வரணும். மழை, இடி, மின்னல், ஒரே இருட்டு. பயம் கலந்த துணிவுடன் வந்தேன். இடையில என் மனைவியை நனைந்த கோலத்துடன் பஸ்ஸில் ஏற்றிவிட்டேன். 10 கிலோமீட்டர் பயணம் சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்ததாக வந்து காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர் இவங்க சொல்லியிருக்காங்க. 2000 அவங்க பிளஸ் டூ படித்த சமயத்தில் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து அவங்க கிராமத்துக்கு ஈவினிங் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு சைக்கிளில் வருவோம். பக்கத்து ஊர் வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுவேன். கடைசி 2 கிலோமீட்டர் தனியாக வருவேன். 7 மணி தான் ஆகும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. சைக்கிளை விட வேகமாக பறக்கும் பாருங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
2: டியூஷன்லாம் முடிச்சு நம்மளும் போயிருக்கோம் இல்லையா, ஸ்கூல் படிக்கும்போது அதெல்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் ஒரு 7 மணிக்குள்ள அது முடிஞ்சிடும். பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்துல தனியா சக்கர வாகனத்தில் போகும்போது என் மனைவி நினைத்துக் கொள்வேன், பயமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்காருன்னு
3: தெரியுதாங்க. அவங்க சொன்ன அர்த்தத்தை நல்ல விதமாவே எடுத்துப்போம். அடுத்ததான் மனவெளியிலிருந்து நந்தகுமார். பயண பல பயம் இல்லாம போயிருக்கங்க அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
2: திருபுவனம் ரவி சொல்லியிருக்காங்க, டூ வீலர் இல்ல, அதாவது லாக்டவுன் டயத்துல நடு இரவுல தனியா மிதிவண்டியில 7 கிலோமீட்டர் கும்பகோணம் டு திருபுவனம் பயணம் செய்து வந்தேன். ரோட்டில் யாரும் இல்ல, தன்னந்தனியா பயணித்தது மறக்க முடியாதது. ரோட்ல யாருமே இல்லையே.
3: அவங்க தான் தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்காங்க கொரோனா நேரத்துல. அடுத்து நான் எங்க போனது கிடையாதுங்க, ஆனா இருட்டை பார்த்தா ரொம்ப பயம். அதுவும் இந்த பவர்னா வந்து இருட்டில் வந்து இப்பவும் பயப்படுவேன் அப்படின்னு
2: தெத்தி
3: தெத்திலேருந்து செல்வி சொல்லியிருக்காங்க.
2: புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, என்னங்க எப்படி கேட்டுவிட்டீங்க, இரவு 2வது காட்சி சினிமாவுக்கு எல்லாம் சைக்கிள் போயிட்டு தனிமையாக பயப்படாமல் வருவேன். நாங்கள் எல்லாம் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
3: அடுத்ததாக வந்து தானிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க, நிறைய முறை போயிருக்காங்க. தெரிஞ்ச ஏரியாவாக இருந்தால் பயம் இருக்காது, ஆனால் தெரியாத ஏரியாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த இடுகாடு வரும் பாருங்க, சில ஏரியா நம்ம வெளியூர் போகிறப்பலாம் அப்போலாம் வந்து ஒரு அச்சம் என்ன அறியாமே இருக்கும், திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வருவேன் அப்படின்னு இருக்காங்க.
2: திருமணஸ்தான வீரசுந்தரி, இருட்டில் யாரும் இல்லாத ரோட்டில் 8 மணிக்கு நான் வீட்டுக்கு போக 9 மணி ஆகிடும். பலமுறை நடந்து 2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கேன். இடியும் இடிக்கும், மழையும் பெய்யும், பயமே இருக்காது, இப்பொழுது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்ததாக வந்து புவனகிரியிலேருந்து சுமதி இவங்க சொல்லியிருக்காங்க, நான் பலமுறை புவனகிரியிலேருந்து காட்டுமன்னார் கோயில் வரைக்கும் போயிருக்கேன். இரவு நேரத்தில் வந்து இந்த வீரான மேரிக்கரை வழியாக வரப்போ கூட இந்த ஈடுகாடெல்லாம் தாண்டி வரப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: தானிக்கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க, நிறைய முறை போய்வில்லையன், தெரிந்த ஏரியாவை இருந்தால் தெரிந்த ஏரியாவாக இருந்தால்
3: படிச்சிட்டீங்களா.
2: சரி, ஒரு பாட்டு கேட்போமா?
3: கேட்கலாம்.

ஏய் டாடா, இது சப்பா பீட்டு குளுத்துக்கடா.

0: நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில அந்த கேள்விக்கு நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சிவபுரி சோமசுந்தரம், எங்க ஊர் சிவபுரி, அதான் தெரியுது எங்களுக்கு. அண்ணாமலை நகர்ல இருந்து எங்க ஊர் போற வரைக்கும் வெறும் இருட்டா இருக்கும். சில சமயங்கள்ல மழை இடி மின்னல் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நீங்க போயிருக்கீங்களா? அதுதானே எங்க கேள்வி. அதை சொல்லவே இல்லையா?
4: அதை சொல்லவே இல்லையா? அடுத்தது நாகூர் முகமது ஜலீல், அவர் தடவை டூ வீலர்ல போறப்ப, ராத்திரில போறப்ப சாலையில வெளிச்சம்ல யாரோ கூப்பிட்டது போன்ற ஒரு குரல். டூ வீலரை நிறுத்தி பார்த்த போது தூரத்துல கருப்பு சட்டை அணிஞ்சு ஒருத்தவங்க வந்துகிட்டு இருந்தாங்க. நீங்களா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டபோது துணைக்கு ஆள் இல்ல, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதோட முடிச்சோட
0: விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல.
4: அதுக்கப்புறம் பேலன்ஸ் அவங்க டைப் பண்ணல.
0: கோடகிரி சுமதி படிச்சிட்டீங்க?
4: படிச்சாச்சு.
0: திருப்பொண்டி சுந்தரி பாஸ்கரன், தனியாக போனதில்லை, என் கணவரோட போயிருக்கேன். அப்பவும் பயமா தான் இருக்கும், காலம் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: அடுத்ததான் வந்து

0: பிச்சைக்காரன் காடு மருத வடகநாதன். ஐயோ ஏங்க அந்த கதையை கேக்குறீங்க, ஒரு நாள் கிராமத்துக்கு போனேன், திடீர்னு ஸ்ட்ரீட் லைட்டு ஆஃப் ஆயிட்டு, அப்படியே அங்க ஒரு நாய் ஊனு ஊழ விட்டுது பாருங்க, அவ்வளவுதான் உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்தி தண்ணியா போயிட்டு அந்த இடத்த விட்டு ஜெட்டு வேகத்துல ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் டூ வீலர்ல போனது இல்ல, இருட்டுல யாரும் இல்லாத சாலையில மிதிவண்டியில, அதுவும் டூ வீலர் தான் இல்லையா, அதனாலதான் பொதுவா கேட்டிருக்கோம்.
0: ஆமா. அடுத்ததா வந்து வீட்டில் தனியாக போக மாட்டேங்க, ரோட்டில் எங்கள் டூ வீலரில் போகிறது இந்த வைத்தீஸ்வரன் கோவில், எங்கள் டூ வீலரில் போகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரைச்செல்வி.
1: அகரக்குந்தகை கார்த்திகேசன் பலமுறை சென்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அதே போல் அடுத்ததா சைக்கிளில் பயம் இல்லாமல் போயிட்டு வருவாங்க, நாகப்பட்டினத்துலேருந்து டிஆர் பட்டினம் வரைக்கும் போயிருக்கேன், இரவில் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஹபர் ஹுசைன்,
1: ஜஹபர் ஹுசைன் அனிதா தமிழாளன் திருமணஞ்சேரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு, 7 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: வந்தாதானே நீங்க கேட்டீங்க, அடுத்ததா நான் தனியா போனது இல்லைங்க, இருவருக்கும் வணக்கம், கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடி.
1: பல முறை போயிருக்கேன் பழகிட்டுது அப்படின்னு, பெரும்பாலும் ஆண்கள் வந்து போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை,
0: அவங்களோட பணி ஒரு சிலர் நேரத்தோட முடியும், சிலருக்கு காலதாமதமாகும். அடுத்ததா வந்து தேத்தாக்குடியிலேருந்து கடையரசன், நான் போயிருக்கேங்க வேதாரணத்துலேருந்து பறவ சந்தைக்கு, நைட்டு 1 மணிக்கு தனியாக ரோட்டில் சைக்கிளெல்லாம் பைக்கிலெல்லாம் போயிருக்கேன் அப்படின்ட்டு.
1: 1 மணிக்கு சூப்பர். வணக்கம், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். இருட்டில் தனியாக போனதில்லை, ஆனால் இருட்டுனா பயந்தான்,
0: பயந்தான்
1: சொல்லியிருக்காங்க.
0: போனதே இல்லை ஆனால் பயந்தான்.
1: ஆர்வ கோடாரில் எல்லாத்தையும் படிச்சுட்டோமோ,
0: எல்லாமே படித்து முடிச்சிட்டோம் எல்லா தகவலும்.
1: அதாவது ஏதாவது ஒரு திகிலான அனுபவம் இருக்குதான்னு பார்த்துட்டே இருந்திருக்கோம்ல.
0: ஆமா, சிலர் வந்து கொஞ்சம்
1: குமரன் சொல்லியிருக்காங்க, அடிக்கடி பயமே இல்லாம போயிருக்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடிக்கடி பயமே இல்லாம போயிருக்காங்க. அதே போல
1: சிட்டில எல்லாம் பயம் இல்ல, ஓரளவு லைட் வெளிச்சலாம் இருக்கும், கிராமத்துல உள்ளவங்களுக்கு கொஞ்சம்.
0: அதே போல சிட்டில வந்து இந்த நிறைய போக்குவரத்தும் அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கும், பஸ் இருக்கிட்டோ இல்லையோ, சிலர் வந்து அவங்க பணிக்காக அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க, நடமாட்டம் இருக்கும்,
1: ஆள் இல்லாத இடம் சொல்ல முடியாது, யாராவது ஒருத்தவங்க கார்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா.
0: அதே போல சரவணன் சொல்லியிருக்காங்க வாரியங்காவிலேருந்து, ஒரு காலத்துல பயந்ததெல்லாம் உண்மைதாங்க, இப்ப பயம் இல்லைங்க, ஏன்னா திருமணம் ஆச்சுல பயம் போயிடுச்சு அப்படின்னு
1: இருக்காங்க. சொல்லியிருக்கிறாருன்னு தெரியுதா,
0: இதுக்கு முன்ன ஒரு நேர் சொல்லியிருந்தாங்கல்ல, என் மனைவிய மனசுல நினைச்சுப்பாங்க.
1: அதேதான் அதேதான், வேற இல்லை அதேதான். சரி, இப்போ ஒரு பாட்டு கேட்போம், வேற யாராவது நேயர்கள் வந்த வரைக்கும் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்,
0: நிச்சயமா
1: அனுப்புறாங்களான்னு பார்ப்போம்.

0: செல்வ சுகப்பிரியா. நான் ஏன் உங்கள் பேரை செல்வ சுகப்பிரியா சொல்கிறேன்னு தெரியுதா?
1: சொல்லுங்க. ஏன்னா இப்போ அடுத்து
0: ஹோஸ்டலில் வந்து ஃபுல் நேம் கொடுக்காதீங்கக்கா, சுகப்பிரியான்னு போடுங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான்.
1: ஆஹாஹா, சரி சொல்லிட்டோம். முழு பேர் சொல்லியாச்சு, சொல்லுங்க.
0: சரி, உங்களோட அனுபவம் சொல்லுங்க. உங்க மாமாட்ட கேட்டா என்ன
1: சொல்லுவாங்க? என்னோட அனுபவமா? என்னோட
0: ரெண்டு நேர்கள் சொன்னாங்களே, அதே சொல்லுவாங்களா?
1: அதே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட பணியும் அப்படிதான். ஒரு சில நேரத்துலலாம் வந்து 2 மணிக்கெல்லாம் நைட்டு வேலை முடிச்சுட்டு வருவாங்க. ஆனா இப்ப
0: வீட்டுல பழகிட்டுன்னு சொல்றீங்க?
1: பழகிட்டு அதிகம். நான் தான் வெளில போனதில்லை, அவங்க ஒர்க் அந்த மாதிரி, அதனால 2 மணி 3 மணி அந்த மாதிரி கூட வந்திருக்காங்க.
0: சரி, நீங்கள் போனதில்லைன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்கிறீங்க.
1: ஏன்னா ஃபேமிலியோடு போயிருக்கேன் தனிப்பட்ட முறையில். மெயினாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நேர் சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது போனதில்லை, அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது போனதில்லை தனியாக.
0: சரி, அதனால் இப்போ முன்னாடி 78 கமெண்ட்ஸ் படித்தோம் எல்லாத்தையும், இப்போ 79 காண்பிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் யார், எங்கே போய் யாராக இருக்குன்னு தெரியல. நானும் தேடி பார்த்துட்டேன் படிக்கலாம்னு சொல்லிட்டு.
1: அவங்க வந்து நம்ம தேடிட்டே இருப்போம்.
0: படித்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும், நம்ம வந்து வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சாச்சு இல்லையா?
1: நிச்சயமா படிச்சாச்சு.
0: நேயர்கள், இன்னொரு 7 நிமிடங்கள் இருக்குது. ஏதாவது சொல்லணும், உங்களோட கதையை சொல்லணும், நீங்களான கதையை சொல்லணும்னா நீங்க அனுப்பி வைங்க,
1: நாங்க
0: படிக்க காத்திருக்கிறோம்.
1: நிச்சயமா.
0: இப்ப வந்து மீண்டும் ஒரு பாட்டு ஒன்று கேட்போம்.
1: கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் வலங்கைமான் சித்தன்வாழர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மாலை 4:30 ஊர் உறவு நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்தில் இருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். நேரம் காலை 9:58 ஆகிட்டு இன்னும் ஒரு 3 நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைவி சுதா சொல்லியிருக்காங்க, நான் இரவில் தனியாகவே வந்திருக்கேன், பயம் தெரியாதுங்க, துணிச்சல் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் சொல்லியிருக்காங்க, இருட்டில் தனியாக போனதில்லை, ஆனால் அண்ணனோட போன அனுபவம் இருக்குது, அப்போ கூட பயமாக தான் இருந்தது, நேர்களின் அனுபவங்கள் பகலிலும் பயத்தையே உண்டு பண்ணியதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதே போல் அடுத்ததாக சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்காக யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சிக்காக அடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு நேயர் வந்து, அவங்களுடைய பெயர் மட்டும் போட்டு குட் மார்னிங்கோட முடிச்சிட்டாங்க, பாலகார்த்திகா. அடுத்து நிறவி சுதா சொல்லியிருக்காங்க, நான் இரவில் தனியாக வந்து போகிறேங்க, பயம் தெரியாது, துணிச்சல் தான்.
0: அது படித்தாச்சு,
1: படித்தாச்சா?
0: இப்போ கடைசியாக ஜான் ஹாஜா நஜிமுதீன் கூட படித்தோம் இல்லையா, இன்னும் 2 பேர் ஆட் ஆகியிருக்கு, 85 அந்த வந்து 2 பேரும் எங்கே போய் இல்லை, 85 நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களோட அனுபவத்தை அப்படியே ரொம்ப அசால்ட்டாகவும் சொன்னேன், நகைச்சுவையாகவும் சொன்னேன், திகிலாகவும் சொன்னேன், நேயர்களுக்கு நன்றி கூறி. ஆனால் ஒரு திகில் செய்தியை ஒரு நகைச்சுவையோடு சிரிச்சுக்கிட்டே படிச்சுங்க பாருங்கள்.
1: ஆமாம்,
0: உங்களுக்கும் ஒரு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது.
1: நன்றி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. உருசலம்பட்டிலிருந்து ஒரு நேயர் ஒருத்தர் ஆக்சுவலாக கேள்வி கேட்டிருந்தார், என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் யாரும் வந்து வளர்ச்சி வந்து, அதாவது ஏஜ் ஆனாலும் வளர்ச்சி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப குள்ளமாக இருக்காங்க, அவங்க வந்து வளரல. ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது எலும்பு சம்மந்தமாக நான் ஏதாவது பார்க்கணுமா, இல்லை எலும்பு ரொம்ப வீக்காகி அவங்க வீக்காயிருவாங்களா அப்படின்னு சொல்லி நேர் கேட்டுட்டு இருந்தார். மெயினாக என்னென்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, மெயினாக வந்து ஸ்கெலிட்டல் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவோம். அது சின்ன வயசுல இருக்க ஜீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் நிறையா டைப் இருக்குது. ஸோ வந்து சிலது பார்த்திங்கன்னா அந்த எலும்போட கால்சியம் தன்மையை அட்டாக் பண்ணும், சிலது வந்து வளரக்கூடிய தன்மையை கம்மி பண்ணும், இன்னொன்று எலும்போட ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொன்றும் ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஏகாண்ட்ரோப்ளேஷியா, ஹைப்போகாண்ட்ரோப்ளேஷியா, இந்த மாதிரி ஆஸ்டியோஜெனிஸ் இம்பர்ஃபெக்டா, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அதில் நிறைய டைப் இருக்குது. அது மெயின் காரணம் வந்து ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் டெஃபிஷியன்சி. அந்த க்ரோத் ஹார்மோன் வந்து கரெக்டான இதில் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த போனோட க்ரோத்துமே அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சின்ன வயசில் ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்களுக்கு, தைராய்டு பிரச்சனை சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா போனோட மெச்சூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும், அதனால க்ரோத் ஃபெயிலியர் ஆகும். இதே வந்து சில ஹார்மோன் அந்த குஷின்ஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்போட வீக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இதில். அதே மாதிரி இந்த விட்டமின் D3 குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில இதில் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி இருக்கும், காலே வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா உடனே வந்து அதை பார்த்து விட்டமின் D3 லெவல் செக் பண்ணணும், பாஸ்பேட் லெவல் செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதோட லெவல் எப்படி இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கரெக்டாக எடுத்தோம்னா அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே இது இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது கால் ரொம்ப வளைஞ்சிருக்கு அப்படின்னா அது சில குழந்தைங்களுக்கு நார்மலாகவே சில இது வளைஞ்சிருக்கும், சில இது அப்நார்மலாக வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தயவுசெய்து அது போய் உடனே மருத்துவர் அணுகுங்க, உங்கள் குழந்தைங்கள் டாக்டரோ இல்லை ஆர்த்தோ டாக்டர் பக்கத்தில் இருக்கவங்களோ போய் அணுகுங்க. அவங்க தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்கணுமா இல்லை எதுவுமே வேண்டியது இல்லையாங்கிறத அதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி சில சமயங்கள் ஏதாவது குழந்தைங்கள் சின்ன வயசுலேயே வந்து கிட்னியில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சின்னதாக இருக்கலாம். ஸோ அதனால் கூட நம்ம அந்த கால்சியமோட தாக்கம் வந்து இதனால் கூட வரணும் நமக்கு. அதே மாதிரி சரியான சாப்பாடு, உணவு சரியாக எடுத்துக்கல அப்படின்னாலும் அவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சில சமயம் வந்து கால் ரொம்ப வளைஞ்சுன்னு நடக்க முடியாமல் போகும், ஜாயிண்டில் வந்து பெயின் ஆகும், இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மூட்டு தேய்மானம் வந்து சீக்கிரமாக ஆகும். அதே மாதிரி அவங்களோட போன் டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். இதுக்கு என்னென்னலாம் வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா மெயினாக வந்து இது ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அது என்ன காரணத்தினால இருக்குது, இது இந்த எண்டோக்ரைன் அதே மாதிரி இந்த க்ரோத் ஹார்மோன்லாம் நல்லாயிருக்கா, தைராய்டு நல்லாயிருக்கா, அந்த கார்டிசோல் நல்லாயிருக்கா அப்படிங்கிற அந்த ஹார்மோன் லெவல்லாம் நம்ம செக் பண்ணணும். அடுத்தது இந்த எலும்போட ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்ஸ்கா ஸ்கேன் மூலிமா அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த டிஃபார்மிட்டிலாம் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்ரே மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஃபிசியோதெரப்பி, அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ், அதுக்கு தேவையான ஹார்மோனல் தெரப்பி இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கும் போது இது வந்து நல்லாவே ரெக்கவரி ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அலட்சியமாக விட வேண்டாம். ஸோ அது போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களோட டென்சிட்டிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம்னா அவங்களோட பின்னாடி இந்த ஃப்ராக்சர் ஆகக்கூடிய தன்மையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களோட க்ரோத்துமே சீக்கிரமாக பார்க்கும்போது அவங்க க்ரோத்துமே நம்ம ஆக்சிலேட் ஆகி க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம முன்னாடியே பார்க்கறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதில்.
3: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது.
2: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
0: சிந்தனை அரங்கம்
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: விவாதத்தின் விழுதுகள். இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து விவாதம் அப்படின்னு கொடுக்கல. விவாதம் பண்ணினா நன்மையா தீமையா அப்படிலாம் நம்ம வந்து இந்த விவாதமும் பண்ணலை. விவாதத்தின் விழுதுகள் என்ன, இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது விவாதம் பண்ணால் நல்லது தான், ஆரோக்கியமான விவாதம் நன்மை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா. அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல கருத்து கிடைக்கணும், ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் அப்படின்னாக்க அதை பல கோணங்களில் நம்ம ஆராயணும். அதற்கு விவாதம் மட்டும்தான் சிறந்த வழி இல்லையா. அப்போ தான் அந்த விஷயம் பற்றி பல கோணங்களில் நமக்கு கருத்து கிடைக்கும், பல முடிவுகள் கிடைக்கும். இந்த விவாதத்துலேருந்து வெற்றி மட்டுமே, விவாதம் பண்ணுற இரண்டு பேருமே வந்து வெற்றி நமக்கு தான் இருக்கணும், வெற்றி நமக்கு தான் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நமது சிந்தனையை விரிவுபடுத்திக்கணும். அந்த விவாதத்தில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். எதிராளி சொல்கிற விஷயம் உண்மையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும், அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். இப்படி வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நல்லது தான் அப்படிலாம் நமக்கு தெரியும். விவாதம் வந்து விவாதத்தில் செய்யக்கூடாதவை அப்படிலாம் இருக்கு இல்லையா. இன்றைக்கி நம்மளோட தலைப்பு விவாதத்தின் விழுதுகள். அதாவது ஆரோக்கியமான விவாதம் நடக்கணும் அப்படின்னா சில காரணிகள் இருக்கணும். அந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா உண்மை இருக்கணும். விவாதம் பண்ணும்போது வந்து ஆதாரத்தோடு தான் விவாதம் பண்ண முடியும். சும்மா எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு முழுமையான ஆதாரம் இல்லாத, சான்று இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம விவாதம் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஆதாரம் வேணும், அந்த ஆதாரம் உண்மையாக இருக்கணும் இல்லையா, உண்மை இருக்கணும். இந்தமாதிரி நிறைய காரணிகள் இருக்குது விவாதத்தின் விழுதுகள். விவாதம் ஒரு ஆலமரம் அப்படின்னா அந்த அந்த விவாதம் ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும்னா அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது, நிறைய விடயங்கள் இருக்குது. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், உண்மை இருக்கணும், ஆதாரம் உண்மையாக இருக்கணும். அடுத்தது இந்த கருத்துக்கு மரியாதை கொடுக்கணும். நம்மளோட எதிராளியை வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களோட கருத்தை வந்து நம்ம மதிக்க கற்றுக்கணும் இல்லையா. அடுத்தது புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் அந்த விவாதத்தில் ஒரு புதிய விஷயம் கிடைக்குதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கற்றுக்கணும். இப்படி நிறைய காரணிகள் இருக்குது, அதை தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம். தயவுசெய்து நேயர்களை வந்து விவாதம் பண்ணுறது நல்லது, விவாதம்னா அப்படி தான் அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பேசிக்லாம் பேச வேண்டாம். விவாதத்தில் உங்களுக்கு தெரிந்த காரணி என்ன, ஆரோக்கியமான விவாதமாக இருக்கிறதுக்கு நான் இப்போ சொன்ன ஒரு மூன்று விஷயங்கள் சொன்னேன். உங்களுக்கு தோணும் இல்லையா, வேறு வேறு பல கோணங்களில் தான் ஆராயிரும் இல்லையா. உங்களுக்கு வேறு வேறு விஷயங்கள் தோணும் இல்லையா, காரணிகள் தோணும் இல்லையா, அது என்ன அப்படின்னு அது சம்மந்தமாக பேசுங்கள். வர நேயர்கள் விவாதம் பண்ணுறது நல்லது, விவாதம் இப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து எதுவும் பேச வேண்டாம். ஆரோக்கியமான விவாதம் நல்லது தான் இல்லையா. அதேமாரி வந்து மற்றவர்கள் வந்து விவாதத்தில் மற்றவர்கள் பேசும்போது நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும், அது ஒரு காரணி இருக்குது. பொறுமையாக இருந்து அவங்க கருத்தை முடிக்கிற வரைக்கும் நம்ம விவாதம் செய்யக்கூடாது, எதிர்வாதம் செய்யக்கூடாது இருக்குது இல்லையா. அது மாதிரி இப்போ நாங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து குறுக்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ நம்ம விவாதம் பண்ண போகிறதுல நம்ம நிகழ்ச்சி நடத்த போகிறோம். ஏன்னா நிறைய நேரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அவங்களும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோடு காத்துட்ருப்பாங்க இல்லையா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் தரமான செய்திகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சுருக்கமாக கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். முதல் நேயரின மழைக்கில் வணக்கம்.
5: ஹலோ, தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜ் வட்டம் முகமது இக்பால்.
4: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
5: விவாத விழுதுகள் கேட்டுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது தனியார் தொலைக்காட்சியாக விவாத மேடைன்னு சொல்லுவாங்க. அதில்

0: வந்து அரசியல்கள் வளர்த்தப்பட்ட அரசியல்
1: அதெல்லாம் வேண்டாம். பொதுவாக சாதாரணமாக இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியில் எடுத்துக்கிறோம் வச்சுங்களேன், இப்போ சமூக வலைத்தளங்கள் நன்மையை தருதா தீமையை தருதா, அதுவே ஒரு விவாதம் தான் இல்லையா? சிம்பிளான ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துப்போம். ஏன் நம்ம அரசியல் விவாதத்தை பற்றி பேசணும்? நம்ம அதில் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விவாதங்கள் மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும்.
0: அவங்க எதுகை அவங்கவுங்க மனதில் கருத்துப்பட்டு மனசில் பட்டதுலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதிராளி வந்து அந்த அந்த கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அப்படி இருக்க விட அந்த கருத்து இப்படித்தான் இருக்கணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருவங்களும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. கடைசியா நடுவர் வந்து
1: நம்ம வானொலியில நடக்கிற நிகழ்ச்சியை பத்தி நம்ம கொடுக்கற டாபிக்ல பேசுவோம். நம்ம மற்றவங்களை பத்தி பேச வேணாம், மற்ற ஊடகங்களை பத்தி நம்ம பேச வேணாம். அடுத்த நேரம் நம்ம அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
2: செஞ்சிருக்கணும் பேரலாம்.
1: சொல்லுங்க.
2: புத்தத்தை ஒருத்தர் வாதம் பண்ணாத மேடம், புத்தத்தை பாலோட நிறம் என்னன்னு கண்ணு தெரியாத ஒருத்தர் வாதம் பண்ணாதாம். எனக்கு வந்து பாலோட தன்மை தெரியாது, கொக்குமே இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களாம். அவரு வந்து இல்ல எனக்கு நான் ஏதாவது தொட்டு பார்த்து உணர முடியாது, தெரியாது எனக்கு அப்படின்னாலும். அப்புறமா அவருக்கு வந்து கண் பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் பால் கலரை பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சாராம். அவரு விவாதம் பண்ணதுனால அவருக்கு பார்வை கிடைச்சது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க.
1: என்ன சொல்ல வரீங்க? விவாதம் பண்ண நல்லது, ஓகே, உண்மை இருக்கணும் அப்படின்னு
2: சொல்றீங்க.
1: நன்றி நன்றி. அதாவது ஒரு காரணி உண்மை இருக்கணும், ஆதாரம் உண்மையா இருக்கணும், சான்றுகள் உண்மையா இருக்கணும் இல்லையா? அடுத்த நேர் வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்மா. ராஜேந்திரன் மணக்குடிமா.
1: வணக்கம். வாங்க.
3: இயற்கையோடு இணைந்ததா இருக்கணுமா, யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது. அதாவது நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்து எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு ஜாதியையோ எந்த ஒரு மொழியையோ இருக்கக்கூடாது. அதுவும் வந்து எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை இயற்கையோடு இணைந்த செயற்கையா இருக்கக்கூடாது.
1: தயவு செஞ்சு ஒரே ஒரு காரணம் நச்சுன்னு சொல்லிட்டு பாங்களா.
3: ஒரு விஷயத்தை எடுத்து ஆலோசனை பணக்கோளங்கள்ல பாக்கணும், பலதரப்பட்ட மக்கள். ஏன்னா இந்தியா வந்து ஒரு வேற்றுமை ஒற்றுமை உள்ள நாடு. அப்ப அந்த விஷயத்தை வந்து வேற்றுமை ஒற்றுமை எல்லாருடைய மனங்களையும் கவரக்கூடிய விஷயங்களா இருக்கணும். அது
1: பொதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வானொலி மாரி பொதுவா இருக்கணும், எதையும் சார்ந்து இல்லாம. ஓகே நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: கூட்டுமண்டல கல்கண்டு மண்டலமாக்கும் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொல்லுங்க.
4: விவாதம் பண்றது சண்டை போடாத அளவுக்கு விவாதம் பண்ணணும். விவாதம் பண்ணோம்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆணித்தரமாக அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்த்த வேண்டும்.
1: உண்மைத்தன்மை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம். உடையார் பாளையம் அஜிம்.
1: சொல்லுங்க அஜிம்.
5: நாம் புடிச்ச முசலுக்கு மூணு கால், வெள்ள காக்கா மல்லாக்க பறக்குது, சிவப்பு யானை பல்லாக்கு தூக்குது போன்ற பிடிவாத குணம் படைத்த விவாதங்கள் தான் இன்னைக்கு அரங்கேறிட்டு இருக்கு. அந்த மாதிரி விவாதங்கள் வந்து ஆக்க சக்திகளுக்கு ஒருபோதும் உதவாது. சமூகத்துக்கு அது நல்ல பலனையும் தராது. விவாதங்கிறது நேர்பட பேசணும், நேர்கொண்ட பார்வை வேண்டும் மேடம்.
1: அது நியாயம் உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பிடிவாதம் நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சாதிக்கிற அந்த விவாதம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
6: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
1: சொல்லுங்க.
6: விவாதத்தின் விழுதுகள். நம்ம திருவிளையாடல் திரைப்படம் பார்த்திருப்போம், அதுல ஈசனும் தருமியும் ஒரு விவாதம் நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஈசனுக்கும் நக்கீரருக்கும் ஒரு விவாதம் நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம். ஈசன் என்ன சொல்லுவாரு, அங்கம் புரிதிப்பட்ட அறிவாளி நெய்பூசி பங்கம் பதபதண்டு கால் பரப்பி சங்குதனை கீழ்கீரனும் கீரனும் என் பாட்டை ஆராய்ந்து சொல்ல தக்கவன்பார். அதுல கருத்து இருக்கு, பொருள் இருக்கு. அவர் சொல்லுவாரு, சங்கரப்பர் எங்கர் குளம் சங்கரனார் கேதுகுளம் யாம் சங்கை அறிந்துண்டு வாழும் உண்மையில் இறந்துண்டு வாழ்வதில்லைபார். ஒவ்வொரு விவாதத்தினுடைய இறுதியிலும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். இப்ப ஒரு குடும்பமே இருக்குன்னா கணவன் மனைவியா இருக்கட்டும், மாமியார்

0: என்னங்க
1: எழுதி வச்சிருக்கீங்களா?
0: இல்லைங்க, மெமரி தாங்க, இதெல்லாம் எழுதி வச்சு எனக்கு வராது. அதாவது கணவன் மனைவியா இருக்கட்டும், மாமியார் மருகளா இருக்கட்டும், விவாதம் பண்ணலாம், தவறே இல்லாத ஆரோக்கியமா இருக்கணும். இறுதியில வந்து அவங்க
1: குடுத்து
0: போற மாதிரி இருக்கணும். அதனால நான் சுருக்கமாவே சொல்லிடுறேன், விவாதங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அது வந்து இறுதி வந்து முடிவு நல்லதா இருக்கணுங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
1: ஆரோக்கியமான விவாதம் இருக்கணும், அதுல வந்து ஒரு பொருள் இருக்கணும், ஒரு கருத்து இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு விவாதம் வேண்டாம், இததான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: என்ன
1: ஆகுறது சார் சொல்லுங்க.
2: சின்ன கதை தான். திருட வந்து பூந்த பிறகு இவரால ரெண்டு பேரும் கணவன் மனைவிதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. இவங்க ஒரு விவாதம் பண்றாரு, நமக்கு புள்ள பிறந்தா எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். இவங்க ஒண்ணு சொல்றாங்க, எங்க அப்பா பேர் தான் வைக்கணும்.
1: அது நம்ம தென்கச்சி ஐயா சொல்றது நிறைய முறை கேட்டிருக்கோம்.
2: எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், உங்க அப்பா பேர் தான். ஒரே சத்தம் கேட்ட பேருக்கு பக்கத்து வீட்டுல ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. என்னப்பா என்னப்பா
1: சமயோசிதமா
2: உள்ள திருடர் திருடம் தெரியுது. அவங்க கணவன் மனைவி விதாதான் எந்த படி நல்லபடியா முடிஞ்சிட்டு பாருங்க.
1: ஒரு சமயோசிதமா அந்த நேரத்துல அந்த விவாதம் தேவைதான் அப்படின்னு அந்த கதை நம்ம வந்து தகவல் நேரத்துல அடிக்கடி கேட்டிருப்போம். கணவன் மனைவி அந்த விவாதம் அந்த மாதிரி இருக்கலாம். தேவையில்லாத விவாதங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம்
0: சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலா அத்தந்த கணேசன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
0: அதாவதுங்க, மாங்கானா புளிக்குமுங்க, அவன விதாதம்னா நம்மளோட வார்த்தையில வந்து மற்றவங்க மதிக்கிறது மாதிரி நம்ம விவாதம் பண்ணணும். ஏன்னா நமக்கு மதிப்பில்லைங்க போது அந்த இடத்துல விவாதம் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்ம தான் அந்த
1: சொல்லுங்க.
3: உண்மையான விவாதத்துக்கு வந்து மேடம், வீடுகளா இருக்கு வந்து நேர்மை உண்மை, அந்த சொல்லக்கூடிய ஒரு பொருளோ இல்ல ஒரு செயலோ இல்ல ஒரு ஏதோ துணிவு.
1: ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்க மாட்டேன் நேர்கள், துணிவு வந்து இப்ப எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கீங்க. துணிச்சல், ஆணித்தரமா நான் சொல்றது, நான் இப்படி நிக்கிறேன் இது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பொய்யான விஷயத்துக்கு வந்து துணிச்சலா நிக்க கூடாது இல்லையா? உண்மையான விஷயத்துக்கு துணிச்சலோட நிக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் வந்து சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா விளக்கமா சொல்லலாம். சொல்லுங்க. அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வேதாரண்யம் மற்றும் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க செல்வ பாரதி.
4: அதாவது பலவித குழப்பங்கள் சிக்கல்கள் இதுக்கு தீர்வு தர்றது வந்து விவாதம்
1: தான்.
4: விவாதத்தின் மூலம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு உண்மைக்கும் கிடைக்கும்.
1: சரி,
4: நன்றி.
1: விருதுகள் என்ன சொல்றீங்க? விவாதத்தை பத்தி சொன்னீங்க, ஆரோக்கியமான விவாதமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கேட்டிருக்கோம். சரியா, நிகழ்ச்சி கேளுங்க. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
1: சொல்லுங்க ஜோதி.
5: கருத்துகளின் பரிமாற்றத்துல உண்மை என்னும் வேரை தேடுவதும் மரியாதை என்னும் விழுதல் அறிவை நிலைநிறுத்துவதும் தான் நம்ம விவாதம்னு சொல்றோம். அந்த விவாதத்தை நாம வெறும் கருத்து மோதலாக பார்க்கறது மிகப்பெரிய தப்பு. விவாதத்தின் மிக முக்கியமான விருது எதுன்னு தெரியுமா?
1: சொல்லுங்க.
5: முரண்பாடான கருத்துக்களை மதித்து ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் தான்.
1: கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தல்.
5: நம்ம விட மாறுபட்ட கருத்தை ஒருத்தங்க சொல்றாங்கிற போது அதை எதிர்ப்பா பார்க்காம ஒரு புதிய கோணத்துல நம்ம பார்க்கணும். அதாவது உங்களது கருத்தை நான் ஏற்கல, ஆனா அதை சொல்வதற்கான உங்களது உரிமையா நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த விவாதத்தோடைய வன்முறையில இருந்து நம்ம பாதுகாக்கும்.
1: ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேணும், மாறுபட்ட கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம். நன்றி. நன்றி.
5: நம்ம முதிர்ச்சியான விவாதமா நம்ம எடுத்துக்க முடியும். அது இன்னும் ஒரே ஒரு கருத்து, விவாதத்தின் போது நம்மள பல பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? பதில் சொல்வதற்காக

0: கேக்குறோம். ஆனா புரிந்து கொள்வதற்காக கேக்குறோம்னு பாத்தீங்கன்னா இல்லன்னுதான் சொல்லணும். ஒரு விவாதம் சிறக்கணும்னா மத்தவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருந்து அவர் சொல்ல வந்த கருத்தை நாம காது கொடுத்து முதல்ல உள்வாங்கிக்கணும். வார்த்தைகளுக்கு பின்னால உள்ள உணர்வுகளையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்யும் போது விவாதம் ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொல்வதுதான் சரி என்ற பிடிவாதம் விவாதத்தின் வேர்களை நிச்சயம் சுதக்கிறோம். ஒருவருக்கொருவர் வெல்வதற்காக
1: அப்புறம் கேட்பாங்க. ஜோதிலட்சுமிக்கு மட்டும் இவ்வளவு நேரம் நீங்க டைம் கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. நல்ல ஒரு விஷயத்தை விளக்கமா கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்தல், முரண்பாடான கருத்துகள் வந்தாலும் அதை மதிக்கணும். அடுத்தது சொன்னீங்க பொறுமையை, சொன்னீங்க பொறுமையாக இருந்து புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சொல்லியிருக்கேன். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம், நான் சிவபுரிலிருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள்.
2: விவாதத்தின் விதிகள், அதாவது வந்துங்க விவாதங்கும் போது அது உறவினராக இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் அது வந்து ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது அந்த விவாதத்துல.
1: பொதுநலமா இருக்கணும்,
2: அதனால பொதுநலமா இருக்கணும், அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். நம்ம வந்து சொந்தக்காரவங்க அப்படி இவங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம்னு பேசினோம்னா அது வந்து நியாயத்துக்கு சிறந்ததா இருக்குது.
1: பொதுநலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற எதுவும் சொல்ல வந்தாரு. மன்னிச்சிருங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சங்கரம்தல் ராஜ்.
1: சொல்லுங்க ராஜ்.
3: விவாதம் வந்து மேடம் ஒரு முடிவை எடுத்துட்டோம்னா அதுல உள்ள நல்ல முடிவா இருந்தா அது சம்பந்தமான விவாதம் இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விவாதம் நம்ம பிள்ளைங்களோட இருக்கலாம். தேவையற்ற தேவையில்லை மேடம்.
1: நன்றி மேடம். சூப்பர். அதாவது நம்ம குழந்தைகள் எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான விவாதங்கள் நம்ம வீட்டிலே நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து பண்ணலாம். படிப்பு சம்பந்தமா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருந்த ஆரோக்கியமான விவாதத்தை நம்ம வச்சுப்போம். ஏன் மற்றவங்கள்ட்ட போய் விவாதம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்கிறாரு.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம். விவாதத்தின் விழுதுகள்.
8: என்னம்மா கண்ணு,

0: கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு
2: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? இந்த மாதிரிலாம் வந்து விவாதங்கள் இருக்கக்கூடாது, சும்மா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பாட்டு கொடுத்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் விவாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான விவாதமாக மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா? நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கோலியான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுத்து.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனெட் ஹவுஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் கோபால் பற்பொடி,
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் சிமாட்டி சில்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: விவாதத்தின் விழுதுகள் இந்த தலைப்பில் நேயர்கள் வந்து நிறைய நல்ல ஒரு காரணிகளை கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, அதாவது சொன்ன விவாதம் அதை பற்றி பேசாமல் விவாதத்தின் விழுதுகள், அந்த ஆரோக்கியமான விவாதமாக இருக்க என்ன காரணிகள்லாம் உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கன்னா நேயர்கள் நம்ம சொல்கிறத புரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக பேசிகிட்ருக்குறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம்மா.
2: வணக்கம், நலமாக இருக்கோம், சொல்லுங்கள்.
10: சொல்லுங்கள். அதாவது எப்பயுமே வந்து நம்மளுடைய பக்கத்துல உள்ள குறைகளை அங்க சொல்லணும், அடுத்து எதிரி குறைகளும் கேட்கணும், கேட்டு ஆராய்ஞ்சு நம்ம பொதுவான நிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எடுக்கக்கூடிய தீர்ப்புக்கு நம்ம ஒத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வர்றவங்களும் நியாயமா சொல்ல வேணும், நமக்கு சாதகமா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடாது. புரிந்து கொண்டு நடந்தாலே அந்த தீர்வு என்பது நன்றாக இருக்கும் என்பது குழந்தைகளின் கருத்து. வாய்ப்பு, நன்றி.
2: புரிதல், நன்றி. புரிதல் ஒரு அருமையான காரணி. அடுத்த நீர் வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
11: மேம், தெரிஞ்ச அமுதா பேசுறேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்க?

0: நல்லா இருக்கும் மேடம்.
1: சொல்லுங்க அமுதா.
0: விவாதம் பண்ணாலே அதுல உண்மைத்தன்மை இருக்கணும் மேடம். உண்மையா நம்ம நானே இப்ப பேசுவேன், அதுல உண்மை இருந்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா
1: பேசுவேன்.
0: இல்லைன்னாக்கா அதை விட்டுடுவேன் நான் அதை பேசுறத.
1: சரி சரி,
0: அது மாதிரி உண்மைத்தன்மை இருக்கணும் மேடம்,
1: நம்பகத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
0: ஆமா மேடம்,
1: நன்றி நன்றி. அதுதான் வந்து வேறே அந்த நம்பகத்தன்மை, இதுதான் வந்து விவாதத்திற்கான வேறே, அதுதான் இல்லையா? அது விருதுகள் சொல்ல முடியாது, வேறுன்னு கூட சொல்லலாம். வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், நான் கூகுர் வடகரை யார் முருகேசன்.
1: சொல்லுங்க.
2: விவாதத்தின் விருதுகள், நம்ம பிடிச்ச முயலுக்கு மூணு கால் சொல்லக்கூடாது. நமக்கு நம்மளோட மூத்தவங்க நமக்கு வந்து விவாதம் பண்ணுவாங்க, நம்மகிட்ட விவாதம் பண்ண வருவாங்க. அவங்க சொல்றது தப்புன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு மூத்தவங்க சொல்ல மாதிரி அவங்க சொல்ற, அவங்க வாழ்ந்து வாழ்ந்தவங்க வந்து வாழ்றவங்க சொல்ற மாதிரி நம்ம கேட்டுக்கணும்.
1: ஓ, அனுபவத்தை கேட்டறிந்து கொள்ளுதல்.
2: ஆமா, அவங்க தான் விருதுகள்.
1: ஓகே,
2: நம்ம நம்ம வந்து வாழ போறோம் மாற மாறோம்.
3: அனு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நிகழ்ச்சிக்காக நேயர் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம்.
7: பாலு
1: சொல்லுங்க. பாலு,
7: பெரும்பாலும் வந்து நான் அந்த நீங்க குடும்ப தலைப்பு பக்கமே போக மாட்டாங்க மேடம். குடும்பத்துல இருந்தாலும் மனைவி போட்டு வருஷமா கேட்பாங்க, என்னங்க குழம்பு வைக்கிறது.
1: யாருமே விவாதம் கிடையாது.
7: அவங்களுக்கு நம்பிக்கை வரும், சில நேரங்கள் தவறு நடத்தலாம், ஒரு இயற்கையா பாதிக்கும். அது வேற ஏங்க, 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு 2000 ரூபாய் போட்டு டிக்கெட் வைக்கலன்னு அவங்க கேள்வி கேட்கல. இப்ப ஏங்க நஷ்டம் ஆயிட்டுன்னு அதையும் கேட்கல. அடுத்து என்னங்க செய்யலாம், என்ன செய்ய போறா செய்வாருங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தலைப்புக்கே வரல,
1: ஏன்னா அந்த பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க இல்லையா? வேலையே எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்து ஃபேமிலி குடும்பத்தை வைத்து மட்டும் சொல்றாரு, குடும்பத்துல இருந்து விவாதம் இல்லைன்னு. ஆனா நண்பர்கள்ட்ட அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிருக்கலாம் கண்டிப்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
8: கவிதா
1: விழுதுகள். விவாதம் பத்தி சொல்லக்கூடாது, விவாதம்னா என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாது. விவாதத்தின் விழுதுகள் நிகழ்ச்சி கேக்குறீங்களா இல்லையா?
8: கேட்டுதான்.
1: அப்புறம் இதுக்கு தலைப்பு கேக்குறீங்க?
8: கொஞ்சம் வேலையா இருக்க வேணும், கொள்ளையில தெரியல, சரியா காதல வாங்கல.
1: சரி சொல்லுங்க. விவாதத்தின் விழுதுகள், ஒரு ஆரோக்கியமான விவாதமா இருக்கிறதுக்கு சில காரணிகளா இருக்கு. உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. உண்மையா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க, கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா?
8: உண்மைதான்
1: இருக்கணும். உண்மை அப்படின்னு சொல்றீங்க.
8: ஆமா மேடம்.
1: நமக்கு எதுக்கு வம்பு, உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க.
8: நன்றிம்மா,
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில இருந்து சந்திரசேகர்
1: பேசுறேம்மா.
9: விவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் தேவைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்மா. ஆனா எப்பேற்பட்ட ஆக்கப்பூர்வமான விவாதம் அப்படிங்கறத செய்யறோங்கிறது முக்கியம். அருமையா கேள்வி கேட்டீங்க. நண்பர்கள் கூட விவாதம் அப்படிங்கறத கூடாதுதானே? நிச்சயம் இருக்கணும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அதற்கு எதிர்பாயிண்ட் வைப்பாங்க. எதிர்பாயிண்ட் வைக்க
1: முடியல. இப்ப விவாதம் வேணுமா வேணாமா அப்படிலாம் வேண்டாம். ஒரு காரணி சொல்லுங்க. நான் சொல்றது புரியுது இல்ல? நேயர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான விவாதமா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணி சொல்லுங்க.
9: ஆரோக்கியமான விவாதம்னா தெரியாத ஒரு விஷயத்த நம்ம சரி அப்படிங்கிற மாதிரி பேசுவோமா? அந்த சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, நீ நினைச்சுக்கிறது தப்பு அப்படின்ட்டு ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுப்பது.

0: மற்றவர்கள் விவாதிப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம அதுக்கு ஓபனா அந்த விமர்சனத்துக்கும் சரி விவாதத்துக்கும் சரி நமக்கு நாமே உட்படுத்திக் கொள்ளணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்றோம் அது சரின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அப்படி கிடையாதுடா, அது தப்பு அப்படின்னு மத்தவங்க விவாதம் பண்ணா மாத்திரம் தான் நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும். அதை ஏன் ப்ரூவ் பண்ணோம் அப்படியே விட்டுட்டு போயிடலாமே நினைக்கலாம், ஆனா அஸ் அ ஃப்ரெண்டோ அஸ் அ நம்மளுடைய தோழர்களோ அவங்க தவறான புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த விஷயத்துல இருக்க கூடாது, அந்த டாபிக்ல நினைக்கிறாங்க, அதனாலதான் விவாதம் பிறக்கிறது, அதை வரவேற்கிறது தான்.
1: ஓகே, நன்றி நன்றி. அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவனூர் ஜோதிலட்சுமி சொன்னாங்க இல்லையா, முரண்பாடான கருத்துகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மளும் நிகழ்ச்சியில் ஆரம்பத்துலேயே சொன்னோம், அதை ஏற்றுக்கணும், புரிதல் வேணும், இரண்டுத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், வாதங்களையும் முழுமையா கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நேர்களை இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றாங்க, எதை சொல்லணுமோ அதை மட்டுமே அழகா சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், தென்பிடாகி ஆனந்தன்.
1: ஆனந்தம் சொல்லுங்க. ஆனந்தன் சொல்லுங்க.
3: விவாதத்துல வந்து விட்டு கொடுக்குறங்கிற விழுத புடிச்சிட்டு தொங்காம, இல்ல இல்ல, எதிர்வினைங்கிற விழுத புடிச்சு தொங்காம, விட்டு கொடுக்குறங்க விழுத புடிச்சு இறங்கினாலே போதும் மேடம், விவாதம் முடிஞ்சிடும்.
1: எதிர்வினையா? எதிராளியோட கருத்து வந்து ஓரளவு நல்லா இருக்கு, உண்மை இருக்கு அப்படின்னாக்கா விட்டு
3: கொடுத்துடலாம் அப்படின்னு
1: சொல்றீங்க. நன்றி நன்றி. நல்ல ஒரு அருமையான ஒரு காரணி, விட்டு கொடுக்கணும். அதான் சொன்னாங்கல்ல, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலில் நிற்காம விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க
1: சொல்லுங்க. ஆண்டனி,
4: அன்பு
1: சகோதரர்
4: கேட்டிருக்கீங்க, விவாகம் இருக்கணும் சார். அப்போ தான் ஒரு ஷேர் வரும், நல்லது கட்டது பாசிட்டிவான ஒரு இது ஒரு நெகட்டிவான இதெல்லாம் கண்ண ஐடென்டிஃபை ஆராய்ந்து பார்க்க முடியும். விவாகம் இருக்கணும் வாழ்க்கையில, என்ன தன்னை சார்ந்தையும் இருக்கக்கூடாதுல, நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நன்மை தீமையெல்லாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களையும் பார்த்தா அந்த விவாகங்கிறது ஒரு விவாகம் சொல்லிவிட்டு ஒரு நன்மை தீமைகள்ல நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை எடுத்துக்கலாம். அந்த விவாகம் இல்லாட்டினா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லைஃப்ல,
1: நம்ம சார்ந்து மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க.
4: ஆமா கண்டிப்பா, அந்த விவாக இருந்தா தான் நல்லது நல்லது ஷேர் பண்ணிக்கலாம். சொல்லிக்கொண்டு என்னை உரையை முடித்துக் கொள்கின்ற நன்றி. தேங்க்யூ
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
5: கத்திரிப்புலத்துல இருந்து பாக்யராஜ்
1: சொல்லுங்க. பாக்யராஜ்,
5: விவாதம் செய்ய தலைப்பை பற்றி தெளிவான புரிதல் இருக்க
1: வேண்டும்.
5: நன்றி.
1: சூப்பர் சூப்பர். அது விவாதத்துக்கு மட்டும் இல்லை, சிந்தனை அரங்கத்துக்கும் அது தேவைதான். அது தலைப்பு பற்றின தெளிவான புரிதல் வேண்டும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து அந்த ஒரு தெளிவான புரிதலோடு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டுருக்கீங்க, சுற்றி வளைச்சி பேசாமல் ரொம்ப அருமையாக சொல்லிட்டுருக்கீங்க. அதுதான் முக்கியம், தெளிவான புரிதல் வேணும். ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு பாக்யராஜ், நன்றி அவருக்கு. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்மா.
1: வணக்கம்.
6: தஞ்சை மாவட்டம் திருபவனம் அண்ணன் கேவியம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் நலமா இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்க வரும்போதெல்லாம் மாமியார் மருமகள் கதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படிதான் நினைக்கிறேன் நானு. நீங்க
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

ஆகும் இசைதான். விவாதத்தின் விருதுகள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம முகநூல் பக்கத்துலேயும் நேர்கள் தங்களது கருத்துக்களை எங்களுக்கு லேனே கொடுக்கல, எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படிப்போமா. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, விவாதத்தின் விருதுகள் என்பது அடிப்படை கருத்துகள் மற்றும் தர்க்க ரீதியான அம்சங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தில்லை வில்லாளன் குத்தாலத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, நற்சிந்தனையே, நல்ல சிந்தனையே, சூப்பர். அதாவது திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, உண்மையை தேடும் அறிவுபூர்வமான பயணம், கருத்துக்களை மதித்தது, ஆதாரங்கள், உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதாவது அறிவையும் புரிதலையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி நிறைய அனுப்பியிருக்கிறாரு. ஆதாரத்தோடு பேசுவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லி முல்லக்காடு பாபு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாரிவல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து நீங்கள் வணக்கம் சொல்லிட்டு தானே இருக்கீங்க, உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் இல்லையா. அடுத்தது ஒரு சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கணும் அந்த விவாதம், ஆக்கப்பூர்வமான விவாதம் தான் வேணும் இல்லையா. தேவையில்லாத நேர்கள் சொன்னாங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதை வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, நல்ல சிந்தனைகள் பிறக்கும் நல்ல விவாதங்கள் இருந்தால் அப்படின்னு வாரியங்காவல் சங்கர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தியாகராஜன் கரும்பாயிரம் கோட்டுச்சேரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, உண்மையை தேடி புறப்படும் ஒரு அறிவு பயணம், சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை தான் முதன்மையான ஒரு விழுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆரோக்கியமான விவாதங்கள் நம் சமுதாயத்தை தாங்கி பிடிக்கும் தூண்கள் அப்படின்னு மயிலாடுதுறை ராஜா திரு குரு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அண்ணப்பன்பட்டி ஜோதி சொல்லியிருக்கிறாங்க, கருத்துக்கு பதில் கருத்து மட்டுமே முன்வைக்கப்பட வேண்டும், சூப்பர். அது அதாவது இந்த மனிதரை வந்து நம்ம தாக்குதல் எதிரியாக நினைக்கக்கூடாது, கருத்து கருத்தால் மட்டுமே நம்ம மோதணும், கருத்து மோதல் மட்டுமே இருக்கணும் இல்லையா. புவனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, இந்த என்ன சொல்லியிருக்காங்க, அன்பின் ஈரம் நம்பிக்கையின் ஒளியும் என்ன சொல்லியிருக்காங்க தெரியலையே, என்னமோ கவிதை மாரி அனுப்பியிருக்கிறாங்க நிறைய. அன்பின் அன்பு இருக்கணும், நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்பிக்கைன்னு எடுத்து போனோமே. தில்லை வில்லாளன் திருநீலகண்டம் சொல்லியிருக்கிறாங்க, நாட்டின் ஒருமைப்பாடு, கலாச்சாரம், பண்பாடு இது வந்து விவாதத்தின் விழுதுகளாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேத்தூர்லேருந்து சீதா காளிபெருமாள் சொல்லியிருக்காங்க, சுயநலம் இல்லாத இருக்கணும், சுயநலம் இல்லாமல் இருக்கணும், நல்லதை நினைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன் சொல்லியிருக்காங்க, ஆக்கப்பூர்வமான கருத்து தர்க்க ரீதியான வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்கிறாங்க, அதை விலகி போவது நல்லது அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, விவாதத்தில் வந்து நம்ம வெற்றி அடையும் போது நமக்கு ஒரு எதிரி கிடைப்பாங்க, தோல்வி அடைஞ்சால் நண்பர் கிடைப்பாங்க அப்படின்னு.

0: அப்படிலாம் இல்லை, நண்பர்களுக்குள்ளேயும் விவாதங்கள், அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆரோக்கியமான விவாதமாக இருக்கணும் அது இல்லையா. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனப்பக்குவம் இரண்டு பேருக்கும் வேணும். அது அடுத்தது நிறைவி செந்தில், விட்டு கொடுத்து போவது நல்லது. நல்ல கருத்து, ஒரு நேயர் சொன்னாங்க இதை. அடுத்தது காரைக்கால் நளினி சொல்லியிருக்கிறாங்க, தேவையான விஷயத்துக்கு மட்டுமே, தேவையில்லாத விஷயத்துக்கு விவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்கிறாங்க, புரிந்து கொள்ள தான், புரியாமல் இருந்தாக்கா அது வேறு மாதிரி பிரச்சனை வரும், அதனால் புரிதல் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரோக்கியமான விவாதங்கள் நல்ல முடிவுகள் பிறக்கும் அப்படின்னு சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணார்பாளையத்துலன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிதல் வேணும் அப்படின்னு பணங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையை முன் வைப்பது, ஒரு சிக்கலுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கண்டறிவது, அறிவுபூர்வமாக சிந்திக்க உதவிபுறம், கருத்து பரிமாற்றம் நல்ல விவாதமாக இருக்கும் அப்படின்னு மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மைய கருத்து தெளிவாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும், நல்ல ஒரு கருத்து. அது மைய கருத்து வந்து தெளிவாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும், வெற்றுவாதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கலாவதி ராஜமோகன் நிறவஞ்சரியன் சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து நீங்களும் எத்தனை வாட்டி வணக்கம் சொல்லியிருக்கீங்க, கருத்துக்களை சொல்லுங்கள். கோவிலவரசன் பஞ்சநதி குளத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, உண்மைத்தன்மை நேர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசகுடி ஜான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இருவரும் பேசுவதே காது கொடுத்து கேட்கணும், இருவர் வாதத்தையும் முழுசாக கேட்கணும் அப்படின்னு ஒரு நேயர் சொன்னாங்களே, அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜான் நஜிமுத்தீன், சண்டையாக மாறக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும், அடுத்தவர் கருத்துக்களை செவி கொடுத்து கேட்பது இது ரொம்ப முக்கியம், கேட்கும் திறமை, செவி கொடுத்து கேட்பது. நம்மளும் சொன்னோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே, நம்ம வந்து எதிர்வாதம் பண்ணது குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம், அதுமாரி இல்லாமல் முழுசாக பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம பேசுகிறதுக்கு நம்ம அதை அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கிக்கணும் இல்லையா. அடுத்தது ஜோதிலட்சுமி லைனில் வந்துட்டாங்க இல்லையா, அடுத்தது லைனில் வர நேயர் யார் அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்,
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சிக்காக அணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: இனிய பண்பலை கிட்டணி வாணன் வணக்கம்.
0: சொல்லுங்க.
3: வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத விடுகனாவும்.
0: சொல்லுங்க.
3: விவாதங்கள் இல்லாட்டியும் விஷயங்கள் வெளியே வராது. ஒரு நாமளே ஒரு காரியத்துல
0: இறங்கணும்னு விருதுகள் கேட்டிருக்கோம் எழுத்தாளரே, காரணி நல்ல ஆரோக்கியமான விவாதத்துக்கு காரணிகள் மட்டும் சொல்லுங்க.
3: அதாவது அந்த ஒரு விஷயத்த பத்தி நாலு பேருகிட்ட விவாதம் பண்ணாதான் அதனுடைய விஷயம் நமக்கு வெளியே வரும். அதே சமயத்துல நம்ம விவாதம் பண்ண போகும்போது அதனுடைய நம்ம எதிர் எந்த பொருளை விவாதம் பண்ண போறோமோ அதை பற்றிய கொஞ்சமா விஷயத்த பிரிஞ்சுக்கிட்டு நம்ம விவாதம் பண்ணணும்.
0: சூப்பர், முழு அறிவு வேணும்.
3: வேணும்னே ஒரு எதிரி விவாதம் பண்ணுவாங்க, அதாவது நம்ம சொல்ற கருத்தை மறுக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணுவாங்க, அது கூடாது. அதாவது இந்த விவாதம் வந்து விவாதத்துல வந்து நல்ல கருத்துக்கள் இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: சூப்பர், நன்றி. முழுமையான அறிவு வேணும், எதை பற்றி பேச போகிறோமோ மைய கருத்து என்னவோ அதனை பற்றி முழுமையான அறிவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அப்படின்னாலும் அதை நம்ம சேகரித்து கொண்டு அந்த விவாதத்துக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆரம்பத்துலேயே சொன்னோம் நிகழ்ச்சியில், இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு தலைப்பு என்ன எடுத்துக்கலாம், நம்ம என்ன சொன்னோம், சமூக வலைத்தளங்கள் நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு சிறிய விவாதம் வைத்து கொண்டு வச்சிங்களேன். சும்மா நமக்கு தெரிஞ்சதை நன்மை தீமைன்னு சொல்லாமல் அது ஆதாரபூர்வமாக சயின்ஸ் டெக்னிக்கலாக இருக்கு இல்லையா, அந்த ஆதாரங்களெல்லாம் நம்ம அந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து நன்மைக்கு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது, அது தீமை வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரபூர்வமாக நம்ம அதனை பற்றின முழுமையான அறிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு காரணியை சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: சீர்வாழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
0: சொல்லுங்க விஜயா.
4: நம்மளை விட சின்னவங்க சொல்ற கருத்தை ஏற்றுக்கணும். அந்த விவாதத்துல அவங்க என்ன சின்ன பிள்ளை அவ சொல்லி நான் கேக்குறதா அப்படின்ற எண்ணம் இருக்க கூடாது.
0: ஓகே, அத கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரியா.
4: வயசுக்கு வயசை பார்க்க கூடாது.
0: புரியுது புரியுது, மனிதர்களை பார்க்காமல் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த நபரை பார்க்க கூடாது. நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
5: சிதம்பரம்
0: பாலசுப்ரமணியம், கொஞ்சம் சவுண்டா பேசுங்க.
5: விவாதத்துடைய விழுதுகள் தலைப்பை சொல்லிருக்கீங்க.
0: சரி,
5: விவாதத்துடைய விழுதுகள் வந்து முக்கியமான காரணம் வந்து அதிகாரம் தான் கிடைக்குது.

0: நிறைய கோர்ட் விவகாரம்லாம் பார்க்க போனா அதிகாரம் தான்.
1: அதை பத்தி நம்ம பேச வேணாம். நம்ம வந்து சாதாரண விவாதங்கள் எடுத்துக்கலாம் நம்ம, சரியா? ரொம்ப டீப்பாலாம் நம்ம வந்து இது நம்ம வந்து அரசியலே வந்து ஒரு நேர் முதல் நேரே அரசியல் பத்தி பேசினாங்க, அதே வேண்டான்னு சொல்லிட்டோம். நம்ம இப்ப சொன்ன சாதாரண சின்ன சின்ன தலைப்புகளை விவாதம் பண்ணாங்களா, அதை சார்ந்த அறிவு நமக்கு கிடைக்கும், அப்படி பேசலாமே. சொல்லுங்க.
0: அதே மாதிரிதான் அந்த தலைக்க விஷயங்கள் தான்.
1: அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: குற்றாலம் மருந்துகள் என்ன மோகன்
1: சொல்லுங்க ஐயா.
2: விவாதத்தின் வீடுகள் தெளிந்த நீரில் நீண்டல் நீந்துவது போல. அதாவது எப்படி கேட்டா, விவாதம் தான் ஒரு முடிவுக்கு வரும்.
0: நேர்கள் இது வந்து விவாதத்தின் முடிவு தான். இது எவ்வளவு சந்தேகங்களை நம்ம எடுத்து வைக்கிறதுல இந்த விவாதம்
1: பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது.
0: தெரிஞ்சுக்கிறாங்க.
1: விவாதம் வந்து முடியும் போது அது வந்து தீர்வா இருக்கணும் நமக்கு, பாதியில விட்டுட்டு போயிடாம தீர்வு கிடைக்காம அதோட நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: அதாவது ஒரு பிரச்சனையை முடிக்கிறதும் ஒரு பிரச்சனையை தொடங்குறதும் விவாதம் தான் இல்லையா? விவாதத்தினாலதான், விவாதத்தினாலதான் ஒரு பிரச்சனைகள் முடிகிறதும் இருக்கும் தொடங்குறதும் இருக்கும். அதுல வந்து பேசுறப்போ நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு விவாதம் பண்ணக்கூடாது. பிறர் எதிராளி, இப்ப எதிராளிக்கு எல்லாமே தெரியும், நம்மளுக்கும் தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த விவாதம் நடக்கணும். அதுல உண்மைத்தன்மை இருக்கணும். விவாதத்துல உண்மைத்தன்மை இருந்தா தான் அந்த இடம் வந்து சிறப்பானதா இருக்கும். அடுத்தவங்களுக்கும் நம்மனால வந்து அவர் அக்கறை இருக்கணுங்கம்மா அந்த இடத்துல.
1: பொதுவாகவே நம்ம மௌனமா இல்லாம நம்ம பேசிக்கிட்டே இருந்தா நம்மளோட வீக்னஸ் வந்து வெளில தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால நம்ம வந்து எதிராளியை பேசிவிட்டு நம்ம வந்து அவங்களோட வீக்னஸை நம்ம வந்து பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி விவாதத்துலேயும் சரி, அவங்க முழுசாக பேடி பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு நான் சொல்ல ராஜேஸ்வரி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம். நீங்கள் யாரு?
4: தஞ்சை மாவட்டம் சதுரா முதலமா.
1: தஞ்சை மண் தஞ்சை மாவட்டம்
4: சதுராமுகத்தில் பேசுகிறோம்மா.
1: சரி பேசுங்க.
4: பொறுமை
1: என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க?
4: அதங்க விவாதம் வந்து விவாதம் பண்ணா அந்த காரியம் நல்லா இருக்காது. எதிரியா இருந்தாலும் அவங்க வந்து அவங்க பொறுமைப்படுத்தி போலீஸ் கூட வர
1: விவாதம் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. விவாதமே வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா, விவாதம் இருக்க கூடாது.
1: ஓகே, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம்.
5: காட்டுமணர் வீட்டும் மேல கஞ்சங்குள்ள பன்னீர்செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் ஐயா. சொல்லுங்க.
5: அம்மா, முற்போக்கு சிந்தனை, அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ள யாரா இருந்தாலும் எந்த விவாதம் வந்தாலும் அத பெரியவங்க சொல்றத ஏற்றுக்கொண்டு நல்ல புரிவோடு விட்டு கொடுக்கும் எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு இல்லம்மா. என்னுடைய கருத்துமா.
1: ஓகே, முற்போக்கு சிந்தனை பிளஸ் அந்த தொலைநோக்கு பார்வையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நன்றிங்க, நன்றிங்க ஐயா. அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்மா.
1: வணக்கம்.
6: திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்திலிருந்து மதுரை செய்ய பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
6: நல்ல நல்ல விஷயங்களுக்கு விவாதம் என்பது ஒரு அவசியமானது ஒன்று.
1: தெரியும் எங்களுக்கு. அடுத்தது,
6: விவாதத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் பிறரை வசப்படுத்தும் பேச்சு திறமை வேண்டும்.
1: பேச்சு திறமை வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
6: வாக்குவாதத்துக்கும் விவாதத்துக்கும் என்னமா வித்தியாசம்?
1: வாக்குவாதம் விவாதம், விவாதங்கிறது ஒரு ஒரு ஒரு விஷயத்த பல பேர் வந்து கலந்து பேசுறது இல்லையா? இப்ப நம்ம ஒரு சிந்தனை அரங்கு கூட ஒரு விவாதம் தான், ஆரோக்கியமான விவாதமா இருக்கும். வாக்குவாதங்கிறது தேவையில்லாத விஷயங்களை இரண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிட்டு
6: அது வந்து அது நல்ல விஷயங்கள் இருக்காது இல்லீங்களா?
1: ஆமா.
6: வாக்குவாதங்கிறது
1: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். எதுக்காக அந்த கேள்வி கேட்டாருன்னு தெரியலையே. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க.
7: வணக்கம். வணக்கம். வணக்கம் சகோதரி, காலை வணக்கம்.

0: பூந்தோட்டம் நூர்ஜஹான் பேகம் சொல்லுங்க.
1: இன்னொரு
0: 3 நிமிடங்கள் தான் இருக்கு, சொல்லுங்க.
1: ஒருதரிடம் நம்ம பொருளை ஒருவர் வந்து அபகரித்து வைத்துக் கொண்டார்கள்னா அதை விவாதம் பண்ணி நம்ம வாங்கலாம். ஏன்னா அது நம்ம பொருளும் நமக்கு உரிமையானது, அவங்க நமக்கு தெரியாம எடுத்திருக்காங்கன்னா அது வந்து நம்ம விவாதம் பண்ணித்தான் வாங்கணும். ஒருதர் நமக்கு நம்ம ஒருதர் பொருளை அபகரித்து வச்சுக்கிட்டு அவங்க விவாதம் பண்ணாங்கன்னா அதுவும் சரியான இதுதான். நம்ம பொருளை அவங்க அபகரித்து வச்சாதான் விவாதம் பண்ணணும். அவங்க பொருளை நம்ம அபகரித்து வச்சுக்கிட்டு அதை விவாதம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுமா?
0: ஓகே, நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: அனுசரிச்சு போகணும் மேடம். விவாதத்துல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இழுதுகள்னா அது அனுசரிச்சுதான் போகணும்.
0: ஓகே, விட்டு கொடுத்து. ஓகே ஓகே, நிறைய நேர்கள் சொல்லிருக்காங்க, நல்ல ஒரு கருத்து. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.

0: பண்ணாங்கன்னா அதுவும் சரியான இதுதான். நம்ம பொருளை அவங்க அபகரித்து வச்சாதே விவாதம் பண்ணணும். அவங்க பொருளை நம்ம அபகரித்து வச்சுக்கிட்டு அதை விவாதம் பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுமா.
1: ஓகே, நன்றிமா.
0: ஆ நன்றி,
1: நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சீக்கிரம் பேசுறேன். சீக்கிரமா பேசுங்க. யார் பேசுறீங்க?
2: கலப்பால் இருந்து ரேணுகா பேசுறேன்.
1: கலப்பால் ரேணுகா.
2: ரேணுகா,
1: ரேணுகா. ஆ சொல்லுங்க ரேணுகா.
2: அனுசரித்து போகணும் மேடம். விவாதத்துல நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். இழுதுகள்னா அதை அனுசரிச்சுதான் போகணும்.
1: ஓகே, விட்டு கொடுத்து. ஓகே ஓகே, நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு கருத்து. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: மேனாவிலிருந்து எனக்கு முருகேஷ்
1: சொல்லுங்க. ஐயா,
3: விவாதம் பண்ணலாமா? அது உண்மை காரணியை வந்து விவாதம் பண்ணலாம். ஏன்னா அது உண்மை தெரியாம அந்த விவாதம் பண்றதுல எந்த அர்த்தமுமே கிடையாது.
1: ஓகே, உண்மை. நன்றி, நன்றி, நன்றி,
4: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருவாரூர் சீமா டீ சில்க்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமா டீ ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இன்னும் ஒரு நிமிடம் இருக்கு, அந்த நேரத்தில் ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வணக்கம். வணக்கம், நல்ல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, சீக்கிரமா பேசுங்க.
10: விஷயாதியாக
1: இருக்க வேண்டும். அறிவு சொன்னாலும் வேண்டாம் சொல்லிருக்காங்க. ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் கூட கேட்டாரு வாக்குவாதம்னா என்ன அப்படின்னு. அந்த அறிவு சார்ந்தவர்கள் இல்லாம வீண் விஷயங்களுக்காக விவாதம் பண்ணும்போது அது வாக்குவாதமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நேயர்கள் இது வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான நம்ம சொன்ன விஷயத்தை புரிஞ்சுட்டு அது தேவையான கருத்துக்களை மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஒரு 36 நேயர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனை அரங்கம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுவித தலைப்புகள். நம்ம தோழிகளும் ரொம்ப அழகாக அவங்களுடைய உணர்வுகளை நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு வராங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழர் பண்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடக்கும். நிறைய ஊரில் ஒவ்வொரு விதமான திருவிழா, சமய திருவிழா, சமூக திருவிழா, ஊர் திருவிழா, இப்படி பல வகை திருவிழாக்கள். எல்லாரும் ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமாக நடத்துகிற ஒரு விழா வந்து திருவிழா. திருவிழா அப்படின்றது பார்த்திங்கன்னா பாரம்பரியமான விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம மனசில் நீங்காத நினைவுகளை தரும் ஒரு பொக்கிஷமும் கூட. இன்றைய காலகட்டத்தில் திருவிழாவில் சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். நம்ம சின்ன வயசில் திருவிழா அப்படின்னா ஒரு சில பசுமையான விஷயங்கள், பசுமையான நினைவுகளை நமக்குள்ளே அப்படியே பதிஞ்சிருக்கும். சொந்த பந்தங்களுடைய வருகை, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்க, திருவிழா கடைகள், பொருட்கள், பூஜை, விளையாட்டு மைதானத்தில் நடக்கிற அந்த விளையாட்டுகள் நிறையா, இந்த மாதிரி பல நினைவுகள் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுடைய மனம் பேசும் அந்த மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம் தோழிகளை. 04-3-6-8 இந்த முன்னிணைப்பு என்னோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வாருங்கள். அலைபேசி எண்ணும் இருக்குது 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். பேசலாம், விருப்ப பாடலும் கேட்கலாம். இது வணக்கம் தோழி.

வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில திருவிழா உங்கள் மனம் பேசும் மலரும் நினைவுகள் இதெல்லாம் நம்ம தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம். அவங்களும் சின்ன வயசுல எந்த மாதிரிலாம் திருவிழா கொண்டாட்டம் கொண்டாடியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த பொக்கிஷமான நினைவுகளை நம்ம கூட பகிர்ந்துக்க வர்றாங்க. நிகழ்ச்சியில் முதல் தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: காரைக்கால் நளினி.
0: காரைக்கால் நளினிக்கு என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அம்மன் கோயில் திலக்கலை படத்துல இருந்து
0: சரி கொடுத்துடலாம். சொல்லுங்க, திருவிழா உங்கள் மனம் பேசும் மலரும் நினைவுகள் என்ன சொல்லுது உங்க மனசு?
1: சின்ன பிள்ளையில இருந்த மாதிரி இப்ப இல்ல மேடம்.
0: இல்ல, திருவிழாக்கள் அந்த எதிர்பார்ப்பு இல்ல.
1: அந்த ஆமா,
0: வளர்ந்துட்டோம் பாஸ்.
1: எல்லாரும் போய்
0: சரி,
1: மாங்கனி திருவிழாலயே பாருங்க, ரெண்டாவது கல்யாணத்துக்கு எல்லாம் நைட்டு போய் அங்க போய் உட்காந்து அந்த பாட்டு கச்சேரி எல்லாம் பாத்துட்டு அந்த கல்யாணம் எல்லாம் பாத்துட்டு வரது உண்டு. இப்போ போகவே முடியல, சிறு வயதுல பார்த்ததுதான், அதுக்கப்புறம் போக முடியல. மாங்கனி திருவிழால ஜாமெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தா அப்பதான் எங்க கையில காசே இருக்காது.
0: திருவிழா வர்றதுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி இருந்து குட்டி குட்டியா சேமிக்க ஆரம்பிச்சிடணும், நம்ம போய் வாங்க போறோம் அப்படின்னு.

0: இல்லாததுனாலதான் இப்படி இருக்கு.
1: ஓகே சரி சரி, அப்படியே வாங்கிடுவீங்கல்ல.
0: திங்கட்கிழமை கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துல ஒரு முறை மண்பானை இந்த மண் சட்டியில இருக்க சின்ன ஜாமான் விளையாட்டு ஜாமான்,
1: ஆமா சொப்பு ஜாமாங்க,
0: வருஷம் வருஷம் வாங்கிட்டு வருவோம்.
1: ஆ
0: அதை பத்திரமா அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சு விளையாடுவோம் பாருங்க. அதெல்லாம் ஒரு கனாக்காலம் சொல்லலாம்.
1: அது ஒரு கனாக்காலம். ஓகே
0: ஆமாம்,
1: சரி
0: அந்த
1: சரி.
0: ராட்டினம் சுத்துறது அதுக்காகவே போவோம்.
1: பயப்படாம சுத்திருக்கீங்க?
0: பயப்படாம சுத்தி இருக்கோம். அதனால அதுல செருப்போ இல்ல ஏதோ ஒரு பொருளை வச்சு அதை குனிஞ்சி எடுக்கிறது,
1: ஆமா
0: அந்த மாதிரி சேட்டையெல்லாம் வேற பண்ணிருக்கோம்.
1: சேட்டையெல்லாம் பண்ணி அடி வாங்கி சத்தம் வாங்கி எல்லாம்
0: வாங்குவோம். ஜாலியா இருக்கும்,
1: ஜாலியா இருக்கும். வாங்குறது ஒரு சந்தோஷம். என்ன போங்க, காசா பணமா திட்டு வாங்கிட்டு போறோம். சரி ஓகே. இப்ப எல்லாம் போய் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா?
0: கடைசியா போக மாட்டோம், வாங்கி திருவிழா முடிய போறோம்.
1: முடிய போறப்ப ஒரு விசிட் அப்படியே எல்லாம் கரெக்டா இருக்கா? கரெக்டா
0: டெய்லி
1: இருக்கா?
0: போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வருவான், பொருள் வாங்க மாட்டேன்,
1: ஓகே ஓகே
0: கடைசியா வாங்குவேன்.
1: சரி சரி ஓகேம்மா. நீங்கள் கேட்ட பால் வரும், கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேர்களை கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இம்மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் திருவிழா, உங்கள் மனம் பேசும் மலரும் நினைவுகளை நம்ம பண்பலையோட பகிர்ந்துக்கங்க அப்படின்னு நம்ம தோழிகள் கிட்ட சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்த தோழிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைவரும் இந்த தோழி யார், என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
5: சின்ன
4: வயசுல உங்க பொக்கிஷமா வச்சிருக்க அந்த திருவிழா நினைவுகள்?
5: திருவிழா நினைவுகள் நிறைய இருக்கு. இப்பவும் திருவிழா ஓடி ஓடிக்கிட்டுதான். ஆனா சின்ன வயசுல நடந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்ப திருவிழா வந்தாலும் அந்த பழைய நினைவு தான் வரும். வந்து நம்ம வந்து திருவிழாவுக்கு போகும்போது வரும்போதுலாம் ஸ்கூலுக்கு அன்னைக்கு பள்ளிக்கூடம் இருந்தாலும் அதை லீவ் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு ஜாலி அடிச்சுட்டு அவங்க உண்டியெல்லாம் கலக்கி கலக்குன்னு கலக்கி எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உண்டியில உடக்கலாம் உடப்போம், காசு எடுத்தாலும் எடுப்போம். ஒரு 4 ரூபா உட்காந்து எடுத்து சாயங்காலம் தானே திருவிழாவுக்கு போறது.
4: சரி,
5: அதனால போய் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எங்க ஊர்ல வந்து இந்த பொரிச்சு முறுக்கெல்லாம் விற்கும் வெள்ளையா,
4: பொரிச்ச முறுக்கு
5: பொரிச்ச முறுக்கு விற்பாங்க தட்டுல வச்சுக்கிட்டு. அது எப்படி இருக்கு எவ்வாறா இருக்குலாம் தெரியாது. அது வாங்கி கையில கொத்துக்கிட்டு ஜாலியா
4: சாப்பிட்டு சுத்திட்டு வர்றது திருவிழாவை.
5: திருவிழா சாயந்தரம் வந்து இந்த கலர் கலரா இந்த சர்பத்து விற்கும்.
4: ஆமா,
5: ஜூஸ் அதெல்லாம் சர்பத்து கஞ்சி இந்த சேமியா கஞ்சி எல்லாம் விற்கும்.
4: ஆமா ஆமா,
5: அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் பாகுபாடு தெரியாது, யாரு என்னங்கறது தெரியாது. ரொம்ப ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க.
4: பொருள்கள் எல்லாம் வாங்குவீங்களா?
5: அதனால இதெல்லாம் வந்து அம்மா கூட போறது, ஜாமா வாங்குறதுக்கு, சாப்பிடறதுக்கு, இது மாதிரி வேலை பாக்கிறதுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போனதான் ஜாலி.
4: சரி, ஓகே. இப்போ திருவிழா எல்லாம் போறீங்களா?
5: இப்ப திருவிழா பாக்குறதோட சரி, இப்ப வயசாயிருச்சு நமக்கு. இப்ப திருவிழாவெல்லாம் அதை என்ஜாய் பண்ற நாள நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம். அந்த காவேரி எல்லாம் வர்றது வேடிக்கை பார்ப்போம். வெளியில காவேரி எல்லாம் வரும்ல, அதெல்லாம் வேடிக்கைதான் பார்ப்போம். அத பழைய நினைவுல வச்சு ஏதோ பாத்துட்டு இருப்போம்.
4: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டது.
5: எல்லாரையும்
4: கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
5: ஓகேம்மா ஓகேம்மா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: அவங்களுடைய மலரும் நினைவுகளை சின்ன வயசில் எப்படிலாம் திருவிழா கொண்டாடியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடு போனது, அம்மா அப்பா கூட போனது, பொருள்கள் வாங்கினது, விளையாடினது, இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பாட்டி வீட்டில் திருவிழா நடந்துச்சு, ஊருக்கு போவோம். அப்புறம் ஊர் திருவிழாவில் வருஷத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பார்க்குற நண்பர்களோட சுற்றி திரிந்த நாட்கள் ஞாபகம் வரும். தேர் திருவிழா அப்படின்னு சொன்னால் கோவில் திருவிழாவில் தேர் இழுத்த அனுபவம், அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, ஒயிலாட்டம், மயிலாட்டம், இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் நிறைய நடக்கும், அதெல்லாம் பார்த்த ஞாபகம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய பசுமையான நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து தனது மலரும் நினைவுகளை பகிர வரும் தோழி வருக, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க தனலட்சுமிமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நானும் சூப்பரா இருக்கேன் மேடம். புது வருஷத்துல இருந்து 1000 திருநாள் இது போல் வருமா?
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுடைய மனம் பேசும் மலரும் நினைவுகள் பற்றி.
1: அதான் தாத்தா பாட்டியோட புது சட்டை போட்டுக்கிட்டு அவங்களோட சந்தோஷமா கைப்பிடிச்சிட்டு போன நினைவுகள் எல்லாம் இருக்கும் மேடம்.
0: ஓ, திருவிழான்னா புது சட்டை வாங்கி கொடுத்துருவாங்க தாத்தா பாட்டி?
1: ஆமா, அது போட்டுட்டு தான் வரணும் எல்லாரும்.
0: ஓகே,
1: அங்க உள்ள ஜாமான், விளையாட்டு ஜாமா, பஞ்ச முட்டாயி, அதெல்லாம் விற்கும். சொப்பு ஜாமா மரத்துல அது எல்லாம் தாத்தா வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த கலரோட இருக்கு, வச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு போய் விளையாண்டது அட.
0: ஓ, சின்ன வயசுல உங்களுக்கு வாங்கி கொடுத்ததை நீங்க இப்பவும் வச்சிருக்கீங்க?
1: ஆமா, ஒண்ணு ரெண்டு காணாம இருந்து ஒண்ணு ரெண்டு இந்த இயந்திரம் மாரி இருக்கிறதெல்லாம் இருக்குது.
0: மேரேஜ்க்கு அப்புறம் வீட்ல இருந்து எடுத்து வந்தாச்சு. அப்படியா? அது சரி, வீட்ல இருந்து என்னோட பொருட்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
1: எடுத்து வந்தாச்சு. நினைவுகள் வருது இல்ல மேடம்?
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, சரிமா. வேற ஏதாவது சொல்லணுமா திருவிழா பத்தி?
1: எல்லாரும் திருவிழா கண்டிப்பா எல்லாரும் போய் பாக்கணும், தெப்பம் பாக்கணும், தேர் பாக்கணும். அது வந்து மன மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். அந்த பிள்ளைங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் கண்டிப்பா எல்லா திருவிழாவிலையும் கலந்துக்கணும் மேடம்.
0: கண்டிப்பா, அந்த பாரம்பரிய நிகழ்வுகள் எதற்காக என்ன அப்படின்றதும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கண்டிப்பா நம்ம போய் அழைச்சிட்டு போய் அதை காண்பிக்கணும், அந்த வரலாறு சொல்லணும்.
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் திருவிழான்னா. எதையுமே நான் வீட்டுக்கு போய் தேர் இழுக்கிறது, தெப்பம் பாக்குறது, டோராடோரா சுத்துறது, அது ஆசையாதான் இருக்கும்.
0: ஓகே ஓகே, பயப்படாம செய்வீங்க இதெல்லாம்?
1: போய் கண்டிப்பா போய் நான் எல்லாத்தையும் செய்வேன் மேடம், ஆசையாதான் இருக்கும்.
0: ஓகே, அப்ப அந்த டைம்ல ஏதாவது போட்டோஸ் எடுத்திருக்கீங்களா? போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: இப்பதான் தம்பி எங்க சுத்தக்குள்ள எல்லாம் எடுத்திருக்கான் எங்க பையன், அதுதான் வச்சிருக்கோம். அப்ப எல்லாம் சின்ன பிள்ளையில எடுத்ததுதான் மேடம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா?
0: சரிமா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

0: உங்கள் மனம் பேசும் மலரும் நினைவுகள் திருவிழா பற்றி பகிர்ந்து கொள்ள வாருங்கள். தொழில்களின் சிலேருந்தும் இந்த போஸ்டர் நம்ம நம்மளுடைய காரைக்கால் பண்பலியின் முகநூல் பக்கத்துலேயும் பதிவிட்டிருந்தோம். தொழில்கள் அங்கேயும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, அப்பா வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் ஒன்று இருக்குது, ஒவ்வொரு ஆண்டும் காணும் பொங்கல் அன்னைக்கு விசேஷமாக இருக்கும். குரூப் டான்ஸ், கரகாட்டம் நடைபெறும். கரகாட்டத்தில் காவடியாட்டம், சிங்க ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாதிரி வேஷங்கள்லாம் கட்டி டான்ஸ் ஆடுவாங்க. எங்கள் வீட்டு திண்ணையில் தான் அந்த மாதிரி வேஷங்கள்லாம் போடுவாங்க. எங்கள் வீட்டு ஃபுல்லாக ஒரே கூட்டமாக இருக்கும் வாசலில். அதை பார்க்கும்போது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அடைவோம். நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அப்படின்றக்காங்க. நினைவலைகள் மீட்டியாச்சு அவங்களுக்கு. அப்புறம் வந்து காரைக்கால் தலத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, எனக்கு திருவாரூர் தேர் திருவிழா ரொம்ப பிடிக்கும் மேடம். தேரடி அருகே தான் எங்களுடைய வீடு. உறவினர்கள் அனைவரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த தேர் திருவிழா அன்னைக்கு. சின்ன வயசில் காலை மலை என்று தேர் ரெடியாவது திருவிழா டைமில் பார்ப்போம். தேர் மேலது ஏறி சாமி கும்பிடுவோம். கடைத்தெருவில் விளையாட்டுப் பொருட்கள் வாங்குவது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாட்கள் மீண்டும் கிடைப்பது அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை ஓவியாஸ்ரீ, நேற்று மாங்கனி திருவிழா ரொம்ப பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேவாத்தூர் அமுதாசேகர், நேற்று நைட்டு மாங்கனி திருவிழாவில் போனோம். அதிகாலை 4:30 மணிக்கு மேலே அம்மை அங்கம் தவிர்த்து வந்த காட்சி என்னால் மறக்கவே முடியாது. மின்விளக்கு எல்லாம் அணைத்து தீப்பந்த ஒளியில் அம்மையார் வருவதை பார்த்து சிலிர்த்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நினைவுகள் என்னால் மறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில்கண்ணன் ஷோபா அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் தீமிதி திருவிழா நடக்கும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 18 நாட்கள் திருவிழா நடக்கும். பார்க்க ரொம்ப சந்தோஷமும் எங்கள் மனசுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணப்பன்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவிழானாலே சந்தோஷம்தான். அம்மா ஊரில் 10 நாள் தீமிதி விழா நடக்கும். ஒரு கடையும் விட மாட்டோம், எல்லா கடையும் சுற்றி வருவோம். பொருட்கள் வாங்கலை அப்படின்னா கூட எல்லா கடையும் சுற்றி வருவோம். அந்த நினைவுகள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11:36 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைந்து திருவிழா பற்றிய மனம் பேசும் மலர் முனைகளை பகிர்ந்து கொள்ள வரும் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து பேசுறேன்.
0: பனங்குடியில்தா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: புதிய வார்த்தைகள் இருந்து நம்தன நம்தன தாளம் வரும்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க திருவிழா பற்றிய உங்களுடைய.
1: எங்க ஊர் பக்கத்து

0: திருக்கல்யாணம் நடக்கும் மேடம். முதல்ல நான் வாங்குறது பாட்டு புத்தகம் தான் மேடம்.
1: பாட்டு புக்கு? ஓகே, அப்பெல்லாம் பாட்டு புக்கு
0: நினைக்கிறேன். அப்போ சின்னதா இருக்கும், 4 ஏடு வச்சிருக்கோம்.
1: சரி, ஆமா,
0: அதை வாங்குவோம் மேடம். எனக்கு பிடிச்ச
1: பாடுவீங்களா? பாடுவீங்களா?
0: சுமாரா
1: பாடுவீங்க? இல்ல, பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த பாட்டு புக் வாங்குவோம். அதுல உள்ள பாடல் வரிகளை பாடி பார்ப்போம். சூப்பர். ரேடியோல அந்த பாட்டு வந்துச்சுன்னா அந்த பேஜை திருப்பி அதை பாடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். ஓகே, வேற என்ன வாங்குவீங்க? சரி, வேற என்ன வாங்குவீங்க?
0: கலருக்கு ட்ரெஸ்ஸா வந்து வளையல் மணி, ஒரு 7 சாந்து போட்டு இருக்கும் மேடம். கலர் கலரா
1: ரவுண்டா இருக்கும், நடுவுல ஒரு கலர் சுத்தி இருக்கும்.
0: அது வாங்குவோம் மேடம். அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா பண்ணுவாங்க. நான் வாங்கின புக்ல ஏதாவது பாட்டு ஒண்ணா அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து பாப்போம் மேடம்.
1: ஓகே, ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் போய் பாத்துப்பீங்க?
0: விடியோ விடியோ பாப்போம் மேடம்.
1: ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா, நீங்க மட்டும் போவீங்களா?
0: ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் மேடம் போவேன்.
1: எல்லாரும் போய் கடையெல்லாம் சுத்தி ரொம்ப ஜாலியா. ஆமா, அடுத்த வருஷம் எப்ப வரும் திருவிழா அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா?
0: எதிர்பார்ப்போம் மேடம்.
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போன ஞாபகம் எல்லாம் இருக்கா?
0: ஒரே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு மலையல் மணி,
1: ஆஹா, கொஞ்ச தூரத்துல இருக்கும் இப்ப அப்படி எங்க இருக்கும், நம்மளுமே விட மாட்டேன்றமே குழந்தைங்க தனியா போறதுக்கோ இதெல்லாமே. ஓகே, ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய நினைவுகள் எல்லாம் சொன்னீங்க.
0: நினைவுகள் நிறைய இருக்கு மேடம், நான் சொல்ல நேரம் இல்ல, பத்தாது மேடம்.
1: சரி, அடுத்த தொழிலும் வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி மேடம்.

0: நேயர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 6:35 கரைகள் ஓஎன்ஜிசி காவிரி அசிட் கரைகள் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட செய்வால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
4: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். 11:45 போகுது. இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மனம் பேசும் மலரும் நினைவுகள் திருவிழா பற்றி அப்படி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள திருவிழா கொண்டாட்டங்கள் தாண்டி சின்ன வயசில் நம்ம தொழில்கள் கொண்டாடிய அந்த திருவிழாவை பற்றிய மலரும் நினைவுகள் வந்து நிறையவே பசுமையாக அப்படியே இருக்கும். கண்ணு முன்னாடி நம்ம கொண்டாடின அந்த விஷயங்கள், கடைக்கு போனது, என்னென்ன பண்ணினோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது கூட மறந்து போயிருக்கோம். நம்ம பிடிச்சு ரசித்து மனசோட நெருக்கமாக செஞ்ச விஷயங்கள் வந்து என்றைக்குமே மறக்காது. அது மாதிரி தான் சின்ன வயசில் அவங்க கொண்டாடிய திருவிழா நாட்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து அந்த மலர் நினைவுகளை பகிர்ந்துக்க வராங்க. வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
5: கலைச்செல்வி.
0: சொல்லுங்க கலைச்செல்வி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
5: புதிய தோரணங்கள் படம் பாடல் மூக்குத்தி தொங்கல் பாடல் வேணும்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க. சின்ன வயசு மலரும் நினைவுகள்.
5: ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி.
0: நன்றி. சொல்லுங்க.
5: எங்க அப்பா வீட்டுல மேடம் வந்து மகாபாரதம் திருவிழா நடக்கும் மேடம். 18 நடக்கும் அது. அதுல வந்து தெருக்கூத்து எல்லாம் வைப்பாங்க. அப்ப சின்ன வயசுல வந்து அந்த பாயெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டு இடம் பிடிச்சி பார்த்த ஞாபகம் ஞாபகம் வருது மேடம்.
0: ஆமா, இப்ப தெருக்கூத்து அந்த மாதிரி ஒவ்வொரு காவியங்கள்லாம் நிறைய நாடகமா போடுவாங்க இல்ல, ஒரு பாட்டு பாடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்ல.
5: நீட்டா இருந்தா பின்னி விடுவாங்க, இல்லன்னா இடிமுடி வச்சு அது ஜட பின்னி போட்டு பின்னிடுவாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்

0: கண்டிப்பா அந்த தாழம்பூ வச்சு கூட பின்னி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க, செவந்தி பூ பூ தச்சு பெரிய ஜட மாதிரி போட்டு கீழே குஞ்சம் சின்னதா அப்படியே வச்சு
1: அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே போல வந்து அந்த திருவிழால போய் ராட்டினம் எல்லாம் சுத்திட்டு பொருள் வாங்குவோம், சேர்ந்தாப்புல கிளாஸ் சொல்லி போடுவோம். சேர்ந்து ஒரு தாயக்கட்டை வந்து மரத்தால ஆனது ஒரு ஜோடி, பித்தளையில ஒரு ஜோடி வாங்கணும் மேடம். அப்ப எல்லாரும் சேர்ந்து
0: எல்லாம் சேர்ந்து பைசா போட்டு வாங்கி வச்சுக்கிறது அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. இப்ப
1: நன்றி.
0: ஓகே மா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு

0: ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: முகநூல் பக்கத்தில் தொழில்கள் போட்டிருக்க பதிவு, டிஆர்பட்டினம் நளினி சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் ஊர் திருவிழா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எங்கள் மலர் நினைவுகளை நினைவுபடுத்தியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, எங்கள் கிரவப்பழத்தில் எங்களுடைய குலதெய்வம் கோயில் இருக்குது, ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் அங்கே திருவிழா நடைபெறும், அங்கே பக்தர்களுடைய பால் குடம் எடுத்தல், காவடி ஆட்டம், அப்புறம் மஞ்சள் தண்ணி விளையாட்டு, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரி உமா, இவங்க ஊர் பேர் சொல்லலை, திருவிழா அப்படின்னாலே பட்டை கிளப்பும், வேட்டு சத்தமும், வான வேடிக்கையும், குச்சி ஐஸும், பஞ்சு மிட்டாயும், கலர் கண்ணாடியும், மரப்பாச்சி பொம்மைகளும், ஆசையாக வாங்கி சேகரித்த பாட்டு புத்தகங்களும், கரையான்கள் பிடித்தும் இன்னும் காணாமல் போகாமல் எங்கள் வீட்டு அலமாரிகளில் ஒளிந்து இருக்கிறது, அப்பாவுக்கு தெரியாமல் சேகரித்த நினைவுகள் என்றும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிழா பற்றிய மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வரும் இந்த தோழி, வருக வணக்கம். முற்பகல் வணக்கம். சொல்லுங்க, யார வந்திருக்கீங்க? மேலவாஞ்சூர் லதா. சொல்லுங்க லதா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? ஆமா, ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க உங்க திருவிழா நினைவுகள் பத்தி. ஒவ்வொரு வீடுமே அது அவங்க வீட்டு விசேஷம்.
4: நம்ம வீட்டு எப்ப சாமி வருது, எப்ப கப்பரம் வருது, எப்ப கரகம் வர்றாங்க, எதுகிட்ட வர்றாங்க.
3: ஆமா, அந்த சவுண்டு கேட்டா சாமி புறப்பட்டாச்சு, நம்ம வீட்டு கிட்ட வர்றாங்க, எல்லாமே வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த ஒரு விஷயம் எல்லாம் நடக்கும்.
4: ரொம்ப ரோடெல்லாம் கோலம் போட்டிருப்போம்.
3: ஆமா,
4: ரொம்ப ரோடும் கோலம் போட்டிருப்போம். அதே மஞ்சள் தண்ணி விளையாட்டு கோலாட்டத்தான் வச்சிருப்பாங்க.
3: கோலாட்டம்
4: கண்டு தண்ணி அவங்க வீட்லயும் கரைச்சி வச்சு, அது வந்து ஒரு வயசு வித்தியாசம் இல்லாம அந்த முறை உள்ளவங்க தான் ஊத்திக்கணும் இல்லாம நல்லா சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அது அன்னைக்கு அது யாருமே எதுவுமே நினைச்சுக்க மாட்டாங்க, அதாவது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும் மேடம்.
3: ஓகே, இப்ப நீங்க சின்ன வயசுல எல்லாம் வாங்கின பொருட்கள் இல்ல வேற ஏதாவது நினைவுகள்? இது பொதுவா திருவிழா பத்தி சொல்றீங்க, வேற ஏதாவது நீங்க பர்டிகுலரா நீங்க போய் வாங்கின பொருள், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி போனேன் இதெல்லாம் பார்த்தேன் அப்படிலாம்?
4: நான் இன்னும் 20 வருஷம் வாங்கின கிளிப் எல்லாம் கோயில் திருவிழா வாங்கினா வச்சிருக்கேன் மேடம், வருஷம் வாங்கினா அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன் மேடம்.
3: அது சரி, அப்ப உள்ளது உடையாம பத்திரமா வச்சிருக்கீங்க.
4: ஓகே, வச்சிருக்கேன் மேடம், வாங்கிட்டே இப்ப வருஷம் வருஷம் போகும்போதுதான் வாங்குவேன் கடத்துருக்கு. இப்ப இந்த மாங்கனி கடத்தரு வந்து இப்பதாக்கா நாங்க 15 லிஸ்ட் போட்டு வச்சிருவோம். என்ன வாங்க, சாமியை போய் பாக்குறது நேற்று முடிஞ்சிச்சு.
3: ஆமா, யாரு நம்மெல்லாம் நேரம் பேசி வாங்கறதுக்கு ரெடியா, எங்க எது எவ்வளவு இருக்கு?
4: நன்றி.

இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நேரலையில் தங்களுடைய மனம் பேசும் மலர் நினைவுகளை பகிர்ந்த தொழில்களுக்கும், நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் அவங்களுடைய நினைவுகளை ரொம்ப அழகாக பகிர்ந்த தொழில்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறது. இன்றைய வணக்கம் தொழில்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 12 மணி. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் திருவாரூர் சீமாரி சில்க்ஸ் காரைக்கால் PSR தங்க மாளிகை.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் பண்பலியுடன் அமைந்திருக்கிறோம். 12:10 மனதில் நின்றவை நேயர்களின் கடித விருப்ப கானங்கள் புலாவரும். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலில் பங்கேற்கும் சிறுமி ஹெச் கிறிஸ்டினா ஜூன். 12:55 பனிசு, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மகளிர் மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி, 3 மணிக்கு காரைக்கால் பி எஸ் சட்டாங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 திருவாரூர் சீமாடிசில்ஸின் எல்எஸ்சி தொடரும், 4 மணிக்கு ஊரும் உறவும் இன்றைய நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன் சன்பிரேப்ஸின் ஊரும் உறவும், மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 காலை யோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்

வழங்கும் விளக்கேற்றும் வேலை 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சர்கோவில் அமிர்தாசு பொஸ்து ஸ்மைலார் பிரேயாசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்துருகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும். வலங்கைமான் சித்தன் வாழர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். எட்டு மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 திருவாரூர் சீமாடி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல். இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

மனதில் நின்றவை. நேயர்களின் கடித விருப்ப கானங்கள் விழா வருகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக செமனார் கோவில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா லக்ஷ்மணன், சரஸ்வதி கபிலன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம் அமுதா வள்ளி, சஜித் சரவணன், துரை சாந்தி, சுவாமிமலை சாக்ரட்டிஸ், ராதிகா வெங்கடேசன், திருவாலி பக்ரிசாமி, சித்ரா சூர்யா, பாரதி விஜய், நெய்தவாசல் பார்த்தசாரதி, பூம்புகார் சுந்தரவள்ளி சங்கரன், அன்பரசி செல்வம், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், விருத்தாச்சலம் விருத்தகிரி, பெண்ணாடம் சுமதி, லால்குடி ராஜேந்திரன், குறிச்சிமலை டி பாஸ்கர். இந்த நேயர்களின் விருப்பமாக வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ஹரிணி, அனுபமா, ஸ்ரீராம் குழு.

0: பீச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

இசையோடு நம்மை இணைத்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நிகழ்ச்சிக்காக தொடரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் நன்னிலம் நாராயணன், கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய் வெண்பா, ஆதிரா இனியா, செமினார்கோவில் குணசேகர் திலகவதி, பொன்சை ஆறுமுகம் முத்துலட்சுமி, பாலையூர் செல்வராஜ் செல்வி, தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், காரைக்கால் கணபதி கணேசன், ராணிகிருஷ் செல்வி, தினேஷ் சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாஷினி, சுரேஷ் மாரியப்பன், நவநீதம், சாமிநாதன், சுப்பு, ஜெர்லின், ரஹீம், மித்ரன், மங்கநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன். விருப்பமாக ஒழிக்கிறது வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் புஷ்பவனம் கூப்பு சமி, ஸ்வர்ணலதா இணைந்து பாடியது எதிரும் புதிரும்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலி. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சார் கோவில் அமர்தாசு பொஸ்டோஸ் மேலாதிரி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது. நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சார் கோவில் அமர்தாசு பொஸ்டோஸ், மேலும் மயிலாடுதுறை காமாட்சி ஜுவல்ஸ்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 மணிக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 மணிக்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.

0: நேயர்களுக்கு உலகின் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மற்றும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக தொடர்கிறது வித்யாசாகர் இசையில் பூவெல்லாம் உன் வாசம். விருப்பம் அரியலூர் ஜெயங்கொண்டம், கலைவாணன் மெர்சிராணி, வான்மதி மோனிகா, பிரீத்தி ஜென்சி, வான்முகிலன் அமீர்பாலன், மருதூர் தர்மதுரை தனமணி, உத்திரங்குடி சரவணன் தமிழரசி, நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா மேகநாத்.

இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி.

0: இன்று மாலை 4 மணிக்கு ஊரும்புறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேரடியாக விழா வரும்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12:33 நிகழ்ச்சிக்காக ஒழிக்கும் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவின் குழுவினர் இணைந்து பாடியது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சங்கமம் திரைப்படத்திற்காக விருப்பம் சிதம்பரம் தில்லை நாயகி சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி அரியலூர் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சில்வைச்சேரி சிவாஜி குன்றத்தூர் பிரகாஷ் நாகப்பட்டினம் லட்சுமி பாலு சுபா வேல்முருகன் விபின் பாலாஜி கவின் பாலா கும்பகோணம் டி எஸ் பாலு

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மனதில் நின்றவை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதா

0: மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வன பாதுகாப்பிற்காக சிந்தோ கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில், கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுக்குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்பு

0: வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 முதல் நண்பகல் 12 வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம் 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேட்போமா?
5: ஒரு காட்டுல குட்டி பாண்டா ஒன்று இருந்துச்சாம். அது எப்போதும் என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா எல்லார்கிட்டையும். ஒரு நாள் மரத்துல தேன் கூடு தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சுதான். அந்த குட்டி பாண்டா கிட்ட அதோட நண்பர்கள் எல்லாரும் இந்த தேன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்ம முயற்சி செய்யலாமா அப்படின்னு பாண்டா கிட்ட சொன்னாங்களாம். அதற்கு பாண்டா, பயந்து போய் ஓரமா நின்னுச்சான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு முயற்சி பண்ணுச்சான். மெதுவா மரத்துல

0: ஏறிச்சான், சரிக்கியும் கீழே விழுந்துச்சான், மீண்டும் மரத்து மேல ஏறிச்சான். இறுதியில தேனை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சான். பாண்டா சிரித்து கொண்டே சொன்னிச்சான், முயற்சி செய்தாதான் எல்லாமே முடியும் நம்மளால. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னவென்றால், தன்னம்பிக்கையும் முயற்சியும் வெற்றிக்கு வழி.
1: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: கிறிஸ்டினா.
2: உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க?
3: ஆச்சி, ஐயா, அம்மா, நானே, அப்பா.
2: காலையில என்ன சாப்பிட்டீங்க?
3: இட்லி.
2: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: பாட்டு.
2: எங்க பானுங்களே?
3: உள்ளகாலங்க செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூட இல்ல தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வாங்க அழுதுச்சு, அம்மா வந்தோடனே சிரிச்சிருச்சு.
2: சூப்பர் பாட்டு பாடுனீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
3: புளுவும் பிங்கும்.
2: சரி பாப்பா, நீ இப்ப குட்டியா இருக்கல்ல, நீ வளர்ந்து பெரியவளான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர்.
2: சரிம்மா, நீ வருங்காலத்துல சரி இந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பொம்மை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நேரம் 12:55. பன்னிசை கேட்கலாம்.

இணைந்திருக்கும் நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்று மாலை 4 மணிக்கு ஒரு முறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலா வரும். இன்று மாலை 6:20 இன்சொல் அமது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய்வாழ நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். இன்றிரவு 7:30 கிசான் பாணியில்

நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். இன்றிரவு 7:30 கிசான் பாணியில் வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் வலங்கைமான் சித்தன்வாளர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெறும். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இசையோடும் செய்தியோடும் என்றும் நம்மை இணைத்து மகிழ்வித்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

தேன்மகள் 70-80களின் தெவிட்டாத தேனமுத கீதங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில், வி எஸ் நரசிம்மன் இசையில்.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேர்களோடு நேரலையாக இன்று மாலை 4 மணிக்கு. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த பாடல் புலமைப்பித்தன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், உமா ரமணன் தீபன் சக்கரவர்த்தி குரல்களில் ஒளிவந்தது. நேயர்கள் நினைவிற்கு, பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடைக்காரர்கள் நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது, தார்பாய்கள், கிரீனேட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

காற்றலையில் தவழ்ந்து உங்கள் செவிகளை வருடிக் கொண்டிருப்பது 70-80களின் திரையிசை பாடல்களாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் வரிகளில், டி ராஜேந்தர் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
5: கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர்
5: வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: ஒரு 1:19 ஆகுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல் நிஜமாகிறது.

நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்குபெறும் நேரலை கேட்கலாம்.

பண்பலை 100.3 நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் வரப்போது நேர்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்த பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து ஜென்ஸ்கியின் குரலில்.
1: Just listen.

0: பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சங்கர் கணேஷ் இசையில், வாணிஜெயரம் குரலில், பாலைவன சோலை.

0: அன்பளையின் நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: உங்கள் சீமாட்டி ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

நேர்களை இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் வலங்கை மண் சித்தன்வாழர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பண்பலில் நேரம் 1:36 போகுது. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஜா பார்வை திரைப்படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இன்றைய தேன்மொழி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்பும் பாடல்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள்

0: விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818ஆக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும் நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் 2வது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழக் குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN Alert மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த ஜூன் 15ஆம் தேதி முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த

0: காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டு காலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். BE, BTEC உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. இப்போது கேட்கலாம் மெல்லிசை.

0: பண்பலையோடு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறோம். நேர்களை, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆப்ரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சிக்காக நம்ம நெஞ்சிருக்கோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்ற ஒரு அரசு அலுவலரா உங்களை நம்ம சந்திச்சு உங்களுடைய பணி அனுபவங்கள் நிறைய இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேயர்கள் கூட பகிர்ந்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிகழ்ச்சிக்கு உங்களை அழைச்சிருக்கோம்.
1: நன்றிம்மா.
0: மீண்டும் ஒரு முறை நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஐயா, உங்களை பற்றின ஒரு சின்ன முன்னோட்டம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து காரைக்கால்லேருந்து நெடுங்காடு பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க.
1: ஆமாம்.
0: நீங்கள் பிறந்தது நெடுங்காடா?
1: பிறந்தது நெடுங்காடு.
0: இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
1: பிறந்தது நெடுங்காடு, பணியில் வேலை பார்த்தது நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து.
0: நீங்கள் வந்து பிறந்தது நெடுங்காடு, பணியில் இருந்ததும் நெடுங்காடு.
1: நெடுங்காடு.
0: சரிங்க ஐயா. நீங்க வந்து குடும்பத்துல வந்து உங்க குடும்பத்துல யார் யார் இருக்கீங்க?
1: குடும்பத்துல எனது அக்கா ஒண்ணு, தங்கை ஒண்ணு, நான் ஒண்ணு.

0: எனது தம்பி சகோ ரெண்டு பேர்.
1: சரி, இப்போ வந்து நீங்கள் என்னங்க ஐயா படிச்சிருக்கீங்க?
0: நான் ஓல்டு டென்த்துங்க.
1: ஓல்டு எஸ்எஸ்எல்சி. சரிங்க ஐயா. இப்போ பணி உங்களுக்கு இந்த எடுத்தோன்னே இப்போ வந்து நம்ம பணிக்காக அப்படியே இப்போ அடுத்து போயிடலாம். இப்போ நீங்கள் இப்போ உங்களுடைய பள்ளி படிப்பு, நீங்கள் வந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி, இந்த பள்ளி படிப்பு எங்க ஐயா படிச்சீங்க?
0: நான் மேல பண்பேத்தி நெடுங்காடு.
1: நெடுங்காடு படிப்பு வந்து நெடுங்காடு பகுதியில். சரி, இப்ப படிப்பு முடிஞ்சிட்டு நீங்க எந்த வருடம் அந்த பணியில சேர்ந்தீங்க?
0: 1983.
1: சரி, இப்ப வந்து எடுத்தோன்னே நீங்க வந்து அந்த பணியில சேர்றப்ப அது அரசு பணியா உங்களுக்கு கொடுத்தாங்களா, நீங்க அந்த கான்ட்ராக்ட் அந்த மாதிரி?
0: நான் வந்து என்எம்ஆரா பணிபுரிந்தேன். என்எம்ஆரா பணிபுரிந்தேன், குமிழில் என்ன வேலையும் செய்வேன். பிறகு வந்து டேங்க்கு ரெடி பண்ணி புதுசாக வந்தது, அப்போ வந்து அதை என்னை பார்க்க சொல்லி டேங்க்கில் பார்க்க சொன்னாங்க. டேங்க் பார்த்துட்டு இருந்தாங்க.
1: எப்படி படிப்படியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசு ஊழியரா? அதில்
0: அதுக்கப்புறம் வந்து 1488 பகுதி நேர டேங்க் ஆப்ரேட்டராக வேலை பார்த்தாங்க.
1: சரிங்கய்யா, இப்போ நீங்கள் முதல்ல வந்து என்எம்ஆரா சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மாறி அதுக்கப்புறம் பகுதி நேரம் ஊழியராக, அதுக்கப்புறம் அரசு பணியாளரா,
0: அதுக்கப்புறம் டெம்பரவரி ஸ்டேட்டஸாக போனாங்க.
1: அதுக்கப்புறம் நீங்க
0: அதுக்கப்புறம் நிரந்தர பணி, ரெகுலர் ஆனாங்க.
1: ரெகுலர் ஆனீங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ நிரந்தர பணியில நீங்க சேர்ந்துட்டீங்க. முதல்ல படிப்படியா இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜா போயிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: அப்ப நிரந்தர பணிக்கு முன்னாடி சேர்றப்ப உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? ஏன்னா வந்து இப்ப நம்ம டென்த் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு சின்ன வயசுல சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எப்படி இருந்தது? ஃபேமிலியில எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க?
0: ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களா, செஞ்சோம். அதான் மக்களுடைய வேலையை செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது.
1: நம்ம
0: படிப்படியாக
1: ஒரு சிரமத்தில் போய் நம்ம சேர்ந்தாலும் வந்து அதில் ஒரு விருப்பம் வந்து
0: விருப்பம் வந்துச்சுங்க.
1: ஏன்னா வந்து
0: மக்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு தான் பணி நிறைவு வர வரைக்கும் செஞ்சுருக்கிறேன்.
1: பணி நிறைவு வர வரைக்கும்.
0: ஆமா,
1: இப்ப நீங்க பணி நிறைவு வரைக்குமே வந்து நெடுங்காடு பகுதியிலே தான்
0: தனியா பகுதியிலே தான் வேலை பார்த்தேன்.
1: அப்ப வந்து சுற்று வட்டார மக்களுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல பரிச்சயமான ஆளு.
0: ஆமா,
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: எல்லாரையும் தெரியும்.
1: சரிங்க ஐயா, இப்ப நீங்க சேர்ந்த புதுசுல வந்து ஒரு பிடிச்சிருக்கு செஞ்சிட்டேன் அதிலே சேர்ந்துட்டேன் அப்படின்னு, இப்ப இடைப்பட்ட நாள்ல உங்களுக்கு வேற எந்த பணியும் இதுவும் ஒரு ஆர்வம் இல்ல வேற எதுவும் கிடைக்க வாய்ப்பு?
0: வாய்ப்பு எல்லாம் இருந்ததுங்க, ஆனா கிடைக்கல.
1: எதனால வாய்ப்பு இருந்ததா? நான் இங்க மாறல.
0: மாறல மாறல மாறல.
1: ஏன் அப்படி?
0: அது இல்ல, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன், அதுல எனக்கு வந்து ஆர்டர் வரல.
1: ஆர்டர் வரல. ஒண்ணு வாய்ப்பு இருந்தது, நமக்கு انا ஆர்டர் வரல. அடுத்தடுத்து கிடைக்க இருந்தாலும் நீங்க வந்து இதுவே பிடிச்சிட்டு.
0: ஆமா.
1: எதனால அப்படி ஒரு ஈர்ப்பு?
0: மக்களுடைய பணி செய்யிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். நேரடியாக மக்களுக்கு இந்த எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்.
1: அதனால வந்து நம்ம சேர்ந்தோடனே அது பிடிச்சி போச்சு கொஞ்ச நாள்லயே. அதுக்கடுத்து அடுத்தடுத்து வாய்ப்பு இருந்தாலும் வேணா இதுல இருந்துக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க.
0: வாய்ப்பு வந்தது ஆனா கிடைக்கல.
1: கிடைக்கல
0: நமக்கு, இதுதான் வாய்ப்பு அப்படின்ட்டு
1: இதுல வந்து இருந்துக்கலாம்
0: அப்படின்னு வேலை பார்த்தேன்.
1: சரிங்கய்யா, இப்ப எடுத்தோன்னா வந்து உங்களை அந்த டேங்க் ஆபரேட்டராகவே நியமிச்சாங்களா ஐயா, இல்ல இந்த உதவியாளர் அந்த மாதிரி பணி?
0: இல்ல இல்ல, எனக்கு வந்து அதான் பகுதி நேர டேங்க் ஆபரேட்டரா நிரவிச்சாங்க.
1: நியமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அரசு பணியை அரசு அலுவலரா
0: டெம்பரரி ஸ்டேட்டஸ் அது மாதிரி கொடுத்தாங்க. படிப்படியா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருடம் கழித்து ரெகுலர் பண்ணாங்க. ரெகுலர் பண்ணிட்டாங்க.
1: சரிங்கய்யா, இப்போ நீங்கள் வந்து அந்த ரெகுலர் பண்ணி நீங்கள் இப்போ ஒரு எத்தனை ஆண்டுகள் இந்த பணியில் இருந்திருக்கீங்க மொத்தமாக?
0: அதான் 83 2021 வரைக்கும் நான் இருந்திருக்கேங்க.
1: இதே பணியிலேயே?
0: அதே பணியில் இருந்து.
1: சரி சரிங்க, இப்போ நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டீங்க, பணி ஓய்வும் ஆகிட்டீங்க. இப்போ வந்து அந்த பகுதியை சுற்றி உள்ளவங்க ஏதாவது வந்து அந்த பணி சார்ந்து ஏதாவது இந்த ஒரு பைப் லைன் எடுக்கணும் இது சார்ந்து ஒரு உதவிலாம் கேட்டால் நீங்கள் செய்வீங்களா?
0: சொல்லி சொல்லுவேன்.
1: சரிங்க, சொல்லி கொடுக்குறீங்க. சரி, இப்போ வந்து நீங்க டேங்க் ஆபரேட்டரா இருந்திருக்கீங்க, சுத்துவட்ட மக்களையும் தெரியும்.
0: குமையில இருந்து வந்து என்ன ஏதாவது கேட்டாலும் அதுக்கும் நான் போய்

0: இது மாதிரி இந்த இடத்துல பைப் லைன் இப்படி போகுது, இப்படி வருது அப்படின்னு சொல்லுவோம்.
1: அப்போ வந்து அந்த அடுத்து அந்த பைப் லைன் சார்ந்துதான் கேட்க வந்தேன். எதனாலன்ட்டா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம், மின்சாரம் வந்து லைன் எடுப்போம், அதே போல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொம்யூனில் ஒர்க் பண்ணேன், அதில் தான் வந்து ஆப்ரேட்டராக இருந்தேன் அப்படின்னீங்க. இப்போ வந்து குடிநீர் வரி, வீட்டு வரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம ஒரு குடிநீர் இணைப்பு வாங்கணும் அரசுக்கிட்டே இருந்தேன்னா, இப்போ வந்து நம்ம காரைக்கால் பகுதி நெடுங்காட்டில் வந்து அரசுக்கிட்டேருந்து நம்ம ஒரு குடிநீர் இணைப்பு வாங்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆவணம்லாம் கொடுக்கணும்?
0: அந்த இடத்துக்கு உண்டான டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு, ஐடி கார்டு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, பட்டா காப்பி, இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொமேனில் கொடுப்பாங்க. அதில் ஃபில் பண்ணி அதோட இணைச்சி ஆஃபீஸில் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க இடத்தெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க, பணம் கட்ட சொல்லுவாங்க. பணம் கட்ட ஒருப்பாடு அந்த லைசன்ஸ் ஒப்பந்தக்காரன்னு ஒருத்தர் இருப்பார், பிளம்பர், அவர் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாரு. எங்களுடைய பார்வையில் அவர் செஞ்சு கொடுப்பார்.
1: சரிங்கய்யா, இப்போ உங்களுடைய பார்வையில் அவங்க வந்து செஞ்சு செஞ்சு. சரி, இப்போ எல்லா ஆவணமும் சரியாக இருக்குது, அப்ரூவ்டும் கொடுக்குறாங்கன்னா அந்த எவ்வளவு நாளில் இங்கேயே அந்த பணி முடிக்கலாம்?
0: அது இந்த பேப்பரை பொறுத்து இருக்குங்க. ஏதாவது கொஞ்சம் கிடைக்காம உள்ள பேப்பர்னாக்கா பட்டா காப்பி கிடைக்கலன்னா அது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். மேக்சிமம் ஒரு 15 நாள், 20 நாளுக்குள்ள கொடுத்துருவாங்க.
1: ஏன்னா நம்மளுடைய இடத்த சரி பார்த்துட்டு எல்லா ஆவணமும் சரியா இருந்தா கொடுத்துருவாங்க அதிகபட்சம். சரி, இப்ப வந்து ஆவணம் கிடைச்சாச்சு, பைப்பு இழுத்தாச்சு. இது வந்து இந்த பக்கமே பைப் இருக்கு, பைப்பு இழுத்துட்டேன் ஈஸியா.
0: சரிங்க,
1: இப்ப வந்து சில இடத்துல எல்லாம் வந்து பைப் லைன் அந்த பக்கம் போகும், அதாவது ரோட்டுக்கு அடுத்த பக்கம். நான் ஆனால் வந்து ஃப்ளாட் வாங்கியிருக்கிறது ரோட்டுக்கு இந்தாண்ட பக்கம்.
0: சரிங்க,
1: அப்போ அந்த ரோடை தாண்டி அதை குடஞ்சி அது ஒரு பைப் லைன் போடுவீங்கள?
0: அது ஜம்பரை அடிச்சு போடணும். அது
1: கொஞ்சம் சிரமம் தான்.
0: அது வந்து சிரமம் தான். அது வந்து இந்த பொதுப்பணித்துறையில் அந்த சாலைக்கு வந்து அனுமதி வாங்கணும்.
1: அனுமதி வாங்க
0: பள்ளம் வெட்டுறதுக்கு வாங்கிட்டு அதையும் ஆஃபீஸில் கொம்யூன் பஞ்சாயத்தில் கொடுக்கணும்.
1: கொடுக்கணும், இடத்துக்காரவங்களும் கொடுக்கணும்.
0: இடத்துக்காரவங்களே வாங்கி அது கொடுக்கணும். அப்புறம் லைசன்ஸ் ஹோல்டர் வந்து அந்த குழாய் இணைத்து குடிநீரை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஜம்பர் அடித்து செஞ்சு கொடுப்பாரு.
1: நம்ம அனுமதி கரெக்டாக வாங்கி கொடுத்தா அதையும் நீங்கள் மேற்பார்வை இருந்து செஞ்சு கொடுத்துருவீங்க.
0: செஞ்சு கொடுப்போம்.
1: சரிங்கய்யா, இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு.
0: சரி.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் மற்றும் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ்,

0: போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நேரம் 2:21 ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம அந்த பைப் லைன் இழுக்கிறது இதற்கான ஆவணம் எப்படி நம்ம வந்து அப்ரூவ் வாங்கி பைப் லைன் இழுக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, உங்கள் பணியில் வந்து நிறைய இடர்களாக இருக்கட்டும் சவாலாக இருக்கட்டும் நிறைய சந்திச்சிருப்பீங்க இத்தனை ஆண்டு பணி அனுபவத்தில். இப்போ அந்த மழை நாள், மழை புயல் காற்றுலாம் அடிக்குதுன்னா சில இடங்களில் வந்து உள்ள எதுவும் நமக்கு தெரியாது. இப்போ வெளில வந்து இந்த பைப் லைனு இதெல்லாம் உடஞ்சிருக்கும். இப்போ அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து உங்களுடைய பணி எப்படி சார் இருக்கும்? ஏன்னா நீங்கள் ஆர்வமாக மக்களுக்கு பணி செய்யணும் சேர்ந்துட்டீங்க, இருந்தாலும் அந்த இயற்கை பேரிடர் காலங்களில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது?
1: உடனே வந்து அந்த குழாயை வந்து சரி செய்து கொடுத்துருவாங்க மக்களுக்கு. கரண்ட்டு அறந்துருந்துன்னா ஈபிக்கு ஃபோன் அடித்து கூப்பிடுவோம், அவங்க உடனே வருவாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களே பணியாற்றுவோம், சேர்ந்து அவங்களும் சரி பண்ணி கரண்ட்டை கொடுத்துருவாங்க, மக்களுக்கு தண்ணியை கொடுப்போம்.
0: இந்த பேரிடர் காலத்தில் வந்து
1: உடனே
0: நீங்களும் சரி, ஈபிலையும் சரி, இந்த தீயணைப்பு வீரர்களும் சரி, உங்க எல்லாருமே சேர்ந்து தான் அப்படியே பணி செய்யறது.
1: எங்க இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர் எல்லாமே வருவாங்க,
0: எல்லாருமே
1: வந்து செஞ்சு கொடுப்பாங்க.
0: சரிங்க ஐயா. இப்போ அப்படி செய்யறப்ப வந்து சில சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ நீங்க அதெல்லாம் முதல்ல அந்த மாதிரி பணியெல்லாம் கையாளுறப்ப இப்போ நீங்க பணியில சேர்ந்து எந்த எவ்வளோ நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சதுங்க சார்?
1: நான் 83 பணியில சேர்ந்தாங்க. 93 அந்த பணிகள் வந்து நிறைய நான் பார்த்துட்டேங்க.
0: நிறைய பார்த்துட்டீங்க.
1: புயல் அந்த இதெல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன்.
0: சரி, இப்போ என்னதான் பணியா இருந்தாலும் வந்து அந்த சின்ன வயசுல இப்போ நீங்க கிளம்புறப்ப வீட்டில் என்ன சொல்லுவாங்க? மழையா இருக்கு,
1: வெயில் இருக்கு, மழையா இருக்கு, காத்தடிக்குது, நீங்க இந்த நேரத்தில் போறீங்களேன்னு
0: சொல்லுவாங்க.
1: போய் தான் ஆகணும். நம்மளுடைய வேலை வந்து பப்ளிக் சர்வீஸ் மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்,
0: சரி,
1: குடிநீர் வந்து வழங்கணும். அதனால நான் போய் தான் ஆகணும். நீங்க பத்திரமா நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன்.
0: வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு
1: சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
0: சரி, இப்போ உங்களுக்கு எந்த

0: வருடம் சார் திருமணம் ஆனது? இப்போ எத்தனை வயதில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க?
1: திருமணம் ஆனது வந்து 24/10/94.
0: 94 அந்த பனி, அந்த புயல் பனிக்கு அப்புறம் முத முதல்ல. சரி, இப்போ திருமணம் ஆன பிறகுனா உங்களுடைய மனைவி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பணியில் வந்து உங்களுடைய பணிக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க, சப்போர்ட்டிவாக?
1: ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் காலையில் 5:30 போகும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, போகிறேன் இருட்டில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, போக போக சரியாகிட்டாங்க,
0: பழகிட்டாங்க,
1: எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க,
0: எதுவும் வந்து தொந்தரவே பண்ணுறதில்லை,
1: படுக்க ஒன்று செய்ய மாட்டேன்.
0: நீங்கள் இப்போ காலையில் எந்திரிச்சு கிளம்புறீங்கன்னா எதுவும் சொல்கிறது கிடையாது?
1: சொல்ல மாட்டாங்க.
0: முதல்லலாம் வந்து இருட்டில் கிளம்புறப்போ அர்த்தமாக இருக்கும்,
1: சொல்லுவோம், கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி நைட்லேயும் கரண்ட் இல்லைன்னா கொஞ்சம் இருந்து 10 மணி வரைக்கும் தண்ணியெல்லாம் டேங்கில் ஏற்றி வச்சுட்டு தான் வருவோம். அப்போ சொல்லிவிடுவோம், லேட்டாகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுவோம், பிள்ளைங்களை பார்த்துட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிடுவோம், இருப்பாங்க.
0: சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரண்ட் இல்லைனா நீங்கள் இருந்து தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால செய்யணும், செஞ்சு வச்சுட்டு வரீங்க. இப்போ சில நேரத்தில் வந்து இந்த புயல் மழையில வந்து நிறைய ஒயர்லாம் வந்து அறுந்திருக்கும், நம்ம உடனே போய் அதை சரி பண்ண முடியலனாலும் சில மரத்தம் எல்லாம் சிக்கலாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணீர் விநியோகங்கிறது ரொம்ப இன்றியமையாதது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நீங்கள் எப்படி உடனே வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி, அதாவது பைப்பை திறந்தால் கொஞ்சம் நமக்கு போதுமான அளவு தண்ணி
1: ஓரளவுக்கு டேங்கில் ஏற்றி வச்சுருப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து ஜென்செட் இருக்குது, ஜென்செட்டு ஓட்டும் போட்டு ஜென்செட் ஓட்டி தண்ணி கொடுப்போம்.
0: முடிந்த அளவு வந்து சிரமப்படக்கூடாது,
1: மக்கள் சிரமப்படக்கூடாது செய்வோம்,
0: எல்லாமே செஞ்சு
1: கொடுத்துருவோம், கொடுத்துருவோம்.
0: சரிங்க சார், இப்போ நீங்கள் இந்த பணியில் பார்த்ததில் உங்களுக்கு வந்து நிறைய அனுபவமும் கிடைச்சிருக்கும், மகிழ்வான தருணமும் இருக்கும்.
1: ஆமாங்க.
0: இப்போ வந்து ஒரு சவாலான விஷயமும் நம்ம பேசணும், ஏன்னா புயலில் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு தருணம்னா எதை சொல்லுவீங்க? இத்தனை வருட பணியில் வந்து இந்த தருணம் வந்து ஒரு ஒரு மக்களை சந்திக்கிறப்ப எனக்கு நான் அந்த உதவியை வந்து உங்கள்கிட்டருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த உதவி ஏதாவது சொல்லக்கூடியதா அந்த மாதிரி சொல்லுங்கய்யா.
1: குடிநீர் குழாய் இனப்ப சீக்கனாக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கும் சொல்லலாம். ஒரு பிறந்த பது கேட்பாங்க, தெரியலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதுவும் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் செய்வோம். அதுக்கு வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
0: இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பெரிதாக எதுவும் செய்யலைனாலும் அவங்களுக்கு தேவை இருக்கிறது ஒரு அரசு அலுவலகம் சார்ந்தே உங்களுடைய உதவியுமே இருக்கு.
1: செய்வோம், செய்வோம், செஞ்சு கொடுப்போம்.
0: சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்தந்த ஆவணம்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்து நம்ம இப்போ வந்து சில இதுங்க ஐயா, நம்ம எல்லா ஆவணமும் சரிபார்க்குறப்ப ஒன்று வந்து குறையுது, இல்லை ஒரு ஆவணம் வந்து தவறாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம், எவ்வளோ என்னென்ன வந்து செய்யலாங்க ஐயா?
1: அதுக்கு திருத்தம் செய்து வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க, கம்மியில் சொல்லுவாங்க, அதை திருத்தம் செய்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க.
0: சரிங்க ஐயா. இப்போ நீங்கள் சொன்னது போல் வந்து இப்போ நம்ம வந்து குடிநீர் இணைப்புக்காக இருக்கட்டும், உங்களுடைய பணி இடராக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணீர் தொட்டிகள்லாம் இருக்குல்ல, இப்போ அதுலேருந்து தான் வந்து மக்களுக்கு வந்து குடிநீர் விநியோகத்துக்கு காலைல 8:30 நம்ம வந்து அந்த டேங்க் திறந்து தண்ணி விடுவோம். அதே போல் மதியம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் தண்ணி, இப்போ அதனுடைய பராமரிப்பு பற்றி சொல்லுங்கய்யா.
1: அது வந்து டேங்கை வந்து சுத்தம் பண்ணுவாங்க,
0: சுத்தம் பண்ணுவோம்,
1: சுத்தம் பண்ணுவோம், பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு சுத்தம் பண்ணுவோம், சுத்தம் பண்ணி திரும்ப கொடுப்போம்,
0: திரும்ப. சரிங்க,
1: பழைய மாதிரி கொடுப்போம்.
0: இப்போ வந்து இந்த தொட்டிலாம் வந்து இத்தனை கொள்ளளவு, இத்தனை 100,000 கெப்பாசிட்டி இதெல்லாம் எழுதியிருப்பாங்க.
1: ஆமாங்க, இருக்கு.
0: இப்போ அந்த மாதிரி தொட்டிகள்லாம் வந்து நிறைய எவ்வளோ நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு? ஃபுல்லாக நிறைய
1: ஃபுல் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகுங்க.
0: 2.5 மணி நேரம்,
1: 1.5 லட்சம்னா ஒரு 2 மணி நேரம்.
0: 2 மணி நேரம்,
1: 2 மணி நேரம் ஆகும்.
0: அதுக்குள்ளே ஃபுல் ஆகிடும்.
1: ஃபுல் ஆகிடும்.
0: அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு
1: இருந்து அங்கே தான் ஃபுல் பண்ணணும்.
0: ஃபுல் பண்ணணும்,
1: கரண்ட்டு போனாலும் இருந்து தான் ஃபுல் பண்ணணும். 2 மணி நேரம் ஆகும், 2.5 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் கூட ஆகும் சமயத்தில். கரண்டே இல்லைன்னா நைட்டு 8 மணி 10 மணி கூட ஆகும், இருந்து தான் செஞ்சுட்டு
0: போகணும்.
1: செஞ்சுட்டு
0: அப்பெல்லாம் நம்ம
1: அப்படி செஞ்சால் தான் காலையில் தண்ணி கொடுக்க முடியும்,
0: தண்ணி கொடுக்க முடியும்.
1: அது பேர் செய்வோம், எல்லாருமே செய்வாங்க.
0: சரிங்க, இப்போ வந்து கரண்ட்டு இல்லைனாலும் நம்ம இருந்து ஃபில் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு. சரி, இப்போ உங்களுடைய நீங்கள் வந்து இத்தனை பணி அனுபவத்தில் எனக்கு ரொம்ப ஒரு சவாலாக அமைஞ்சது இந்த ஒரு விஷயந்தான், நான் என்னோடய வேலையை செய்ய போகிறப்ப இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சவாலாக இருந்தது, நான் முயற்சி பண்ணி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
1: குடிநீர் வந்து மக்களுக்கு தடையில்லாமல் கொடுத்ததில் மிகுந்த சந்தோஷம்,
0: மிகுந்த சந்தோஷம்.

0: அதனால் அந்த வேலையை வந்து நான்
1: செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா சில இடத்துல வந்து இப்போ மேடு பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துல போதிய அளவு தண்ணி வரத்து இருக்காது. இப்போ அந்த லைனுக்கு வந்து நம்ம லைன் கொடுக்குறோம், இப்போ அந்த வீட்டுக்கு இப்போ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுவீங்க?
0: அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வரா மாதிரி செஞ்சு கொடுப்போம்.
1: முதல் மாடிக்கு வந்து சில பேர் டைரக்டா கனெக்ஷன் கேட்பாங்க, ஆனா தண்ணி ஏறாது. இப்போ அதே போல வந்து இப்ப சிலர் வந்து அப்ரூவ்டு இல்லாமே கூட வந்து டேங்க்ல அந்த மாதிரி பதிக்கிறாங்கல்ல, இப்ப அதெல்லாம் நீங்க வந்து கண்டுபிடிச்சு அதை நிறுத்தி
0: இருக்கீங்களா? கண்டுபிடிச்சு கம்யூன் பஞ்சாயத்து வழியா நோட்டீஸ் கொடுப்போம். அதுக்கு பிறகு வந்து அவங்க அலுவலகத்து வரலன்னா இணைப்பை
1: அவகாசம் இருக்குதுங்களா?
0: மூணு மாசம் ஆறு மாசத்துக்குள்ள செலுத்தணும்.
1: செலுத்தணும். அதுக்குள்ள அபராதம் போடுவாங்க நமக்கு. சரிங்கய்யா, தொடர்ந்து பேசுவோம் நேயர்களே. லஞ்ச் பிரேக்கில் இணைந்திருப்போம்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 மணிக்கு திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை வழங்கும் தேதியும் சேதியும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சல் அமது. நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் நாச்சியார் கோவில் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 மணிக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியினை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 மணிக்கு தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.

0: ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் 2:39 ஆகிட்டு இருக்குங்க. சார், இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து இந்த தண்ணீர் சார்ந்து டேங்க் ஆப்ரேட்டராக இருந்து ஒரு பைப் இழுக்கிறது இந்த மாதிரி உதவியும் சில பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுடைய பகுதியில் அந்த குமீனில் எத்தனை தண்ணீர் தொட்டி இருக்குது சார்?
1: அது ஒரு ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஒரு ஒரு டேங்க் இருக்குதுங்க.
0: சரிங்க சார்.
1: எல்லா கிராமத்துலேயுமே இருக்குது.
0: ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஆப்ரேட்டர்
1: இருக்காங்க. இருக்காங்க.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணி தொட்டின்ட்டா வந்து அதில் எவ்வளோ நிறையுதோ அந்தந்த டைமுக்குனா, இப்போ காலையில் வந்து எவ்வளோ நேரம் சார் நீங்கள் தண்ணி வந்து விடுவீங்க? தந்து விடு
1: காலையில் 6 மணிலேருந்து 9 மணி 9:30 வரைக்கும் கொடுப்போம்.
0: அதே போல் மாலையிலங்க மாலையிலையும்
1: மாலையில்
0: அது ஒரு குறிப்பிட்ட காலையில்
1: டைம் கொடுப்போம்.
0: டைம் கொடுப்போம்.
1: ஆமாம்.
0: இது வந்து காலையில ஒரு பகுதி,
1: மாலையில.
0: இப்ப இரண்டு வேளையுமே வந்து நீங்க தான் வருவீங்க?
1: ஆமா, நாங்க தான் வருவோம். அந்தந்த தேக்கு தொட்டியில யார் இருக்காங்களோ அவங்க தான் பார்ப்போம்.
0: அவங்களா? இப்ப நீங்க வந்து உங்களை ஒரு தனி தொட்டிக்கு நியமிச்சா அந்த தொட்டிக்கு மட்டும்தான்?
1: ஆமாங்க.
0: இப்ப கூடுதலா பக்கத்துல இன்னொரு தொட்டிக்கும் அந்த மாதிரி நியமிக்க மாட்டோம்.
1: அவருக்கு ஏதாவது லீவு தேவைப்பட்டதுன்னா நான் போய் அங்க பாப்போம். அவரு வந்து இங்க பாப்பாரு.
0: அந்த மாதிரி பனி வீடு போனா கொஞ்சம் உதவி மாறி செஞ்சுப்பீங்க?
1: செய்வோம், செய்வோம்.
0: சரிங்க சார்.
1: ஏன்னா முக்கியமான குடிநீர் பிரச்சனை இது, அதனால செய்வோம்.
0: அப்ப நீங்க வந்து விடுமுறை எடுக்கிறெல்லாம் கூட ரொம்ப சிரமம்
1: தான். ஏன்னா
0: வந்து இப்ப மித்த பணி செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, லீவுலாம் கிடைக்குது. ஆனால் வந்து தண்ணி வந்து அவசியம், வேண்டவே வேணும். நம்ம என்ன செஞ்சாலும் வந்து தண்ணி கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த பணியில் இருக்கிற நீங்கள் வந்து விடுமுறை எடுக்கவே முடியாது.
1: வாட்டர் சப்ளைங்கிறது எசென்ஷியல் ஒர்க்கு.
0: நிச்சயமாக அத்தியாவசியம். ஏன்னா வந்து அதனால தான் நீரின்றி அமையாது உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பணி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி, இல்லை மகிழ்ச்சியான பணி. ஏன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து இப்போ அடுத்த பணி கிடைக்கல, இருந்தாலும் நம்ம அடுத்த பணிக்கு போவேணா, இதுலேயே இருந்துடலாம் அப்படின்னுட்டீங்க.
1: இருந்து மக்களுக்கு நேரடியாக நம்ம செய்வோம் அப்படின்னு.
0: சரிங்க சார். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பணியில் வந்து இதில் சேர்ந்தாச்சு.
1: சரி.
0: இத்தனை ஆண்டுகள் பணி ஆற்றி ஓய்வும் பெற்று இருக்கீங்க. இந்த பணி இந்த பணி நிறைவு நாளில் இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப இத்தனை நாள் வந்து நம்ம காலையில எந்திரிச்சோம், போயிட்டு நம்மளுடைய அந்த ஆப்ரேட்டர் பணியை செஞ்சோம், திரும்ப மாலையில அந்த நேரத்துக்கு போனோம் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த ஓய்வு நாள் இது எப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கு சார்?
1: இப்ப காலையில எந்திரிச்சாலும் வாக்கிங் போறேன்.
0: வாக்கிங் போறீங்க?
1: வாக்கிங் போயிட்டு இருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பேன், திரும்ப சாயந்தரம் வாக்கிங் போவேன். இடையில எங்கேயாவது அலுவலகத்துக்கு சும்மா அப்படி போயிட்டு வருவான்.
0: போயிட்டு வரது?
1: போயிட்டு வரும்.
0: இது வந்து மகிழ்ச்சியா போயிட்டு?
1: மகிழ்ச்சியா போயிட்டு.
0: மகிழ்ச்சியா போயிட்டு?
1: மகிழ்ச்சியா போயிட்டு.
0: முன்னாடி வந்து 5 மணிக்கு எந்திரிச்சு போகணும்.
1: ஆமா.
0: இப்போ வந்து காலைல வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கு.
1: வாக்கிங் போயிட்டு இருக்கேன்.
0: சரி. எது மாறுதல்?
1: ஒண்ணு மாறுதல் இல்லை.
0: மகிழ்ச்சியா போயிட்டு நிறைவா போயிட்டு
1: நிறைவா தான்.
0: சரி. இப்போ வந்து நிறைவா போயிட்டு இருக்குன்ட்டீங்க, இப்போ வந்து வீட்டம்மா என்ன சொல்றாங்க?
1: வீட்டம்மா, நான் வீட்டில் இருக்கிறேன், அவங்களுக்கு நிம்மதியா இருக்குது.
0: நிம்மதியா இருக்கு, ஃப்ரீயா இருக்குது.
1: ஆமா.
0: சரிங்க சார். இப்போ நீங்க வந்து இந்த புயல் நாள் சொன்னீங்கல்ல சார், இந்த புயல் நாளில் பணியாற்றுறப்ப இந்த சில இடத்துலலாம் வந்து இந்த குடிநீர் குழாயெல்லாம் உடஞ்சிருக்கும், அதெல்லாம் எவ்வளவு நாளில் சார் எவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? நீங்க வந்து அப்படி அந்த பணி செய்யறப்ப எவ்வளோ நாளாக முடிச்சிருக்கீங்க, துரிதமாக செயல்பட்டுருக்கீங்க?
1: உடனே செஞ்சுருவாங்க, அன்னைக்கு ஈவினிங்குள்ளே செஞ்சுருவோம். ஒரு சில வேலைகள் வந்து மறுநாள்
0: தாமதமாகும்.
1: நம்பர்லாம் இருக்காங்க.
0: ஆமாம்.
1: அவங்கள வச்சு உடனே பண்ணுவோம்.
0: உடனே செஞ்சு
1: செஞ்சுருவோம்.
0: சரிங்க சார். இப்போ வந்து ஒரு கட்டிடத்துக்கும் அந்த நம்ம குடிநீர் இணைப்பு பெறுறோம் அப்படின்னா, இப்போ அந்த இடத்தினுடைய உரிமையாளர் எனக்கு இந்த இடத்துல லைன் எடுத்து இங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய. ஆனால் அந்த இடத்துல கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஆனால் அவங்க இப்போ அவங்க வந்து இதுதான் வேணும்னா, அப்போ நீங்கள் எடுத்து சொல்லி அதை சரி பண்ணி மாற்றி தருவீங்க?
1: அவங்களுடைய இடத்துக்குள்ளே தான் அந்த குடிநீர் குழாயை கொடுக்க முடியும்.
0: கொடுக்க முடியும்.
1: கொடுக்க முடியும்.
0: இப்போ வந்து எனக்கு வந்து அந்த தண்ணீர் ஓட்டமும் நம்ம பார்த்து தான் கொடுத்தாகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து கொடுக்குறப்பே சரி பண்ணிடுவீங்க?
1: சரி பண்ணி தான் கொடுப்போம்.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து அதாவது பைப்பு வந்து இந்த பக்கமே இருக்கு, அந்த குடிநீர் குழாய் வழி இருக்கு, இதை வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாகவே சொல்லிட்டோம். இதே வந்து நான் இப்போ அந்த ரோட்டுக்கு அந்தாண்டா இருக்குன்னா அதுக்கு தனியாக அப்ரூவ்டு வாங்கி அதை சரி பண்ணணும்.
1: அதை முன்னாடியே சொல்லிட்டோம்.
0: சொல்லிட்டோம். இப்போ வந்து அந்த அதுக்கு அந்த சாலைக்கிட்ட வந்து நம்ம அதுலேருந்து அடியிலேருந்து நம்ம பைப் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அனுமதி வாங்கணும்னா அது எத்தனை நாளுங்களா சார் கிடைக்கும்?
1: பொதுப்பணித்துறையில் அனுமதி வாங்கணும்.
0: அனுமதி வாங்கணும்.
1: ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்குள்ள கொடுத்துருவோம்.
0: ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்குள்ள கொடுத்துருவோம்.
1: அதை வாங்கிட்டு வந்து கொம்யூன் பஞ்சாயத்தில் கொடுக்கணும்.
0: கொடுத்தோம்னா அவங்களுக்கு அங்கே எத்தனை நாள் சார் ஆகும் அதை

0: பொதுப்பணித்துறையிலேருந்து இங்கே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா
1: நன்றி, தொடர்ந்து நம்ம பேசுவோம் நிகழ்ச்சியில. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது அனுபவம் அற்புதம்.

0: இன்றைக்கு வந்து லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை டேங்க் ஆப்ரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்கடார் கிருஷ்ணமூர்த்தி அவங்க பங்கேற்றிருக்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம் நேர்களே. மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சரி, இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து உங்களுடைய பணி வாழ்க்கை இடர்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வரீங்க. இப்போ வந்து இந்த இயற்கை பேரிடர் காலங்களில் சில பாதிக்கப்பட்ட அதாவது நம்ம சொல்லுவோம்ல இந்த தாழ்வான பகுதி அந்த மாதிரி இடர் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர்ல அந்த பொதுமக்கள்லாம் வந்து நீங்க எங்க பாதுகாப்பா தங்க வைப்பீங்க?
1: அது ஒரு ஒரு இடத்துலயும் சமுதாய கூடங்கள் இருக்குங்க. அங்க இளைநிலை பொறியாளர் சொல்லுவாங்க, உதவி பொறியாளர் சொல்லுவாங்க, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சொல்லுவாங்க. நாங்க போய் அந்த கட்டடத்தை திறந்து விட்டுருவோம், பொதுமக்கள்லாம் அங்க இருப்பாங்க.
0: இப்போ அதனுடைய பராமரிப்பு மேற்பார்வை வந்து நீங்கள் தான் செய்வீங்க?
1: கொம்யூன் பஞ்சாயத்து இதில் தான்
0: பட்டு அது
1: ஆமாம் செய்வோம். அப்போ நாங்கள் திறந்து விட்ருவோம். அதில் மக்கள்லாம் வந்து வீடு ஏதாவது சேதம் அடைஞ்சிடுச்சுனாக்கா அந்த மக்கள் அங்கே போய் இருப்பாங்க,
0: நிலைமை சீராகிற வரைக்கும் தங்க வைக்கலாம். சரிங்க சார். இப்போ வந்து நம்ம வீடுகளில் வந்து நிறைய தண்ணீர் தொட்டிலாம் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி சார் பராமரிக்கலாம்?
1: அதை வந்து அவங்க அந்த சுத்தம் செய்துக்கணுங்க.
0: ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளினா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சார் நம்ம சுத்தம் பண்ணலாம்?
1: ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள அவங்க தொட்டியை வந்து சுத்தம் செய்யணும்.
0: சுத்தம் செய்யணும். இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளினா நம்ம எந்த பொருள்லாம் வச்சு நம்ம சுத்தம் பண்ணலாமா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து இந்த ஒரு சில ஆசிட்லாம் சொல்லி அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் சுத்தம் பண்ணணும்.
0: அதுக்குள்ளது வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர். சரிங்க சார். இப்போ வந்து சில நேரத்தில் குடிநீர் பைப்பு திறந்து நம்ம அந்த தண்ணி பருகிறப்ப ஒரு வாசனை ஒன்று வருது, ஒரு பவுடர் மாதிரி ஒரு வாசனை. அது என்ன?
1: அது நாங்கள் மேல்நிலை தொட்டியில் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுவோம்.
0: போடுவீங்க?
1: அது
0: கிருமி நாசினிக்காக.
1: ஆமாம்.
0: கேட்டால் வந்து இந்த குளோரின் பவுடரு அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அதுதான் வாசனை.
0: அதை வந்து நம்ம அந்த பவுடர் வச்சு வீடுகளையும் வந்து தண்ணி தண்ணிய சரி பண்ணி இது
1: பண்ணி கிடைக்குது, அதை வாங்கி செய்ய வேண்டிய
0: அதை வாங்கி நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். சரிங்க சார். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய பணி அனுபவம், அதாவது இந்த குடிநீர் தொட்டி பராமரிப்பு பணிக்கு நான் கரெக்டாக போயிடுவேன், நீ நிறைய உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி.

பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். நேர்களை இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையில் டேங்க் ஆபரேட்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற காரைக்கால் நெடுங்காடு ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சி.

இன்று மாலை 4 மணிக்கு ஊரமுறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேரடியாக விழாவரும். இன்றிரவு 7:30 மணிக்கு இன்றைய கிசான் பாணி நிகழ்ச்சியில் வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் வலங்கைமான் சித்தன் வாளர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்களை காரைக்கால் பண்பலை

3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இன்று மாலை 6:20 இன்சலம் தி நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, விண்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம், உட்பிரையர், காக்காச்சி, பேராவூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடைப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3ஆம் தேதியன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 2ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 3ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு.

நான்காம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் புழுதி காற்று வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது.

அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு சில இடங்களில் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, திருவிழாவில் இராட்டினம் சுற்றிய அனுபவம். திருவிழாவில் இராட்டினம் சுற்றிய அனுபவம், உங்கள் அனுபவத்தை காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க. இராட்டினம் சுற்றணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருந்தால் கூட அது சுற்றி வரும்பொழுது ஒரு மயக்கம் இருக்கும், அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஜெயின்ட் வீலாக பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்க ஒரு விதமான பதட்டம் ஏற்படும், கீழே இறங்கணும்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இராட்டினம் ஏற ஆசையாக இருந்தால் கூட பயப்படுவாங்க, வேணான்னு யோசிச்சுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சில பேர் வந்து கண்டிப்பாக நான் இராட்டினம் சுற்றுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லி அதில் ஏறுவாங்க. மேலேருந்து கீழே பார்க்கும் போது அது ஒரு மாதிரி த்ரில்லான அனுபவமாக இருக்கும். கீழே வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருளை போட்டுட்டு மேலேருந்து கீழே சுற்றி வரும்பொழுது அதை எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க. அந்த அனுபவங்களை உங்களுடைய காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது எல்எஸ்சி.

இன்றைய அலசி நிகழ்ச்சிக்காக நம்ம கரைகள் பண்பலை 103 ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்க கேள்வி, திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவம். அந்த அனுபவத்தை நம்ம பண்பலையின் முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா, வள்ளூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, அனுபவம் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிழாவில் ராட்டினம் சுற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயாவாடி அசோக்ராஜ். ஒரு சில முறை வந்து நான் சுற்றியிருக்கேன் அப்படின்னு அகரக்கொந்தகை சபரி செந்தில்வேல் சொல்லியிருக்காங்க. சின்ன ராட்டினம் சுற்றிய அனுபவம் உண்டு, பெரிய ராட்டினம் சுற்றியது இல்லை, பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோமல் சரவணன்.

0: மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், ஒரே ஒரு முறை ராட்னத்தில் சுற்றியிருக்கேன். சின்ன வயசில் மயக்கம் வந்துட்டது, அதனாலே ராட்னத்தை பார்த்தாலே ஒரு பயம் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, நான் வருடா வருடம் கடலூர் தைப்பூசத்துக்கு போவேன், ராட்டினம் குடும்பத்தோடு சுற்றுவேன், ராட்டினம் சுற்றும்போது காற்றில் பறப்பது போல இருக்கும், கண்ணை மூடிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நிகழ்ச்சியை வழங்குவர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவத்தை நம்ம கரைப்பண்பலையின் முகநூல் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். நாகூர் முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு தடவை திருவிழாவில் ராட்டினம் சுற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் வந்து பங்குனி மாதம் கிண்ணி திருவிழா நடைபெறும். அப்பொழுது எங்கள் ஊரில் ராட்டினம் போடுவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் 3 ரூபாய் கொடுத்து குதிரை ராட்டினம் விளையாடிய அனுபவம் இருக்கிறது. அதுலேருந்து கீழே விழுந்த அனுபவமும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு காலம், திரும்ப அது வராது. அதை போல் இப்போ அந்த ராட்டினம் எல்லாம் இப்போ இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் ஊர் திருவிழாவில் ராட்டினம் சுற்றியும் அனுபவம் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை ஜோதி, எங்கள் ஊர் தீமிதி திருவிழாவில் சின்ன ராட்டினம் சுற்றியிருக்கேன், ரொம்ப பயமாக இருந்தது, உலகமே சுற்றுற மாதிரி இருந்தது, அது ஒரு புது அனுபவம். போன வருஷம் சென்னை போனபோது மெரினா பீச்சில் என்னுடைய மகளுக்காக ராட்டினம் சுற்றினேன். என்னோட பொண்ணு பயப்பில்லை, நான் தான் கண்ணை மூடிட்டு வேகமாக கத்தி என்னை கீழே இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, திருவிழாவில் ராட்டினம் சுற்றுவது பயத்தை விட உற்சாகத்தை அதிகமாக கொடுத்தது. மேலேந்து ஊரையே பார்த்த அந்த ஒரு சில நிமிடங்கள் மனதில் அழகான நினைவாக பதிந்துவிட்டது. கீழே இறங்கின பிறகும் அந்த பரவசம் நீண்ட நேரம் மனசில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவத்தை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். இடங்களில் நெடுஞ்செழியில் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் நான் ராட்டினம் சுற்றும்போது ஒரு வித சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் காரைக்கால் அம்மையார் கோவில் அருகில் தபால் நிலையம் எதிரில் ராட்டினம் சுற்றி வந்தது வந்து இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத நினைவுகள். ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி திருவிழாவில் நான் அதை நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்காங்க, சென்னை போயிருந்தபோது கோல்டன் பீச்சில் பெரிய ராட்டினத்தில் சுற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிழாவில் நான் எப்போதுமே ராட்டினம் சுற்றியதில்லை, அது சுழலும் வேகம் மற்றும் சுழலும் போது அது சென்று வரும் உயரம், இதை பார்த்தாலே எனக்கு கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம் வரும். நான் மட்டுமல்ல எங்கள் வீட்டில் யாரையும் அதில் சுற்ற அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல். நான் மட்டும் இல்லை, யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல். செங்குதிபுரம் சாந்தி இளங்கோவன், நான் சின்ன வயசாக இருக்கும்போது சுற்றியதாக ஞாபகம், இப்போதெல்லாம் பார்ப்பதற்கே பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ள, சின்ன வயசில் அதில் சுற்றின ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயம் கலந்த மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தரங்கை பாஸ்கர். அப்புறம் அப்போல்லாம் திருவிழா அப்படின்னாலே முதல்ல மனசுக்கு வர்றது வந்து ராட்டினம் தான். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும், ஒரு பாக்ஸ்குள்ளே ரெண்டு பேர் உட்காந்து போயிருக்கோம், அப்புறம் பொம்மையில் உட்காந்து சுற்றிருக்கோம். இதெல்லாம் ஒரு கணாக்காலங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், அவரிக்காடு வித்யா வீரமணி. திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவம் இன்று வரை இல்லை, தூரமாக நின்று வேடிக்கை பார்த்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சின்ன வயசுலேருந்து திருவிழாவில் ராட்டினம் சுற்றின அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கண்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவம், இதுதான் நம்ம இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கேட்டிருக்க ஒரு கேள்வி. அவங்களுடைய அனுபவத்தை நேயர்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன், சின்ன வயசில் ராட்டினம் சுற்றிய அனுபவம் உண்டு, துண்டை கீழே போட்டு நம்ம ராட்டினம் மேலே இருந்து கீழே வரும்போது எடுப்போம், மேலே போயிட்டு கீழே வரும்போது வயிற்றை பிறட்டும், வாமிட் வர மாதிரி இருக்கும், அதனால நான் ராட்டினம் சுற்ற அதிகமாக விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நான் சின்ன வயசாக இருக்கும்பொழுது வாங்கணி திருவிழாவில் இந்த ராட்டினம் வரும், அப்போ மரப்பலகையில் இருக்கும், செம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒழுகை மங்கலம் திருவிழா, கோவில் திருவிழா, அங்கேயும் போய் சுற்றுவோம். ராட்டினம் சின்ன வயசுலேருந்து சுற்றிய அனுபவம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் ராட்டினம் சுற்றி இருக்கிறத பார்த்துருக்கேன், ஆனால் நான் ராட்டினத்தில் அமர்ந்து சுற்றியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. திருபுவனம் அலமேல் மங்கை சத்யபாமா, நாங்கள் எங்கே போனாலும் ராட்டினம் கண்ணுக்கு தெரிஞ்சால் என் தங்கை அலமேல் மங்கை ஏறணும் அப்படின்னு அடம்பிடிப்பாள். முதன் முதல்ல திருச்சி முக்கொம்பில் ராட்டினம் ஏறி மகிழ்ந்தோம். எனக்கு ராட்டினம்னா ரொம்ப பயம், இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஏறியிருக்கேன், பயந்துட்டு ஏறாமல்லாம் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவூட்டிய பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், நான் சின்ன வயசில் பொருட்காட்சிக்கு செல்லும்போது ராட்டினம் சுற்றி இருக்கிறேன், ராட்டினம் உயரம் சென்று கீழே வரும்போது பயம் கலந்த மகிழ்ச்சி வருமே, அந்த அனுபவமே தனிதாங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்புத்தெரு சிவசுப்பிரமணியன், திருவிழா அப்படின்னாலே எங்கள் ஊரில் கடை ஞாயிறு கார்த்திகை மாதம் எல்லா ஆலய சுவாமிகள் வீதி உலா வரும், அப்போ வந்து ஏராளமான ரோட்டு கடைகள் ராட்சத ராட்டினம் இதெல்லாம் வரும், அந்த ராட்சதன் ராட்டினத்தில் சுற்றிய அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாஹாமி.

ராஜா எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு ஒரே இதில் முடிச்சிட்டாங்க. அன்பான மாலை வணக்கத்தோடு புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, டைட்டிலில் அந்த படம் போட்டிருக்கீங்க ஜெயிண்ட் வீல் ராட்டினம், அதே மாதிரி சிதம்பரத்தில் நடராஜர் தேர் திருவிழாவுக்கு வந்திருந்தது, சும்மா போய் நின்னத்துக்கு வெயிட் பத்தலைன்னு ஏற்றிக்கிட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேலே போகிறப்போ லேசாக இருக்கும், கீழே இறங்குறப்போ வெயிட்டாக இருக்கும், பயந்து போய் மயக்கம் வந்து ஏன் கேட்குறீங்க, இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தது, நன்றி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும், 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவத்தை நம்ம கேட்டிருந்தோம். நேயர்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அனுபவித்து அந்த நினைவுகளை வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்தி ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க, நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. தேத்தாக்குடி தெற்கு கலையரசன், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்தது, ஆனால் எப்போதுமே அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து, நிறைய இருக்குது, இப்போ கூட எங்கே பார்த்தாலும் நாங்கள் அதில் ஏறி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன், சின்ன வயசில் சின்ன சின்ன ராட்டினம், குதிரை பொம்மை, பெட்டி போல் இருக்கும் ராட்டினங்கள், அந்த ராட்டினங்கள்லாம் நிறைய சுற்றியிருக்கேன். இப்போது இருக்கிற மாதிரி பெரிய ராட்சஸ ராட்டினங்கள் அப்போது இல்லை. இப்போ இதில் ஏறினால் அந்த உச்சிக்கு போனதும் கீழே பார்த்தா குலை நடுங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், அட ஏங்க அந்த கதையை கேட்குறீங்க? முத முதல்ல ராட்டினத்தில் ஏறி உட்காந்து 2 ரவுண்டு வந்த உடனே பயத்தில் என்னமோ ஆயிடுச்சு, வயிற்றில் புளி கரைக்கிற மாதிரி இருந்தது. ஐயோ அம்மா நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டேன். அவ்வளவு தாங்க, அன்னையிலேருந்து ராட்டினத்தை பார்த்தாலே 10 மைல் தூரம் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார், என்ன ஊருன்னு போடலை, சின்ன வயசில் திருவிழாவில் ராட்டினம் சுற்றின அனுபவம் இல்லை, எதிர்காலத்தில் சுற்றுவேனா தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலை 100.3 இணைந்த நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும். லைக், ஷேர், கமெண்ட்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
4: நாளை காலை 6:40 இன்சல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: பூமெக்ஸ்

0: சுகமானதன் நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: 3:50 இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம பதிவிட்டிருந்த கேள்வி, திருவிழாவில் ராட்டினம் சுற்றிய அனுபவத்தை எங்களுடைய பண்பலையோடு பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பஞ்சவதிக்குளம் கோவில் இளவரசன் சொல்லியிருக்காங்க, திருவிழாவில் ராட்டினம் சின்ன வயசில் 2 முறை சுற்றியிருக்கேன். இப்போதெல்லாம் அதை பார்த்தாலே ஒரு மாதிரி மயக்கம் வர்றது போல் இருக்குது. அதனால் அதிகம் விரும்ப மாட்டேன், அந்த பகுதிக்கும் செல்ல மாட்டேன். ஞாபகப்படுத்தி உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க யார், பேர் ஊர் தெரியல, பிரபீலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் போடல, சின்ன வயசில் ஊர் போடலை, சின்ன வயசில் ராட்டினம் சுற்ற ஆசையாக இருந்தாலும் பயமாக இருக்கும். 5 வருஷத்துக்கு முந்தி திருவாரூர் தேர் திருவிழாவில் என்னோடய ஹஸ்பண்ட் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பயம் இல்லாமல் சுற்றினேன், செம த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன், சின்ன வயசில் ராட்டினம் சுற்றிய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராட்டினத்தை பார்த்தாலே எனக்கு பயம், இது வரைக்கும் நான் அதில் போனதே கிடையாது. எல்லாரும் அதில் வந்து சுற்றும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அதில் உட்காந்து சுற்றணும்னு நினச்சா பயம் வந்துடும், அதனால் நான் அந்த பக்கமே போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர்,

நேர்லை இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேயர்களோடு நேரலையாக இன்று மாலை 4 மணிக்கு தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேரலையாக இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கு அடுத்து 4 மணிக்கு

திருவிழாவில் நாட்டினம் சுற்றிய அனுபவம். மேமாத்தூர் அமலா சேகர் சொல்லிருக்காங்க, சிறு வயதில் நான் ராட்டினம் சுற்றினதே இல்லை. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவில் தம்பி பிள்ளைங்க என்ன ரொம்ப கட்டாயம் வலுக்கட்டாயமாக ராட்டினத்தில் ஏற்றிட்டாங்க. ஏறும்போது இருந்ததை விட இறங்கும்போது ரொம்ப பயம், பெரிய ராட்டினம் இறங்கினோடனே தலைவலி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் திருவிழாவுக்கு செல்லும்போது ராட்டினம் சுற்றியிருக்கேன். இப்போது திருவிழாவில் ராட்டினம் மிக அரிதாகவே காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு அவங்க ஊர் குறிப்பிடலை. நக்கம்பாடி சுதா, சின்ன வயசில் ராட்டினம் சுற்றி அனுபவம் உண்டு, அப்பொழுது எனக்கு பயமாக இருந்தது, ராட்டினக்காரிடம் சொல்லி இறக்கிவிட சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்குவான் நாட்டோதுரை, சின்ன வயசில் திருவிழா என்றாலே முதலில் கண்ணுக்கு தெரிவித்து ராட்டினம் தான், அந்த அனுபவம் இல்லாமல் திருவிழா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜானகாஜானஜமுதன், திருவிழாவில் ராட்டினம் சுற்றி அனுபவம் இல்லை ஆனால் வேடிக்கை பார்த்த அனுபவம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொற்காத்தூர் ஞானமுருகன் சொல்லியிருக்காங்க, ராட்டினத்தில் சுற்றி மயக்கம் வந்து இருக்குது, அந்த அனுபவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூறடி ராட்டினம் திருவிழாவில் சுற்றி அனுபவம் இருக்கிறதுன்னு ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. நான் முகமது ஜலீல், சின்ன வயசில் நாகூர் கந்தூரி விழாவின் போது நாகூர் கடற்கரையில் ராட்டினம் சுற்றும் போதெல்லாம் தலைகீழாக உள்ளது போல் உணர்வு ஏற்பட்டிருக்கிறது, மயக்கம் வந்தது, அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ராட்டினம் சுற்றும் பக்கமே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை விழாலன், கோல்டன் பீச்சில் ஃபேமிலியோடு பெரிய ராட்டினம் சுற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பு பிரபாகரன், எனக்கு ராட்டினத்தை பார்த்தாலே தலை சுற்றில் வந்துடும், ஒரு முறை கும்பகோணம் போயிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றிடுவாங்கன்னு சொன்னாங்க, அதில் ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் தான் சுற்றினேன், அது ரொம்ப தலசத்தில் வந்துடுச்சு, கீழே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரவிக்குமரன், கோட்டகம் தெற்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நானும் என்னும் நாட்டினம் பக்கத்துலேயே நிற்போம், நாட்டின்

0: சுற்றுவருக்கு சின்ன வயசில் காசு இருக்காது. ராட்டினம் சுற்றுபவர் ஆள் இல்லாமல் இரண்டு நபர்கள் ஒரு நபர்கள் தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் ஏறி உட்கார்ந்து கொள்வோம் இலவசமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் சின்ன வயசில் எங்கள் உள்ளூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ராட்டினம் சுற்றியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பல முறை சுற்றியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி வரியங்காவல் சங்கர் வந்து சுற்றியிருக்கேன் கொஞ்சம் பயமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 56 நேயர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக ரசித்து மனசின் ஆழத்துலேருந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஒப்பரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிவாய்ப்பும்.
0: சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 56 நேயர்கள் வந்து தங்களுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக ரசித்து மனசின் ஆழத்துலேருந்து அழகாக சொல்லியிருக்காங்க. பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்தது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய எல்எஸ்சி நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஒப்பரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அறிய வாய்ப்பும். உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். உங்கள் ஊரோடு நமது பண்பலையின் உறவு, ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேயர்களோடு நேரலையாக நிகழ்ச்சிக்காக பண்பலையோடு இணைகிறார் அறிவிப்பாளர் கே பரந்தாமன் அவர்கள். வணக்கம் பரந்தாமன் சார்.
1: வணக்கம் சீதலதேவி மேடம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர்களை உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஊரும் உறவும் நிகழ்ச்சி இன்று தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்தில் இருந்து நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. நாம கொங்கராயன் மண்டபத்துக்கு எப்படி வரணும்னா, தரங்கம்பாடி வட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் பந்தல் கடைவீதியிலிருந்து பாலத்தை தாண்டி நம்ம வந்தோம்னா, அந்த பாலத்திலிருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் கொங்கராயன் மண்டபம் வந்துடலாம். இங்கிருந்து தான் திருக்கடையூர் சுமார் 10 கிலோமீட்டர், தெல்லையாடி 5 கிலோமீட்டர், திருவடைக்கழி 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்கிருந்து செம்பனார் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இருக்கக்கூடிய இடம் கொங்கராயன் மண்டபத்துல அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் கோவில். விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி தான் நாம நேயர்களை சந்திக்க இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக ஆவலாக நம்முடைய நேயர்கள் இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசுவதற்காக இங்க காத்து கொண்டிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ஐயா உங்க பேருங்க? ஐயா
2: என் பேர் சம்பந்தங்க.
1: ஐயா என்ன,
2: நான் ஆயிட்டேன். இப்போ நீங்க கூப்பிட்ட அந்த ஊரும் உறவு நிகழ்ச்சி வந்திருக்கேன். அந்த நிகழ்ச்சி என்னன்னா, ஊரும் உறவும் அப்படிங்கிறது என்னன்னா, ஊர்னா செழிப்பா நல்லா தெளிவா இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மக்கள் நல்ல அறிவோட படிச்சவங்க, நிறைய பண்பாளர்கள், அறிஞர்கள், மூத்த தலைவர்கள், இப்படி சிறந்தவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு பேர் தான் ஊர். அந்த நிலப்பரப்புக்கு ஊர். அடுத்து உறவு. உறவு அப்படின்னு அண்ணன் தம்பி மச்சா வாங்கிறது ஒரு உறவு. இந்த உறவு சொன்னா யாதும் ஊரே யாவரும் கிளிதான். அந்த அந்த ரெண்டு அடிப்படையில தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உறவு என்பது ஊரும் உறவும். முதல்ல ஊரை பத்தி சொல்ற, ஊர் தெளிவா இருக்குது, அங்க உள்ள மக்கள், அங்க இருக்க சூழ்நிலை அதெல்லாம் சிறப்பா இருந்தா அதுக்கு பேர் ஊர்.
1: சரி ஐயா, நம்ம ஊருக்கு கொங்கராயன் மண்டபம் இந்த பெயர் வர காரணம் என்ன?
2: வெள்ளையர் காலத்துல வெள்ளையர் வந்து ஆட்சி பண்ணும் பொழுது கொங்கராயன் என்ற ஒரு சிறுநிலை, அதாவது ஜமீன்தார் வாழ்ந்தார். அவர் வந்து இந்த வெள்ளக்காரனே கப்பம் கட்டணும், அப்படி கப்பம் கட்டாவிட்டி அவனை கட்டி போட்டு அடிக்கிறது அப்படின்னு வெள்ளக்காரன் வச்சிருந்தான். அந்த நில அவன் போன பிறகு ஞாபகார்த்தமா இந்த ஊருக்கு கொங்கராயன் மண்டபம் உண்டு. இது வந்து தனி ஊர் இல்ல, நெடுவாச கிராமத்து சேர்ந்தது. அதனால வந்து கொங்கராயன் மண்டபம் அப்படின்னு வந்துட்டு அதான் காரணத்துக்கு. வேற ஒண்ணு
1: ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
2: இப்போ? நான் ரிட்டர்ன் பண்ண ஓய்வு எடுத்தேன். மக்களுக்கு ஒளி கொடுக்கறது, வெளிச்சம் தரணும். நம்ம இருக்கும்போது ஏதோ நல்ல கிடையாது, அந்த இறைவனோட அமைப்பு தான் அது. மற்ற பணியில் அப்படி கிடையாது.
1: மின்சார வாரியம்னாலே

0: மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறை.
1: ஒரு தனி மனிதனுக்கு மின்சாரம் இல்லாம வந்துடலாம், ஒரு நாள் கூட இருக்க முடியாது. பேனல்ல மிக்சி ஓடல, கிரைண்டர் ஓடல, இப்படி குடும்பத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு.
0: ஐயா எங்க பணியாற்றுனீங்க?
1: இங்க எல்லா கிட்ட எல்லா மாவட்டத்தையும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆரணி, அதுக்கு பிறகு வந்து சீர்காழி, அப்புறம் வேளாங்கண்ணி, அப்புறம் குத்தாலம், இப்படி எல்லா மாவட்டம் எல்லா ஏரியாலையும் இருந்திருக்கேன். கடைசியா இருந்தது சங்கரமங்கல். சங்கரமங்கல் தான் எனக்கு சொந்த ஊர் இது, அதனால ரிட்டைன் பண்ணாமல் அது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். வேற ஒண்ணு கிடையாது.
0: எந்த ஆண்டு பணிக்கு சென்றீங்க?
1: 1983 மார்ச் 23.
0: ஆரணி வேற மாவட்டம் இல்ல? இப்படி
1: ஆரணி மாவட்டம் வேற தான், தமிழ்நாடு தானே, ஹோல் இண்டியா ஹோல் தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அது.
0: இல்ல நீங்க வந்து வேலை வாய்ப்பு கேட்டு அலுவலகத்துல பதிவு பண்ணிருப்பீங்க. எங்க உங்களுக்கு எடுத்த உடனே பிற மாவட்டங்கள்ல தான் உங்களுக்கு பரிந்துரை?
1: ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் திருவண்ணாமலை, ஆரணி மாவட்டம் தான்.
0: எவ்வளவு காலம் இருந்தீங்க?
1: அங்க ஒரு 5 வருஷம் இருந்தேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி கடைசி கட்டமா இங்க தங்கலாம்.
0: முதல் அனுபவமே வந்து ஆரணிக்கு தான் போட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து இவ்வளவு தூரத்துல வந்து நீங்க போயிட்டு ஒரு வேலை செய்யறது, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது ஆரணியில?
1: ஆரணிக்கு எது அருமையான ஊர் தான் அது, பட்டுக்கு பேர் பெற்றது ஆரணி கொட்டு. நீங்க கேள்விப்படுவேன், அந்த ஊர்ல இருந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியா தான் இருந்து. அங்க உள்ள மக்கள் வந்து விவசாயம் தான் அதிகமா, ஆனா பட்டு தொழில் தான் அதிகமா இருக்கும். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டு தான் இருக்கும். 100 வீடு வீடிங் போனா 100 வீட்டு இருக்கும். சிலருக்கு 4 மில்லு 5 மில்லு இருக்கும். அதுல உங்களுக்கு வருமானம் உள்ளது. ஆனா நெல் கொஞ்சம் கம்மி தான். கிணறு இருக்கும், ஒரு கிணறு கிட்டத்தட்ட ஒரு 100 குழி இருக்கும், அதாவது 30 செண்ட்.
0: அங்க இருந்து எப்ப டிரான்ஸ்பர் ஆனீங்க?
1: நான் 2001 அங்க வந்து 83 அங்க இருந்துட்டு 2000 வந்துட்டேன், சீர்காழிக்கு வந்துட்டேன்.
0: சரிங்க. எப்படி அங்கிருந்து வந்த பிறகு ஒரு மனநிலை எப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப நாள் ஒரு பணியாற்றிய ஒரு இடம், இங்க வரும்பொழுது எப்படி இருந்தது?
2: பையனுக்கு ஒரு கே சார் வாடகை பார்த்தா பெரிய லெவல்ல வச்சிருக்கான். அவன் பெரிய லெவல் ஆவ வந்து நம்மள கொஞ்சம் கீழே இறக்குறான். இறக்கணும்னு பரவாயில்ல, சந்தோஷமா நீ இருப்பா. நான் எங்க வீட்லயும் அது இந்த யாத்திரை பண்ணி இப்படி காலத்தை ஓட்டிட்டு
0: இருக்கோம்.
2: நாங்க ஒரு 30 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். 30 வருஷமா வண்டியில வச்சு ஐஸ்கிரீம் தான் ஏறம் பண்ணிருக்கேன். ஐஸ்கிரீம் கிடையாது, நான் ஒரு சேவையா செய்யறது. ஒரு தண்ணி கொடுக்கறது, தண்ணி வாட்டர் கொடுக்கறது, வர்றவங்களுக்கு நல்லா அரணுப்பா கொடுக்கறது, நல்லா கம்பெனி ஐஸ்டா கொடுக்கறது, நல்லா பேசுறது, நல்லா இது பண்றது, அவங்களோட ஒரு உறவினரா ஆக்கிடுறேன். அப்படியே உடனே உறவினர் நண்பன் மாதிரி ஆக்கிடுறேன். அப்படி ஆக்கி இதுல வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பையன் வந்து 4-5 வருஷம் சம்பாதிக்கிறான், நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கான். சரி நீ இருந்துக்கப்பா, நீ என்ன பத்தப்பா இல்ல, நீ நல்லா ஒரு மாதிரி சரி, இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை பார்த்துட்டு அவன் எடுத்துருவான். நானும் எங்க வீட்லயும் கீழே வச்சு நாங்க ஓட்டிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துகிட்டு இருக்கோம். நல்லா மகிழ்ச்சியா அருமையா இருந்துகிட்டு இருக்கோம்.
0: இந்த கோடை காலங்கள்ல அதிகமான ஐஸ் விற்பனை ஆகும். மற்றபடி இந்த மழை காலங்கள் அப்படிங்கும்போது அது கம்மியாக தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி காலங்கள்ல என்ன செய்யறீங்க?
2: அதே மாதிரி காலங்கள் ஃப்ரீயா தாங்க போனோம், அவ்வளவுதான் இது இருக்காது. நாங்க ஃப்ரீயா தாங்க இது வச்சு நாங்க ஓட்டிக்கிறோம் சம்பாத்திக்கிறோம்ல, அந்த காசை வச்சு அப்படி ஓட்டிக்கிட்டு ரெண்டு ஊருக்கு ஏறி போயிட்டு அப்படி ஜாலியா நாங்க 2 பேரும் வயசுல இன்பம் காணுது, எங்களுக்கு ஆணும் காணுதுன்ட்டு நாங்க ராகமா பாடிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா. நாங்க வயசான காலத்துல ஜம்முன்னு இருப்போம். என் பையன் வருவான், ஓப்பா என்னமே காலம் உங்களுக்கு, எனக்கு புதுமை காலம், நாங்க புதுமையில நாங்க விளையாடுறோம், நீங்க புதுமையில விளையாடு அப்படி ஜாலியா இருந்துட்டு சண்டை என்ன வம்பு இல்லாம அவங்க பார்த்து அவங்க இது பண்ணிக்கிட்டு நாங்க எங்க இது பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியா ஓட்டிட்டு 4 பேரை நாங்க தேடி வச்சிருக்கோம். நல்ல நட்பு உறவு சொந்தம் பந்தம் அப்படி தேடி வச்சிருக்கோம். அப்படி தேடி வச்சுட்டு காலத்தை நாங்க ஓட்டிருக்கோம்.
0: ரொம்ப யதார்த்தமான பேச்சு. பாட்டெல்லாம் பாடுவீங்களா?
2: பாட்டெல்லாம் பாடுவாங்க.
0: இப்ப பாடுவீங்களா? இந்த பாட்டை ஒரு லைன் பாடுங்க.
2: ஒரு பசங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்குது, அந்த பசங்க வந்து ஐஸ்கிரீம் நானும் சொல்லுவேன், என்னோட பேச்சு நீ நல்லா கொண்டையில பூ வச்சிருக்க, நீ ஐஸ்கிரீம் தாத்தா வாங்கி தார, நீ சாப்பிட்டு பாரு தங்கமே, என் தங்கம் நீ தங்கவால ஏறினாலும் ஓமை விசி குறையல, என் தங்கம் என் தங்கம் என் தங்க தாத்தா கொடுக்க சாப்பிட தாத்தா தான் இன்னொன்று தரேன் அப்படி சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்க சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க வந்தவங்க ஐஸ்கிரீம்.

0: அப்படித்தான் போனா சாமி அப்பதான் உங்களுக்கு நல்லது தெரிவிக்கும். அவங்க சந்தோஷமா இருக்க ரொம்ப ரொம்ப உரையாடுவாங்க. கிட்ட வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா போயிடும்.
1: இல்ல இப்ப பேசினாலே வந்து சிறுவர்கள் ரொம்ப ஆர்வமா வந்து ஐட்டு வாங்க வருவாங்க.
0: ஐட்டு வாங்க வருவாங்க. கிட்ட வந்து யாரையும் விடையாடுவாங்க. இங்க இருந்து விடையாடுவாங்க. அதனால கணக்கு எல்லாம் பார்க்க மாட்டேன். கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து ஒரு இது பண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டேன். வேற எல்லாம் சாப்பிடுங்க. நல்லா இது பண்ணுவேன். நல்லா பேசுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரத்துல என்ன வருதோ பாட்டு பாடுவேன். ஒரு பச்சை குழந்தை வருதுனா சின்ன குழந்தை தலை நடிக்காதீங்க. தலை நடிக்க கூடாது. தாத்தா எனக்கு கோவம் வந்துடும். கோயிலுக்கு வந்திருக்கீங்களா
1: என்ன விலை வித்தது? இப்ப என்ன
0: ரொம்ப விலை கம்மி தாங்க. 3-2 ரூபா அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். சும்மா சைக்கிள் தான் யாரும் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வேன் வச்சிருக்கேன். அதை பேர் நிக்கிறது பாருங்க வேனு. அந்த வேன் வச்சிருக்கேன். வேன்ல தான் யாரும் பண்ணிட்டு இருக்கேன். வேன்ல வந்து வெளில யாரும் போறது வருது. அப்படி என்னோட வாழ்க்கை கஷ்டங்கள் வந்து அப்படி ஜாலியான வாழ்க்கையா பேசுவேன். ஒரு யதார்த்தமா ஒரு எம்ஜிஆர் மாரி விஜயகாந்த் மாரி
1: நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. வணக்கம் ஐயா.
0: கோயில் அச்சர்
1: கோயில் அச்சகரா இருக்கீங்களா? சரிங்க. இப்ப கும்பாபிஷேகம் சமீபத்துலதான் நடந்திருக்கும் போல இருக்கு.
2: எப்ப இங்க இருக்கு அப்படிங்களா?
1: ஆமா, மாரியம்மன் மாரியம்மன் கோயில்ல இருக்கீங்க. எப்பப்பெல்லாம் வந்து நடைபெற பண்ணியாரம் சொல்லுங்க. கோவில்ல
2: கோவில்ல வந்து சாயந்தரம் காலையில 6 மணிக்கு 6 மணிக்கு இருப்போம்.
1: சரிங்க. மதியம்
2: மதியம் மதியம் 4 மணிக்கு.
1: சரிங்க. இல்ல மதியம் ஒரு உச்சிக்காலம் முடியும்.
2: உச்சிக்காலம் கிடையாது. மதியமுடிக்கு.
1: சரிங்க. என்ன எவ்வளவு காலமா இருக்கீங்க?
2: சும்மா ஒரு பச்சை காலத்துல. ஆமா.
1: சரிங்க. பிள்ளைங்கலாம் என்ன செய்றீங்க? எங்க படிச்சீங்க?
2: நான் ஒரு வாழ்க்கை தோற்று நிற்கிறேன்.
1: சரிங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் இருந்ததற்கு ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. நான் பழைய நேயர் ஆணைமட்டம் மாரியப்பன் பேசுறேன். நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு ரேடியோ தர தகவல் இல்லை சார். ரேடியோ தர நம்ம வயலில் இருக்கும்போது சொன்னேன். அதனால செய்தி கேள்விப்பட்டு உடனே டான் அந்த கரெக்டாக 3:30
1: வந்துட்டேன்.
3: உங்களை பார்த்தா என்ன நீங்க பிறந்தவங்க சார் நிக்கிறீங்க. நான் எடுக்காரு சார் வருவாரு மொத்தம் நீங்க இருக்கிறீங்க. இருந்தாலும் நல்லது சார். நீங்க வந்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சார். விவசாயம் சார் பார்த்துட்டு இருக்கோம். சேர்க்கல்
1: எப்படி சார், எப்படி இரவு நேரம்லாம் போகும்பொழுது பாதுகாப்பா வயல்வெளிலாம் எப்படி செய்யறீங்க?
3: வயல்வெளிலாம் சார் முன்னாடி வயல்ல போர் போறதுக்கு நைட்ல போவோம். அந்த தாம்பு புள்ளிலாம் கிடக்கும். இப்ப ஆட்டோ போட்டு தர சார் எந்த வயல்ல மடம் மாறணுமோ மடம் மாறி வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் போகும். நைட்டு 12 to 8 தான் சார் ஓடிச்சு சிட்டு. அதனால 12 மணிக்கெல்லாம் போகணும். யாரு எப்படி சார் போக முடியும்? அதனால ஆட்டோ எல்லா வயலையும் ஆட்டோ போட்டுருப்பாங்க. ஆட்டோ போட்டுட்டு நாங்க வந்துடும். எந்தெந்த மடையை மாறி வச்சுட்டு நைட்லாம் போறதுக்கு வேலை இருக்காது சார்.
1: இல்ல டார்ச் லைட் அந்த மாதிரி
3: கொண்டு போவோம். எடுத்துட்டு போய் குச்சியை டார்ச் லைட் எடுத்துதான் நைட்ல போவோம். ஏன்னா வழியில விசர்ஜனத்துக்கெல்லாம் படுத்திருக்கோம். அது பகல்ல தான் நம்ம வேலை. அது நைட்டு அது காவலாம். அதுதான் சார் வெளிப்படுத்தி நம்ம எதார்த்தமா வேலை பார்த்து இருட்டுல போக முடியல. நம்ம உயிருக்கு நம்ம சேஃப்டியா இருக்கணும்ல. அதனால நாங்க நைட்ல டார்ச்சு இதெல்லாம் போவோம். ஆனா பெரும்பாலும் போறதுல இருந்தாலும் வேலை செய்யலாம் வேலை செய்யலாம் பார்ப்போம். ரோட்ல அடிச்சு பார்த்தா தெரியும். இடையில பாத்துட்டு வருவோம். அது சேஃப்டி நமக்கு.
1: உங்களுக்கு துணையா யாரு வருவா?
3: ஒண்ணு நம்ம தான் சார். இது சொல்லாம ஆளே கிடைக்க மாட்டாங்க. ஏன் சார் சொன்னேன்? பெரிய லைட்டு தான் சொன்னேன்.
1: இந்த வீட்டுல அப்பா அண்ணன் தம்பிங்க
3: அம்மா அந்த எல்லாம் அவங்க வெவ்வேறு இதுல இருக்காங்க சார். அப்பா எல்லாம் நான் வயசாயிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. தம்பிகள்லாம் அவங்க வேற இதுல விவசாயத்துல ரொம்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க சார். ஏதோ நமக்கு நம்ம விரும்பி செய்யறோம். அதனால நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை வேற ரூட் ஒரு அது வேற வழியே இல்லை. இன்னும் சொல்ல போனா 90% அதான் சார். அதான் அதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தி. அது
1: அந்த பிள்ளைங்களுக்கு வந்து விவசாயத்துல ஒரு ஆர்வம் ஊட்டி இருக்கீங்களா?
3: கண்டிப்பா ஊட்டல சார். நீ எப்பா இந்த கஷ்டம் என்னோட தலைமுறை என்னோட போட்டான். அவன் எம்எஸ்சி படிச்சுட்டு மெடிக்கல் லைன்ல இருக்கான் சார். மெடிக்கல் செய்யற மருந்து செய்யற இடத்துல வேலை செய்யறான். இப்ப என்னோட கஷ்டம் என்னோட போட்டோம். இல்ல ஒரு ஒரு ஆத்ம திருப்தி இருக்க சார். போதுமான இன்கம் இல்லை சார். இதுல 20 வருஷம் செய்யறோம் தவிர அது அதுல விளையாடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் ஈவனா போயிடுது. ஒன்னும் முன்னேற்றங்கிறது இல்ல. ஆத்ம திருப்தி தான். பிறருக்கு உணவு அளித்த நம்ம வந்து பிறருக்கு உணவு பிறருக்கு உதவி பண்றோம் தவிர நம்ம வளர்ச்சி ஆகணும்ல. இப்ப மரம் முட்டை கேட்டீங்கன்னா 2000-3000 போது நெல்லு விலை ஏற்ற போட்டு 50 காசு ஏத்துறாங்க. அதுவும் தாராளமா இருக்கணும்ல. இப்ப இந்த வந்து விலை கண்ணாமலான்னு போயிட்டு சாரு. 2075 ரூபா பொட்டாஷ்.
1: இது இல்லாம வேற என்ன சார் செய்யறீங்க?
3: காய்கறி போட்டுருக்கோம் சார். இப்போ முடிஞ்சுன்னா காய்கறி போட்டிருக்கோம். காய்கறி விட்டு அண்ணா நமக்கு ஒரு அதுல டெய்லி இப்போ 4 மாசம் கிடைக்கும். 4 மாசம் பயிரது டெய்லி முதல் போட்டுட்டே இருக்கணும். 50-60 நெருங்கணும். அப்ப நமக்கு டெய்லிக்கு வர இன்கம் வரும். கையை விட்டு பேங்க்ல இருந்து எடுத்து போட்டு இங்கே ஏதோ வாங்கிங்க ஏதோ பண்ணணும்.
1: சரி, காய்கறிகளை என்னென்ன செய்யறீங்க?
3: காய்கறியில இப்போதைக்கு கத்திரிக்காய் சார் போட்டிருக்கேன். அடுத்த வெந்தியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு விட்டாரு நாலு.

0: கிலோ வருது, கிலோ 40 ரூபான்னு போகுது. ஒரு நாளைக்கு ஆவரேஜ் அதில் ஒரு 1000 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும் டெய்லி. நம்ம செலவு குடும்ப செலவு ஓடிக்கலாம், அது மொத்தம் டோட்டலாக வரும்போது ஒரு அளவுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஒரு மிச்சம் கிடைக்கும். அதுதான் சார் ஓட்டிட்டு இருக்கோம். எப்படி விற்கிறதுக்கு வெளியில கொண்டு போறீங்களா, இல்ல விற்பனையாளர்கள் உங்களை தேடி வராங்க? சில பேர் தான் சார் வருவாங்க. நாங்க இன்னும் கூட அது வெளியெல்லாம் 80 ரூபா விற்கிறாங்க சார். நமக்குன்னு நம்ம வந்து விவசாயம் போறது நம்ம ஏன் அவங்க கிராமத்துல டவுன்ல இருக்காங்க, 1000 சம்பாதிக்கும், 1500 சம்பாதி இங்க குறைக்கால லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அதனால நம்ம வேண்டாம், 40 ரூபா போதும் நமக்கு பிக்ஸ ரேட்டு. அரை கிலோ கட்டினா 20 ரூபா அவங்க கூட போட்டு விடுவான். நம்மகிட்ட வேலை செய்யறாங்க போற மாதிரி லோக்கல் தானே தெரிஞ்சு 10 கிலோ வைக்கிறது பெரிய சிரமம் இல்ல, அதனால லோக்கல்ல உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுத்துரும்.
1: இப்படி எல்லாம் இருந்துகிட்டு நம்ம வானொலி எப்ப எல்லாம் கேக்குறீங்க? இப்போ பொழுதடி இப்ப சார் நீங்க நீங்களே தகவல் சொல்லல, நான் தலையை
0: எடுத்து வச்சு பாடிட்டே பாடி அவெல்லாம் இப்ப வயல்ல இருந்தேன். நீ வந்திருக்கேன்னு சொன்னது கரெக்டா மணியை பாத்துட்டே இருந்தேன். 2-3 நாள் வேலை செஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம பக்கத்துல 3 கிலோமீட்டர்ல வந்துட்டீங்க,

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பண்பலை 100.3 நேயர்களுக்கு கரைக்கால் பியசா தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்தில் இருந்து நேயர்களோடு நேரலையாக ஒளி வந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேயர்களே கொங்கராயன் மண்டபத்திற்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக.
4: அம்நேயர்களே, சங்கரன் பந்தல் அருகில் இருக்கக்கூடிய கொங்கராயன் மண்டபம் கிராமத்தில் இருந்துதான் இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கு. ஐயா வணக்கம். ஐயா.
5: ஐயா வணக்கம். எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பேரு சுகுமாரன், மோகன் லோக்கல் மோகன் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ஒரு அம்பிகா ஸ்டோர்ஸ்னு ஒரு உதவி கடை வச்சுட்டு இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு 5-6 மாதம் ஆகுது வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன்.
4: ஐயா இதே ஒரு ரீசெண்டா?
5: ஆமாம் ஆமாம் ஆமாம், பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். ஆமாம்.
4: என்ன பெரியவங்களா இருக்கீங்க? எவ்வளவு ஆரம்ப காலத்துல நம்ம ஊர் எப்படி இருக்கு?
5: ரொம்ப பெரியவங்களா இல்ல, சின்ன பையன்தான். ஆரம்பத்துல இருந்ததுக்கு இப்ப உள்ளதுக்கு பயங்கர டெவலப் தான். ஆமா, அது இப்ப இந்த ரீசெண்டா இப்ப இந்த திருவடிக்கடி கோயில் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கு, அதனால இங்க போக்குவரத்து எல்லாம் ரொம்ப அதிகப்படியா தான் இருக்கு. இப்ப நல்ல டெவலப் தான். இப்ப
4: ஆரம்ப கல்வியில எங்க படிச்சீங்க?
5: திருவிளையாட்டம். ஆரம்ப கல்வி நெடுவசல்ல படிச்சேன், அதுக்கப்புறம் திருவிளையாட்டம், அதுக்கப்புறம் ஐடிஐ நாகப்பட்டினம். அப்புறம் அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் இருந்தேன் யூபில கான்ட்ராக்ட்ல. அப்புறம் இருந்தேன், அது வந்து இடையில அப்புறம் ஃபாரின் போனேன் ஒரு 10-12 வருஷம். அப்புறம் வந்துட்டு திரும்ப அங்கே இடையில இடைப்பட்ட நாட்கள்லாம் டீ கடை தான், இடையில கொஞ்சம் ஹோட்டல் அப்படி ஓட்டிட்டு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கேன். இடையில அந்த பழைய இரும்பு கடை சைக்கிள்லாம் வச்சேன், கொஞ்சம் உடல் ரீதியாக சரியில்லைங்க. இப்ப தொழில மாத்தி இப்ப மல்லிகை கடையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கேன்.
4: ஐடிஐல என்ன பண்ணீங்க?
5: ஐடிஐ மோல்டிங் படிச்சுட்டு அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்ரண்டிஸ் பார்த்தேன் பிஎஸ்சியில 2 வருஷம். அப்புறம் அப்படியே 2-3 கம்பெனி இங்க புதுக்கோட்டை ஓசூர் அப்படியே பார்த்து அப்புறம் குடும்ப சூழ்நிலையில அப்புறம் ஊருக்கு வந்து
4: தங்கிட்டேன். எப்படி
5: சிறப்பா இருக்கு? ஆமா.
4: பொருட்கள்லாம் எப்படி பாதுகாக்கிறீங்க? இந்த எலிகள் தொந்தரவுலாம் இருக்கும், அப்படி இருக்கும்பொழுது எப்படி பாதுகாக்கிறீங்க?
5: இந்த முடிஞ்ச அளவுக்கு எலி வர வராத அளவுக்கு தான் நம்ம அதை கவர் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டெய்லி கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், அப்படியே வந்ததுன்னா ஏதாவது இதை விரட்டுறதுக்கான வழி ஏற்படுறீங்க.
4: உடல்நிலை பாதுகாப்பு எப்படி ஆரோக்கியமாக உடல்நிலை வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறீங்க?
5: இன்றைக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாம் 6 மணிக்கு திறப்பேன், 9:30 சாத்துவேன். இதுக்கு இடையில ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலை இல்லைங்க, கடையிலே தான் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் சொல்றது தான் வாக்கிங் போனோம் அப்படி இப்படின்னு நமக்கு அது முடியல. டாக்டர்ட்டியா வந்து சொல்றது இடையில கொஞ்சம் காற்று கொஞ்சம் பிரச்சனை, அதை கேட்பாரு வாக்கிங் போறீங்களான்னு. எங்க சார் கடையிலேயே நடக்கிறேன், வேற எங்க நடக்க முடியுது அப்படின்னு.
4: இப்படி சொல்லும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்க?
5: சிரிப்பாரு. அவரும் ரொம்ப லோக்கல் தான், அங்க கலாசனா டாக்டர் தான், தஞ்சாவூர்ல இருக்காரு. சிரிப்பாரு. இதுக்கு மேல டைம் இல்லை நமக்கு. அது முடிச்சுட்டு 9:30 முடிச்சா 10-10 மணி 10 போவேன், படுக்கிறது 11 ஆயிடும். திரும்ப 5 மணிக்கு ஏன்ச்சாலும் 6 மணிக்கு கடையை திறக்க முடியும். இதற்கிடையில நம்ம என்னத்தை பண்ண, ஃபுல் டைம் நம்ம கடையில இருக்கிற நம்ம
4: வானொலி தொடர்ந்து கேட்கக்கூடியவங்களா?
5: கண்டிப்பா 6 மணிக்கு வந்தானே கடையை திறக்கிறப்ப ரேடியோவும் திறந்துடுறது தானே. நம்ம எப்போதும் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம், சாத்திரம் வரைக்கும் ஓடும். ஆமா, எல்லா ப்ரோக்ராம் கேட்டால் எல்லாமே சிறப்பா இருக்கு.
4: ரொம்ப நன்றி ஐயா, உங்களை சந்திச்சு
5: ரொம்ப சந்தோஷம்.
4: நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம்
4: ஐயா. உங்க பேருங்க ஐயா?
6: என் பேர் கோவிந்தராஜன்.
4: என்ன செய்றீங்க ஐயா?
6: விவசாயம்.
4: சரிங்க. விவசாயத்துல என்ன கரும்புங்களா, நெல்லுங்களா, பருத்தியா?
6: நெல்லு தாங்க.
4: இப்ப என்ன செஞ்சிருக்கீங்க?
6: இப்ப ஒண்ணு கொஞ்சம் சாவடி பண்ண முடியாது, ஏன்னா உப்பு தண்ணியா இருக்கு, அது வரப்பு அடிச்சா எல்லாமே செத்து கொடுக்கு, அதனால அங்க சாவடி பண்ண முடியாது.
4: யாரு உங்களுக்கு உதவியா, யாரு யாரெல்லாம் வச்சிருக்கீங்க?
6: நான் வந்து
4: நீங்க மட்டும் தனி நபரா செய்றீங்களா?
6: என் பையனா இருக்கும்.
4: தம்பி வேலை செய்யறாங்களா?
6: வேலை செய்யறாப்பிலா? தம்பி தான் எனக்கு உதவி செய்யறதே என் பையன் தான்.
4: எங்க படிச்சீங்க ஐயா?
6: திருவடிகை ஸ்கூல்ல படிச்சேன், 5வது வரைக்கும். 6வது கூடலூர்ல நாகரத்னம் ஹைஸ்கூல்ல படித்தேன்.
4: சரி, விவசாயம் இல்லாம உங்களுடைய எந்தெந்த நேரங்களுக்கு வந்து நீ பயனுள்ள வகையில நீங்க ஆக்கிக்கிறீங்க, வேற என்னென்ன செய்யறீங்க?
6: இல்ல, ஒரு 15 வருஷம்

0: அங்காடியில் ஹெல்ப் பண்ண ஓடிட்டு இருந்தேன். அங்காடி இங்கே கூடலூர் 4 அங்காடி சொசைட்டி, அந்த திருவிளையாட்டம் அங்காடிக்கு சொசைட்டிக்கு 6 அங்காடி, அந்த 6 அங்காடியில ஹெல்ப் பண்ண போயிட்டு
1: இருந்தேன். உங்க வேலை என்ன ஐயா?
0: எனக்கு ஹெல்பர் இடப்பட்டு எடுத்து கொடுக்கறது.
1: ஓஹோ, கொள்முதல் இது பண்றதா?
0: இடப்பட்டு அங்காடிக்காரங்களுக்கு கார்டுக்காரங்களுக்கு பொருள் கொடுக்கறது.
1: கூட்டம் அதிகமா இருக்குன்னா அந்த மாதிரி தருணங்கள்லாம் என்ன செய்யறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க?
0: சமாளிச்சுதான் மாரியப்பன் இருக்காரு, மாரியப்பனை கூப்பிட்டுப்பேன். ஆனா மாரியப்பன் பேசுனேன், கூப்பிட்டுப்பேன். அவரு நாங்க ரெண்டு பேரும் சமாளிச்சுட்டோம்.
1: இந்த மாசத்துல இப்ப இந்த கடை திறக்கக்கூடிய நாள்ல சுமார் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படியே நார்மலா ஒடி வந்துகிட்டே இருக்கும்.
1: அந்த மாதிரி சில இடங்கள்ல இருக்குல்ல? அதெல்லாம்
0: இல்ல, இருக்கு இருக்கு. நாங்க சாயங்காலம் 6 இருக்கும், 9 வரைக்கும் கூட நாங்க வேலை பார்த்தோம். நைட்டு 9 வரைக்கும் கூட நாங்க வேலை பார்த்தோம்.
1: கடந்து இறக்க போகுது அப்படிங்கும் பொழுது ஊர்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்துவீங்களா? எப்படி, என்ன மாதிரி தெரியப்படுத்துவீங்க?
0: இல்ல, 1 அங்காடி 2 அங்காடி பார்த்தா 1 உண்டு கணக்கு உண்டு. அந்த மாதிரி பார்த்தேன், 2 அங்காடி பார்த்தோம்னா 4 குறைச்சாலும் 3 தான், 6 அங்காடியை பார்க்கணும். ஒரு நபர் 2 அங்காடி பார்க்கணும்.
1: சரி, தம்பி என்ன செய்யறாங்க?
0: தம்பி சொத வேலை, கோயில் சொத வேலை, சக்தி.
1: ஓ சரிங்க. அவரு எப்படி கத்துக்கிட்டாரு? நீங்க இப்படி உங்களுக்கும் தெரியுமா?
0: இல்ல இல்ல, நான் இதுக்கு அனுப்பிட்டேன், கோயில் வேலைக்கு அனுப்பினதுனால
1: அவரை கத்துக்க சொல்லி நீங்க அனுப்பிச்சிட்டீங்க?
0: ஆமா ஆமா, சின்ன பிள்ளையில அவன் படிப்பு வரலங்கும் போது சரி நீ அந்த வேலைக்கு போயிருப்பேன், கோயில் சிற்பி வேலைக்கு போயிட்டு அப்படின்னு அவன் அனுப்பிட்டான்.
1: கொஞ்சம் உறக்க பேசுங்க, கொஞ்சம் அப்பதான் தெளிவா கேட்போம். இது வேற எங்க அவர் இப்ப நல்லா சிலைகள்லாம் நல்லா அழகா செய்வா இருக்குங்களா?
0: அவன் சொத வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படி என்னங்கறத நான் போய் பாக்குறது கிடையாது. ஆந்திராவில இருக்காப்ல? ஆந்திராவில அதெல்லாம் நான் போக முடியாது.
1: நம்ம வானொலி தொடர்ந்து கேட்கக்கூடியவங்களா?
0: என் தலைமாட்டிலேயே அந்த ரேடியோ இருந்துகிட்டே இருக்கும். இப்போவும் அந்த ரேடியோ போட்டு வச்சுட்டு தான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ரேடியோ போட்டிருக்கேன், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
1: நீங்க பேசுறது அம்மா கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
0: அதெல்லாம் நடக்கும் நடக்கும். என்னுடைய சேல்ஸ் பண்ணி நாங்க வேலை பார்த்தாரு, அவரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நெடுவாசல் இல்ல, மாரிமங்கலத்துக்கு முன்னால தான் இருக்காரு, அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு.
1: இருந்து எவ்வளவு தூரம் ஐயா நெடுவாசல்?
0: நெடுவாசல் தோருக்கு இது பக்கம் 1.5 கிலோமீட்டர் கூட கிடையாது.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்க நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சு பேசியதற்கு. நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களையே, இன்றைய ஊருமுறவு நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபத்திலிருந்து நேர்களோடு நேரலையாக ஒளிவந்துட்டுருக்கு. மீண்டும் செல்லலாம் நேர்களை ஊருமுறவு நிகழ்ச்சிக்காக கொங்கராயன் மண்டபத்திற்கு.
2: கொங்கராயன் மண்டபம் கிராமத்தில் நம்ம அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் கோவில் கோவில் வாசல்ல இருந்து தான் நம்ம நேயர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா.
3: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என் பேர் எம் தங்கசாமியா, சங்கரமந்தல்ல கால் டிரைவரா இருக்கேன். சுருக்கமா வந்து என்ன கோல்டன் தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு 35 வருஷமா கார் டிரைவரா தான் ஓட்டிட்டு இருக்கேன் ஐயா. இந்த கொங்கராயன் மண்டபத்துக்கு காரைக்கால் எஃப்எம் வந்ததுக்கு மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மேல்மேலும் வளரணும் காரைக்கால் எஃப்எம். அவரும் வந்து நான் ஒரு சினி வீல்டில் ஒரு 3 படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ 3வது படம் கால் எடுத்து வைத்து பன்னியாரா நடிச்சு முடிச்சிருக்கேன். படத்து பேர் வந்து குதூரா. படத்து பேருடைய படம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தில் பன்னியாரா நடிச்சிருக்கேன். 2வது படம் வந்து கிறிஸ்டினா கதிர்வேலன். கிறிஸ்டினா கதிர்வேலன் அந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன். முதல் படத்துல மஞ்சக்குருவி படத்துல 3 படத்துல கால் அடிச்சு வச்சு அடிச்சு போயிட்டு இருக்கியா. கரைகாலி எஃப்எம் வந்து என்ன ஐயா எல்லாரும் என்ன தெரியும், நான் வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கேன். அதனால இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால நான் கொஞ்சம் அரை நாள் லீவ் போட்டு இங்க வந்திருக்கேன். அதனால வந்து மேல்மேலும் வளரணும். நான் எல்லாரும் பாருங்க
2: பேசுவோம். ஏன்னா நீங்க வந்து ஒரு பிலிம் ஆக்டரா இருக்கீங்க. இந்த மஞ்சப்பொய் படத்துல எந்த காட்சியில வருவீங்க அது சொல்லுங்க. நாங்க பாக்குறோம்.
3: கால் டிரைவரா இருப்பேன். ஒரு 3 சீன் வருவையா.
2: சுருக்கமா சொன்னா எப்படி அந்த ஊருக்கு அந்த கதையை கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சொல்லுங்க.
3: அது வந்து கிஷோர் வந்து இன்னொரு வந்து ஒரு மலை அருவியில ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டுருவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் இன்ஸ்பெக்டரும் போவோம். டிஎஸ்பி பின்னாடி ஒரு 15 வண்டியில வருவோம்யா. அதுல ஆக்கியவரங்களா இருக்கும். கிஷோர் கூட பண்ணியிருக்கேன். ஆமாயா, ஃபர்ஸ்ட் படமே கிஷோர் கூட பண்ணியிருக்கேன். நம்ம 2வது படம் வந்து கிறிஸ்டினா கதிர்வேலன். அது கும்பகோணத்துல வாசு தியேட்டர் இருக்குங்களா, எழுத்தாப்புல மலனா கிள்ளி. அதுல கதனை ஐசியில படுத்திருப்பான். நானும் இன்ஸ்பெக்டரும் என் பேரி போவேன். நல்லா இருக்கும். அது ஒரு இருப்பாங்க. இந்த படத்துலதான் 3வது படத்துல பன்னையரா நடிச்சிருக்கேங்க.
2: வாய்ப்புகள் எப்படி பெற்றீங்க?
3: நம்ம என்னை தேடி வந்தது நானே போகல.
2: எப்படி இது எப்படி?
3: நம்ம ஓனர் என்ன நாளும் கொஞ்சம் லொகேஷன் பார்க்க வந்தாங்க. அப்ப நான் கொஞ்சம் பன்னையர் மாதிரி இருந்தேன். ஒயிட்ட வேஸ்ட்ல ஐயாங்க பண்றீங்கன்னா நான் பண்றீங்கன்னு சொன்னேன். போலீஸ் ட்ரெஸ் தான் நானே தச்சுக்கிட்டேன். ஏன் உடம்புக்கு ஃபிட் ஆகல, அவங்க கொடுத்த ட்ரெஸ் நான் தான் தச்சுக்கிட்டேன். அதனால 2 படத்துக்கு அதுக்கு எனக்கு தானா தேடி வந்தது. 3வது படமும் அது மூலியமா தான் எனக்கு வந்ததுயா. நாங்க தேடி போகல ஐயா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால பண்ணியிருக்கேன். இந்த படம் 3வது படம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தெரியல விரைவில் வரும்.
2: நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு பிலிம்ல வந்து உங்களை பார்த்த பிறகு எல்லாரும் எப்படி உங்களை அந்த மகிழ்ச்சியை கொண்டாடினாங்க?
3: அது அளவில்லா மகிழ்ச்சி தான். எல்லாருமே பார்த்துட்டு

0: நடிகர் நடிகரும் சொல்லும் பொழுது இன்னும் என் மேல வளரணும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முக்காவாசி பேர் தெரியாதுதான் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு ரெண்டு படத்துல பாத்தாங்கல்ல தெரியல. ஆனா இந்த படம் அங்கீகாரப்படுவேன் என்ன இந்த இந்த இடத்துல நினைக்கிறேன். குபேரை நம்மள வாழ்த்துவாருன்னு நினைக்கிறேன். அதுவும் காரைக்கால் எப்பவும் வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா.
1: ஸ்கிரீன்ல உங்களை நீங்க பார்த்தப்போ என்ன அந்த தருணம் எப்படி?
0: தியேட்டர்ல ஐயா ஃபர்ஸ்ட் பேலஸ் தியேட்டர் மயிலாடுதுறையில முடிச்சு அடிச்சுக்கிட்டு ஓடி போய் பார்த்த காலம் போக என் படத்துல மூணு நாள் ஹவுஸ்ஃபுல்லு மஞ்சள் குருவி அது அந்த அந்த தருணம் இருக்கும் பாத்தீங்களா. எங்க அப்பா என்ன எங்க அம்மா பெத்து போட்டதுக்கு எங்கேயோ போயிட்டேன் வந்து அந்த கொள்ளலால் மகிழ்ச்சி எனக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் பாத்தீங்களா.
1: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய காரைக்கால் வானொலி உங்களை வாழ்த்துக்கிறேன்.
2: தமிழ்நாடு மின்சார வாரத்தில் உதவியாளர் வேலை பார்த்துட்டு ப்ரொமோஷன்ல அப்படியே எல்லா இன்ஸ்பெக்டராக போயிட்டு
1: ஜிபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஐயா நிறைய பேர் இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் ஆரம்பத்தில் கூட பேசினாங்க
2: நண்பர்கள் நாங்கள் அவங்கள ஒர்க் பண்ணிட்டு
1: அப்படிங்களா ஒரே காலகட்டத்தில் வேலைக்கு போனோம்.
2: ஆமாம் சார்.
1: நீங்க எங்கேங்க ஐயா முதல் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு
2: மின்சார வாரம் இது சங்கரம் மயிலாடுதுறை பவர் ஹவுஸ்ல ஜாயின் பண்ணுங்க 71 அது பண்ணி பிடிச்சிட்டு எப்படி இருந்தேன். அவர் இடையில படிக்க போனோம் ஐடிஐ படிக்க போனோம். அங்கே படிக்க முடியல சூழ்நிலை ஒன்றும் பண்ண முடியும்.
1: எப்படி வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா?
2: படிக்கலாம் அதுமாதிரி படித்தா எஸ்எல்சி அட்டன் பண்ணேன். ஒரு ஒரு சப்ஜெக்ட் வெளியில் போட்டு பைக்க பாஸ் பண்ணிட்டேன். திரும்ப சூழ்நிலையில் படிக்க வேலை பார்க்க முடியுது படிக்க முடியல. திரும்ப அந்த ஜேஐ வந்து கேட்டேன் அந்த வேலைக்கு வந்துடலாம்ப்பா தரம் வந்துடலாம்ப்பா சர்டிஃபிகேட் கேட்டாரு. சர்டிஃபிகேட் ஐடிஐ மாட்டிட்டு பிரின்சிபல் கேட்கறதுக்கு அந்த கோர்ஸை முடிச்சாதான் நீ வச்சு கொடுப்போம் என்ன கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. எதாவது கொடுக்க முடியாது அப்படின்னு திரும்ப வந்து ஜெய கேட்டா பரவாயில்ல அதுக்குள்ள ப்ரொமோஷன் வந்து அப்போ வந்து வாங்கிக்கலாம் ஒன் இயர் முடிஞ்சோட வாங்கிக்கலாம்னு ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி போட்டு கொடுங்க சார். அப்ரண்டிஸ் கொடுத்தாங்க திரும்ப இபிஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன். மீன் பட்டு அவளை ப்ரொமோஷன் ஆகிய போயிட்டு வருமான லெவலில் வந்துட்டு நினச்சிடுவேன் அப்படியே அந்த விலகி ஓடிட்டு இருக்கு. அவர் விவசாயம் இருக்கு நமக்கு ரிட்டையர் மாதிரி விவசாயத்தை கொடுத்துட்டு இருக்கேன்.
1: ப்ரொமோஷன்ல என்னென்ன ஊர்லாம் போயிட்டு
2: வந்தீங்க? ஃபர்ஸ்ட் மயிலாடுதுறை இருந்தேன். அங்கே சீர்காழி திருவாரூர் போத்தூர் மாணிக்கம் அங்கே போயிருந்தேன்.
1: பக்கத்துல
2: மூணு பேரலாம் இதெல்லாம் வேலை பார்த்தேன்
1: சார். சுமார் எத்தனை இடங்கள்ல வேலை பார்த்துருக்கீங்க?
2: ஒரு 10-12 இதே வேலை பார்த்துருக்கேன்.
1: இதுல அதிகமாக வேலை பார்த்த இடம் எந்த இடம்?
2: அதிகமாக மயிலாடுதுறை தான். சங்கரம் வந்து லாஸ்ட்ல ரிட்டையர் ஆயிட்டேன். சங்கரம் வந்து
1: எப்படி இருந்தது அந்த காலங்கள்லாம்?
2: அதான் மகிழ்ச்சியா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் மக்களும் பார்ப்போம் சொல்லி கஸ்டமர்லாம் பார்ப்போம் ஆஃபீஸ் ஸ்டாஃபை பேசுவோம் ரொம்ப ஜாலியாக பொழுது போவோம். உண்மை செய்யணும் ரெண்டும் நல்லா போவோம். லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படி இருந்த விவசாயம் பார்த்துட்டு அப்புறம் பசங்களும் பெரிய உள்ள படிக்க வச்சோம். அவங்க எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு உணவுத்துறையில் அதிகாரியாக இருக்காரு.
1: இப்போ ஓய்வுக்கு பிறகு நண்பர்கள் வட்டானவர்கள்லாம் தொடர்புல இருக்கு?
2: இருக்குங்க சார். இருக்காங்க
1: ஓய்வு நேரங்களில் ஃபோன் பண்ணி பேசுவீங்களா?
2: பேசுவோம். நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க பேசுவாங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய தவறு தான் அது.
1: எப்படி இந்த ஓய்வு காலங்களை எப்படி பயனுள்ள வகையில் செலவிட்டுருங்க?
2: அது விவசாயத்தை தான் அதிகம் செலவுப்படுத்திட்டு இப்போ தாங்க வயலு தான் பார்த்து ஃபோன் பண்ணாங்க. அது ரொம்ப இதாக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப உங்களை அட்டன் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.
3: வணக்கம் சார். அது ஜெயசங்கர் பேசுறேன். காரைக்கால் காரைக்கால் வியாபாரம் மாம்பழம் கிழங்கு கடலை அப்புறம் சோளம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நிறைய தான் போனேன். வியாபாரம் பண்ணிட்டு தான் வந்தேன். தீபடுகை உரிய பத்து காக்காமல் அருக்குற எல்லாம் எரியாம போய் வந்துட்டு இருக்கோம். விழுதூர போய் அப்படி செல்லூர் வந்து
1: நாளைக்கு
3: காலையில அப்படியே காரைக்கால் வருவேன். காரைக்கால் வீட்டுக்கு
1: வந்துருவேன். மாம்பழம் கிலோ
3: மாம்பழம் வந்து கிலோ 4 கிலோ போகுது. காரைக்கால் சந்தையில் 6 கிலோவும் போகுது. 2 கிலோ 100 ரூபாய்க்கும் போகுது. இப்போ வந்து சோளம் 6 கருது ஸ்வீட் கார்ன் போட்டேன். 100 ரூபாய்க்கு 6 கருது போட்டேன். நேற்று வந்து 4 கருது போட்டேன் 100 ரூபாய்க்கு ஸ்வீட் கார்னு. நாட்டு சோளம்னா 6-7 கொடுப்போம். இப்ப

0: சோளம், நாட்டு சோளமே எங்கேயுமே இல்ல. ரொம்ப
1: இந்த இனிக்கும்ல ஒரு சோளம்,
0: அதுதான் இன்னைக்கு வியாபாரம் பண்ண, நேற்று வியாபாரம் பண்ண.
1: இல்ல இது நம்ம பக்கத்துல பயிர் செய்யறாங்களா? அது
0: சேலம் சைடு தான் சார், அங்கிருந்து வாங்கிட்டு வந்து கொண்டாந்து குடுக்கறாங்க லோடு. அதை எடுத்து வந்து நேற்று 170 கிலோ எடுத்து வந்தேன். இன்னைக்கு நல்லா விட்டுட்டு வீட்டுல பழம் வந்தேன் 4 மணிக்கு.
1: வாடிக்கையாளர்கள் வந்து எந்த மாதிரியான சோளம் விரும்புறாங்க? இனிப்பா இருக்கிறது விரும்புறாங்களா, இங்க நாட்டு சோளம் விரும்புறாங்க?
0: இது அது கடிக்க முடியலன்ட்டு இதுதான் விரும்புறாங்க, ஸ்விஃப்டானதான் விரும்புறாங்க.
1: சிறுவர்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுறாங்களா?
0: பெரியவங்களும் இதுதான் விரும்பி சாப்பிடுறாங்க, ஸ்விஃப்டானு. மற்றது இந்த நாட்டு சோளம்லாம் வந்து விருப்பம் தான், நல்லா விருப்பம் உள்ளவங்க தான் சாப்பிட்றாங்க நாட்டுக்கிறத. இந்த ஸ்விஃப்டானு வந்து இந்த பள்ளியில் அவங்க அதையே விரும்புகிறவங்க தான் அதை சாப்பிட்றாங்க. மற்றவர்கள்லாம் நாட்டுக்கிறது தான் வேணும் அப்படின்னு அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ காட்டு பண்ணி அடிக்கிறது சார், கருவி கருவிலேருந்து ஆலங்காடு, அடுத்து அழிவிலாக செம்பருப்பு, பல்ல உள்ளதெல்லாம் திடாரங்குண்டம், இந்த ஏரியாவெல்லாம் காட்டு பண்ணி அடிக்குது. அதனால எவ்வளோ வளத்துறைக்கும் சொல்லியும் அது அவங்க என்னத்தை கட்டுப்படுத்த முடியும்,
1: முயற்சி எடுப்பாங்க நம்புவோம். இப்போ இது உங்களுக்கு இந்த உங்களுடைய தொழிலில் வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையா இருக்காரு?
0: எங்களுக்கு அன்னைக்கு வியாபாரி நம்ம சேர மாட்டோம், போன்லயே பேசி வரேன்டா வாங்கன்னு கூப்பிடுவோம். சென்னாவிலிருந்து உள்ளார ஆறுபாடி உள்ள ஒரு ஆள் இருக்காரு மனோகர்னு. அடுத்தது இந்த
1: சரிங்க, நன்றிங்க ஐயா. இன்னும் உங்களுடைய விரிவுபடுத்துங்க, வாழ்த்துக்கள் உங்களுடைய வணக்கம். நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் ஆரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடைக்காரர்கள் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: நாளை 9:55 இன்சல் அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீன் எட் ஓஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: மீண்டும் செல்லலாம் நேயர்களை, உருமுறும் நிகழ்ச்சிக்காக தரங்கம்பாடி வட்டம் குங்கராயன் மண்டபத்திற்கு.
4: ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம் சார்.
4: ஐயா உங்க பேருங்க? உங்களை அறிமுகப்படுத்திங்க.
5: என் பேர் எல் சேர் தான், டீச்சரா இருக்கேன். ஊர் வந்து, சொந்த ஊர் வந்து சங்கரமந்தல் பக்கம் முனிவளங்குடி. வேலை பார்க்கறது வந்து செம்மனார்கள் ஒன்றியம் நெல்லிச்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
4: மாணவர்கள்லாம் எப்படி இருக்காங்க?
5: மாணவர்கள்லாம் என்ன பொறுத்தவரை மாணவர்கள் எல்லாம் அன்பா இருப்பாங்க சார். ரொம்ப அன்பான பிள்ளைங்க. நான் பிள்ளைங்கிட்ட நான் அப்படிதான் நடந்துப்பேன். ரொம்பவும் கடிஞ்சிக்கிறது இல்லை. அதே சமயத்துல கடிஞ்சிக்காமலே இருக்கவும் கூடாது. பிள்ளைகள் அரவணைப்போட பாசத்தோட நம்மளை விட்ட பிள்ளைங்களுக்கு 4:30 வரைக்கும் நம்ம பிள்ளைங்க அது. அந்த எண்ணத்துலதான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது. பிள்ளைங்கள் வந்து எப்போதும் என் கூட தான் இருக்கும். எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப அன்போட பாசத்தோட அரவணைப்போட வழிநாட்டு. அது மாதிரி பெற்றோர்கள் வந்து லீவ் போடக்கூடாது. என்ன பொறுத்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் இருந்தாலும் சரிதான், பெற்றோர்கள் சொல்லி அவங்களை வந்து நீங்க பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு உரியது வந்து கல்வி தான். எனக்கு தெரிஞ்சது போல எல்லாம் படிப்பு தான். படிப்பு படிப்பு படிப்பு. காலையில எந்திரிச்சா படிக்க சொல்றது, மாலையில எந்திரிச்சாலும் படிக்க சொல்றது, இரவு முழுவதும் படுறாங்கிறது. படிச்ச பிள்ளைங்களாம் இப்ப நல்லா இருக்காங்க. என்கிட்ட படிச்ச பிள்ளைங்களாம் அது நமக்கு ஒரு கொடுப்புள்ள வேலை. ரொம்ப வரப்பிரசாதம். என்ன என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை போலீஸா இருக்கான், பேங்க்ல இருக்காங்க நிறைய பிள்ளைங்க. நிறைய பிள்ளைங்க. இன்னொரு பையன் டாக்டரா ஒருத்தர் இருக்காரு.
4: சரிங்க.
5: அளவுக்கு பிள்ளைங்க வந்து நிறைய ஆயிட்டு.
4: ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப நல்லா. அம்மா வணக்கம்.
6: என்ன ஐயா? என்ன
4: அம்மா என்ன செய்றீங்க?
6: அம்மா சும்மா தான் இருக்கேன்.
4: அம்மா பேர் என்ன?
6: சந்திரா.
4: சரிங்க. அம்மா என்ன என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க?
6: நான் வந்தீங்க தம்பி, ஒண்ணும் செய்யல. எனக்கு ஸ்கூல்ல குட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கொங்கரா மண்டபம், எம் சந்திராயன் பேரு வந்து பக்கத்துல உள்ளவங்க பாத்துக்கிறாங்க.
4: சரிங்க சரிங்கம்மா. நன்றிம்மா. ஐயா வணக்கம். ஐயா
7: என் பேர் பாவனதுரை. நான் கார் பண்றது டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பேன். எங்க ஊர்ல பிரசித்த ஒரு சித்தலாவி மாறி இருக்கேன். எனக்கு எஃப்எம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேட்டேன். ரொம்ப நன்றி.
4: வேற என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
7: கார்பெண்டர் தொழில் மட்டும் தான். ஒரு
4: சரிங்க. எவ்வளவு பணியாளர்கள் வச்சிருக்கீங்க? நீங்க மட்டும் தான் இருக்கீங்க?
7: தனியா நான் பெரிய கூலி போயிட்டு இருக்கேன். சரியா பெயர் இல்ல.
4: இல்ல இந்த ஒரு சமாளிக்க முடியுதுங்களா? ஒரு ஒரு தனி நபரா செய்யறீங்க, அதுக்காக கேக்குறேன்.
7: சமாளிக்க முடியுது. இதுக்குதான் சம்பளம் கிடைக்குது. 1000 சம்பளம் கிடைக்குது. டீ வேலைக்கு போனோம்னா சமாளிக்க முடியுது.
4: சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்.
8: வணக்கம் சார். என் பேர் அபிராம சுந்தரி. நான் ஏற்கனவே வந்து அத்தானி புராமுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 90 நிகழ்ச்சிக்கும் வந்து நான் பேசியிருக்கேன். தங்கராந்த பக்கம் அங்கதான் என்னோட ஸ்டுடியோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதோட இசை மையம் வச்சிருக்கேன். ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். பிசினஸ் கொஞ்சம் நல்லா போகுது சார். அதாவது வானொலி நிகழ்ச்சியை நான் திரும்பி ரொம்ப கேட்பேன். பாட்டெல்லாம் கேட்பேன். நான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுக்கிட்டு நான் வேலை பார்த்துருந்தாலும் ஒரு மலைப்பு தெரியறதில்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிலையம் வானொலி நிலையம். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார்.
4: இன்னைக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கோம். இந்த தருணம் எப்படி உணரு?
8: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்க தான் தேடி தேடி வானொலி வந்து பேசியிருக்கோம். ஆனா எங்களை தேடி வானொலி நிலையமே வந்திருக்குது. ரொம்ப பெருமைக்குரியா இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு சார். இதான் மிக்க மகிழ்ச்சி.
4: நிச்சயமா நம்முடைய வானொலியை நேசிக்கக்கூடிய எல்லா உள்ளங்களையும் தேடி நம்முடைய வானொலி அறிவிப்பாளர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் நேரடியாக சென்று நம்முடைய நேயர்களை எல்லாம் சந்தித்து மகிழ்விக்கிறோம். நாங்களும் மகிழ்கிறோம். அந்த வகையில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐயா.
9: ஐயா வணக்கம். உலகமெல்லாம் வாழும் தமிழர்களின் நெஞ்சங்களை நிறைந்து இதய துடிப்பாக விளங்கக்கூடிய காரைக்கால் வானொலியில் எங்களை தேடி இன்றைக்கு குமரமண்டலம் என்ற ஊருக்கு வந்தது எங்களுக்கு எல்லாம் பெருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய நிகழ்ச்சி தொகுப்பாளர் விஜய மேடம் அவர்களுக்கும், நிலைய இயக்குனர் மேடம் அவர்களுக்கும்,

0: எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய எங்கள் உடன் என்னுடைய உடன் பிரவா சகோதரர் பரந்தாமன் ஐயா அவர்களுக்கும் ஒளிபரப்பு கூடத்தில் பணிபுரிய சகோதரி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அது வானொலி என்பது என்னுடைய வாழ்க்கை, வானொலி இல்லை என்றால் நான் இல்லை, என்னை வாழ வைப்பது வானொலி. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்தில் 3.5 லட்சம் நேயர்கள் நம்ம வானொலியில இருக்காங்க. அந்த 3.5 லட்சம் பேரும் எனக்கு நல்ல அறிமுகம் ஆனவர்கள். எங்கு சென்றாலும் வாங்க, நல்லா இருக்கீங்களா? இதை விட நமக்கு என்ன வேணும்? காசு போனாலும் வேஸ்ட்டு. அன்பும் ஆதரவும் இன்னொன்னு சொல்ல போனா, இந்த ஊருக்கு எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த ஊர்ல தான் எங்க அக்கா வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. தற்போது அவங்க இல்ல, குமுதவள்ளி நடராஜன் அவங்க தற்போது இல்ல. அந்த மண்ணில் நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை. இன்னும் சொல்ல போனா, நான் சௌராஜன் ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த ஊர்ல இந்த அருகில் உள்ள நெடுவாசல் கிராமத்தில் இருந்து சாமிநாதன் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் எனக்கு பாடம் எடுத்திருக்கார். அவர் ஒரு சிறந்த மனிதர். அவர் இன்றைக்கு இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். மேலும் மறுபடியும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியில் வானொலி செல்லாத இடமே இருக்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்து எல்லாரையும் பேச வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பேரை சொல்லவே இல்லையா?
0: பேர் வேணாம். தங்கரம் தான் ராஜி.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேருங்க?
2: அபிலாஷ்.
1: அபிலாஷ், என்ன செய்றீங்க?
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பிடெக் ஐடி.
1: வேற அது இல்லாம ஓய்வு நேரங்கள் என்ன பண்ணுறீங்க?
2: ஓய்வு இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இப்ப இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சொல்லுங்க.
2: விளையாட்டு செஸ் விளையாடு, கேரம் போர்டு விளாடுவோம், கிரிக்கெட் விளாடுவோம் ஃப்ரீ டைம்ல.
1: கிரிக்கெட் பேட்ஸ்மேனா பவுலரா?
2: வேடிக்கை பார்ப்பேன்.
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கிரிக்கெட் விளையாடுவாங்கறீங்க, வேடிக்கை பார்ப்போம்.
2: எல்லாரும் இல்ல, பவுலிங் போடுவான், பேட்டிங்
1: பிடிப்பான். சரி, இது இல்ல, ரெண்டுல உங்களுக்கு பிடிச்சதா எதை சொல்லுவீங்க?
2: பவுலிங்.
1: வெரி குட். நிறைய விக்கெட் எடுப்பீங்களா?
2: விக்கெட் விழுந்தா
1: எப்படி பால்ல, எப்படி நீங்க போடக்கூடிய பால்ல எப்படி ஸ்டிக்க நோக்கி இருக்குமா, அல்லது அதிகமா கேட்ச் தான் வரக்கூடிய பாலா இருக்கு?
2: ஆள் அடிச்சு காலி பண்ணிடுவான்.
1: அப்படியா? சரி தம்பி, வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னங்க?
3: ஹரிஹரன்.
1: ஹரிஹரன், என்ன படிக்கிறீங்க? சரிங்க, நல்லா படிக்கக்கூடியவரா விளையாடக்கூடியவரா? நீங்க
3: நல்லா படிப்பா விளையாடுவோம்.
1: வெரி குட்டா. நீங்க என்ன விளையாடுவீங்க?
3: கபடி.
1: கபடி விளையாடுவீங்களா? எவ்வளவு நேரம் மூச்சு தம் கட்டுவீங்க? கொஞ்ச நேரம் தான். சரிங்க, நல்லா படிப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா என்ன சொல்லுவீங்க?
3: மேக்ஸ், இங்கிலீஷ்.
1: வெரி குட். மேக்ஸ் நல்லா படிப்பீங்களா? எப்படி மேக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றீங்க நீங்க? போட்டு போட்டு பாப்பீங்களா அதிகமா? கணக்கு எல்லாம் மனப்பாடம், ஃபார்முலா எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்றீங்களா? படிக்கிறதுக்கு என்னென்ன நேரங்களா தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்ல, சிலர் வந்து விடியற காலையில வச்சுப்பாங்க, அல்லது சாயங்காலமா வச்சுப்பாங்க. நீ ஸ்கூல்ல படிக்கிற நேரங்கள் பொறுத்தவரை இல்ல, வீட்டுல இருக்க போய் எந்த நேரம்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க?
3: வீட்டுல வந்து நைட்டு விடுப்பான், ஸ்கூல்ல வந்து மதியம் சொல்லி தருவாங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றி தம்பி. ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம்.
1: ஐயா உங்க பேரு?
4: காலேஜ் தந்தைக்கு மனமார்ந்த நன்றி.
1: ஐயா பேருங்க? ஐயா,
4: ஐயா பேரு டி ராஜேந்திரன்.
1: என்ன செய்றீங்க ஐயா?
4: ஐயா ஒரு டாக்டர் டிரைவர், விவசாய தொழில், நல்லா படிச்சுட்டு நமக்கு எந்த பொண்ணு.
1: டாக்டர் தொழில நீண்ட அனுபவம் ஐயா உங்களுக்கு?
4: நீண்ட அனுபவம்
1: சுமார் எத்தனை வருஷம்?
4: ஒரு 40 வருஷம் காலமா எனக்கு நீண்ட அனுபவம். நீண்ட அனுபவம் எனக்கு.
1: எப்படி முதல் முறை உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்ச அனுபவம்? அந்த 4 வயசுல
4: நான் ஸ்டேரிங் பிடிச்சேன். எப்பவுமே இந்த தொழில் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டி நல்லதான் போய். சந்தோஷம்,
1: ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்கள்ட்ட இன்னும் நீண்ட நேரம் பேசலாம், நம்மளுக்கு நேரம் கருதி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கோம். நேயர்களே, ரொம்ப சிறப்பாகவே இன்றைய ஊரும் உருவம் நிகழ்ச்சியை சந்தோஷமாக நேயர்கள் மத்தியில் மலர்ந்தது. இன்றைய ஊரும் உருவம் தரங்கம்பாடி வட்டம் கொங்கராயன் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயம் அருகில் இருந்துதான் நிகழ்ச்சி மலர்ந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், ஒளிபரப்பு கூடத்தில் பணியாற்றிய சீதலா தேவி மேடம், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான். உங்கள் கே பரந்தாமன், நன்றி, வணக்கம்.
5: நன்றி பரந்தாமன் சார். பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். உங்கள் காரை பண்பலை 100.3. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: நேர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில் வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நேர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி, நேர்காழி, பரஞ்சோதி தங்கம், பலகால தங்கம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, நேர்காழி,
2: 100% BIS, 916 Hallmark Showroom,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, நேர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும்.
3: வணக்கம், திருவாளி சுத்ரா பகிரிசாமி.
4: சொல்லுங்க, நீங்க வானொலி கேட்டுட்டே இருப்பீங்க, வானொலி நேயர். வீட்டுக்காரங்க இப்ப வந்து மண்பானை தயாரிக்க சொல்றீங்க, அது வந்து விற்பனை செய்யறது கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு காலத்துல, இப்ப எப்படி இருக்கு?
3: இப்ப வந்து நல்லா இருக்கு சார், எங்களால செஞ்சுதான் இப்ப கொடுக்க முடியல. ஆரம்பத்துல வந்து மண்பானை தொழிலுக்குள்ள வந்து ஏன்னா அந்த தொழிலே வந்து தொழிலுக்கு பொண்ணும் கொடுக்க கூடாது, அந்த தொழிலே வேணாம், அதாவது எங்க இதுலயே வந்து அப்படிதான் சமூகத்திலேயே வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் இருந்தாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துக்கு வசதி இல்லாமல் சரி, அதாவது பொம்பளை பிள்ளைன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் திருமணம் செஞ்சு கொடுத்துடணும், அது அப்பா அம்மாவோட கடமை அப்படின்னு தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த அப்பா தொழில் வந்து மண்பானை தொழில் கிடையாது, தாத்தா மட்டும்தான் செய்வாங்க. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர், இங்கேயும் கணவர் கூடயும் பிறந்தவங்க 4 பையங்க 4 பொண்ணு, இங்கேயும் பெரிய குடும்பம், அங்கேயும் பெரிய குடும்பம். அதனால நீங்கள் வந்து இந்த கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுனீங்க, அந்த ஒரு வருடம் வந்து எங்கள் 5 பேரும் ஒரு 30 நபர் இருப்போம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில். அந்த 5 பசங்க, பேர குழந்தைங்க, தாத்தா பாட்டி, ஒரே பொங்கலாக வச்சு எல்லாருமே சாப்பிடுவோம். அப்போ அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்போம், ரொம்ப எனக்கு ஒரு அந்தமாரி ஒரு காலம் இனிமேல்த்து வரப்போகிறதே கிடையாது அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. நாங்களாம் சின்ன பசங்க, எந்த வேலையுமே செய்யவே மாட்டோம். எங்கள் சித்தி அம்மா எல்லாருமே வேலை செய்வாங்க, எங்களை வந்து எந்த வேலையுமே சொல்லவே மாட்டாங்க. நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்போம், ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் கூட அதாவது எங்கள் பெரியம்மா வந்து அவங்க தான் மூத்தவங்க, அவங்க என்னன்னாக்கா அம்மாவெல்லாம் வேலை வாங்குவாங்க, அவங்க தான் மெயின்டெனன்ஸும் உட்காந்துருப்பாங்க, இவங்களெல்லாம் வேலை வாங்குவாங்க. அவங்க வந்து பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க செய்வாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து சொந்த பந்தம்லாம் கிடையாது, அம்மா சித்தி இன்னொருத்தவங்களாம் சொந்த பந்தம்லாம் கிடையாது, எல்லாருமே வெளியிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் வந்து அவங்க சொல்கிற பேச்சுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை அந்த இடத்துல. நான் வினவு தெரிஞ்சு அம்மா எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கிறேன், என்னம்மா பெரியம்மா வந்து உங்கள்கிட்ட எல்லா வேலையுமே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ஒரு பதில் கூட சொல்லாமல் எல்லாருமே சரிங்கன்னா அவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டுமா அப்படின்டுவாங்க ஒரே வார்த்தையில். அவங்களோட பேச்சு எங்கள் பெரியப்பாவோட பேச்சுக்கும் எங்கள் பெரியம்மாவோட பேச்சுக்கும் மறு வார்த்தையாக அந்த இடத்துல கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த 4 தம்பிங்களும் எய்த்தும் பேசவும் மாட்டாங்க, அதேமாரி 4 வீட்டுக்கு வந்த மருமகளும் எதுவுமே பேசவே மாட்டாங்க. பேசி நாங்கள் வந்து எங்களோட ஜெனரேஷன்ல சண்டை போட்டு வம்பு போட்டது நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு யாருமே அப்படி இல்லை.
4: நீங்கள் பிற்காலத்தில் உங்கள் பசங்கள்ட்ட
3: பசங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், எதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும். ஒருத்தவங்க வசதியா இருந்தீங்கன்னா, வசதி கம்மியா இருந்தீங்கன்னா, இப்ப 3 பசங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒருத்தவங்க ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்க்கணும்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்த பொருளாதார பிரச்சனை ரீதியா ஏதாவது வரும். அப்படி இருக்கக்குள்ள கூட நீங்க என்ன பண்றீங்க, வசதியா இருக்கிறவங்க வசதியா இல்லவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து நீங்க போங்க, 3 பேரும் வந்து ஒன்னா தான் இருக்கணும், குடும்பம் தனித்தனியா இருந்தா கூட பக்கம் பக்கமா இருந்தா கூட அவங்க உங்களுக்குள்ள விட்டு கொடுத்து அந்த போகணுங்கிற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்ட்டு எங்க குடும்பத்திலேருந்தே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பேசிக்கிறது என்னன்னாக்கா, அப்பா கூட பிறந்தவங்க 5 பேருமே அண்ணன் தம்பி பொண்ணு கிடையாது, நாங்கள் எல்லாருமே பேசுப்போம், பெரியப்பா அக்கா முறை உள்ளவங்க, அண்ணன் முறை உள்ளவங்க, தம்பி தங்கச்சி 5 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பொண்ணு கூட இல்லைட்டு ரொம்ப அதிகம் வருத்தப்பட்டு பேசுவோம். எப்படின்னா இவங்க 5 பேர் இருக்கிறாங்க தாய் மாமன் சீர் செய்கிறதுக்கே, ஆனால் ஒரு பொண்ணாக இருந்தால் அது செய்யக்குள்ள ரொம்ப கஷ்டம் இல்லையான்ட்டு நாங்களாம் பேசி அந்த சிரிச்ச காலங்கள்லாம் உண்டு.
4: நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தை உருவாக்குங்க அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்
3: ஜெய்பீம் படத்துலேருந்து தலை கோதும் தலகுன்னு இளங்காத்து செய்தி கொண்டு வரும் அந்த பாடல், அதை கேட்கக்குள்ள எனக்கு வந்து ஒரு உற்சாகமாக தான் தெரியும். ஏன்னா அந்த சூழ்நிலையில் நான் இருந்திருக்கிறேன், ஒரு சுச்சுவேஷனாக அதே சுச்சுவேஷனை வந்து என்னோட காலத்திலேயே நடந்துச்சு.

0: பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ். நான் கைத்தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், கூட போட்டுட்டு இருக்கேன், பூ கட்டிட்டு இருக்கேன். பூ வந்து கூலிக்கு கட்டி கொடுக்கறேன். எனக்கு வந்து முதல் போடாம அது கையில சம்பாத்தியம். மது விளக்கு அமல் பிரிவுல ரைட்டரா இருக்கிறாங்க. பேரு கோவிந்தராஜ். பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. பையன் பேர் சிவசண்முகம், பொண்ணு பேர் தெய்வானை. ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நான் கூட்டு குடும்பத்திலேருந்து இப்ப தனி குடும்பத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் வந்து மூணு நாத்தனார் மாமியார் மாமனாரோட இருந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளார அவங்க தொழிலை வச்சு நாங்க முன்னேறினாங்க தான். இப்ப எங்க கை கொண்டு நாங்க தனி குடும்பமா,
4: அதுக்கப்புறம் கூட்டு குடும்பம் நேரடியா வச்சு உங்க குழந்தைலாம் இருந்து சேர்ந்து இருக்க முடியலையா?
3: இல்ல, இருக்க முடியல. இப்ப வந்து எங்க நாத்தனார் பசங்க வந்து நாத்தனார் இறந்துட்டாங்க. அந்த மூணு பிள்ளைங்களை வச்சு நாங்க கூட்டு குடும்பமா தான், ஒரே குடும்பமா இருக்கோம். ஆனா கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். சகிப்புத்தன்மை இருந்துன்னா பெத்தவங்கள்ட்ட சகிப்புத்தன்மை இருக்கும்போது அந்த பிள்ளைங்க அதை கத்துக்கும். கத்துக்கிட்டு அதுவளுக்கு எதிர்கால லைஃப் நல்லா இருக்கும்.
4: நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: எனக்கு வந்து அன்புள்ள அப்பாவிலிருந்து என் பெண்ணுக்காக மரகத வள்ளிக்கு மணக்கோலம். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: பேசலாம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
3: திருவாளியில நான் சந்திக்கக்கூடிய அடுத்த நண்பர் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க
4: என் பேர் கே பகிர்சாமி நான் மண்பாண்ட கலைஞராக இருக்கேன்
3: குடும்பத்தை பத்தி சொல்லுங்க

0: குடும்பத்தை பற்றி பார்த்திங்கன்னா, என் குடும்பத்தில் இப்போ நான் தனியாக தான் இருக்கோம். நான் என் மனைவி, என் மனைவி பேர் சித்ரா, பெரிய பையன் பேர் வந்து விஜய், ரெண்டாவது பையன் பேர் வந்து பாரதி, மூணாவது பையன் பேர் வந்து சூர்யா.
1: இப்போ வந்து மண்பானைன்னு சொல்கிறீங்க, இப்போ அதுக்கு வரவேற்பு இருக்கா?
0: இப்போ வந்து வரவேற்புன்னா இப்போ வந்து செய்ய முடியல அந்தளவுக்கு. இப்போ வரவேற்பு வந்து மண்பாண்ட தொழிலுக்கு மீண்டும் கலை நல்லா இருக்குது, இருக்கிறதுக்கு இன்னும் அதிகரிக்கணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதேமாரி தான் இருக்கும் போல தெரியுது. இடையில கொஞ்ச நாள் இது விட்டு போச்சு, ஆனால் இப்போ வந்து அந்த பாரம்பரியம் திரும்பி வந்துகிட்டு இருக்கணும். இப்போ செஞ்சு கொடுக்க தான் முடியல.
1: நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல்
0: அது அசுரன் படம்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பாரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பாரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பாரச்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பாரச்சோதி தங்கம், பல கால தங்கம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம், பலகாலம் தங்கும்.
3: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசத்யன்,
4: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

நேரம் 5:15, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் அலையோசை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: காரைப்பண்மலை 100.3 அலையோசையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது. கர்ணா படத்திற்காக SB பாலசுப்பிரமணியம், S ஜானகி பாடிய பாடல். வித்யாசாகர் இசையமைப்பில் கவிஞர் வைரமுத்து வரிகளில்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9 மணிக்கு நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
11: PSR தங்க மாளிகை,
12: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
12: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: கடலலை தாளாட்டும் இசையலை, இது காரைக்கால் பண்பலை 100.3. அலையோசையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் பூமகள் ஊர்வலம் படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்களில் பாடல்.

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் யூடியூப் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30.

0: இறைசிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை. இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின.

0: எப்படி தெரியும்?
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் & கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ
3: தட்ஸ் ரைட்
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி
6: சாரதா ஸ்கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி.
7: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
9: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது ராதா ஜெயலட்சுமி பாடிய பாடல்.

0: ஸ்டேடியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேரம் இப்போ 5:35, 32 நொடியாகுது.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரம் இப்போ 5:40 ஆகுது. காரைக்கால் பண்பலையின் 100.3 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் மற்றும் உமாரமணன் குரல்களில் பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
12: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை. இனி கேட்கலாம் நாகூர் ஹாஜி இ குல் முகமது பாடிய பாடல்.

0: மற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
1: புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் பன்னிசை.
8: தத்தற்றி தற்றி தத்தண்ண கண்ண தஜ்ஜொண்ணு ஜொண்ணு தத்திம்மி திம்மி தத்தி தரிகிடதும் தித்தரிகிடதும் தரிகிடதும் தரிக்கிடதும் தக ததிக்கிடதும் தகதிக்கு தரிக்கிடதும் தத்தி தகடகஜம் தரிகிடதகதா தகதி தரணகஜம் தகதி தகடகஜம் தரிகிடதகதா தகதி தரணகஜம் தத்தி தகடகஜம் தா தித்தகடகஜம் தா தகடகஜம் தா நகஜம் தா தா தா தா தித்தா

தற்றி தற்றி தத்தண்ண தண்ண தொண்ணு ஜொண்ணு தத்திம்மி திம்மி தத்தி தரிகிடதும் தி தரிகிடதும் தரிகிடதும் ததிக்கிடதும் தக ததிக்கிடதும் தகதிக்கு தக.

பன்னிசை கேட்டோம். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கல் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனையடுத்து மாநில செய்திகள். புதுச்சேரி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று வதோதராவில் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ரசாயனம், மின்னணு, கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வலுவாக உள்ள குஜராத் மாநிலம் பாதுகாப்பு உற்பத்திக்கான உலக கேந்திரமாக மேம்பட முடியும் என்று அவர் தெரிவித்தார். ராணுவ விமானங்களை தயாரிப்பதற்கான நாட்டின் முதலாவது தனியார் உற்பத்தி ஆலை ஏற்கனவே வதோதராவில் தொடக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டின் போது மொத்தம் 3.34 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் வதோதரா பகுதியில் 1.97 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்தார்.
0: நாடு முழுவதிலும் உள்ள நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் மற்றும் மண் சரிவுகளுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகளை அரசு கண்டறிந்து 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இந்திய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க உலகத்தரம் வாய்ந்த சாலை பொறியியல் அம்சங்களும் உரிய அடையாள பலகைகளும் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். அதே சமயம் பொதுமக்களும் சாலை விதிகளை முற்றிலுமாக பின்பற்றினால்தான் முழு அளவிலான சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அதிவேகமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்த்தல், சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம் அணிதல், வாகனம் ஓட்டும்போது மொபைல் தொலைபேசியில் பேசுவதை தவிர்த்தல் மற்றும் இதர சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை அவர் வலியுறுத்தினார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. நட்டா இன்று புதுடெல்லியில் கல்லீரல் மற்றும் பித்தநாள அறிவியல் கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தும் அதேவேளை மருத்துவத் துறையில் பயிற்சி பெற்ற மனித வளத்தை அதிகமாக உருவாக்குவதிலும் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக அவர் தமது உரையில் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டில் மொத்தமுள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 818 ஆகவும் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களின் எண்ணிக்கை 120,000 ஆகவும் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று ஹரியானா மாநிலம் ஹிசாரில் கேத் பச்சாவ் எனும் வயல்வெளி பாதுகாப்பு இயக்கத்தின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மண்ணின் வளம் குறித்த தகவல்கள் மற்றும் மண் வளத்திற்கு ஏற்ற உரங்கள் குறித்த பரிந்துரைகளை விவசாயிகளுக்கு வழங்க மொபைல் செயலி ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மண் வளத்தை பாதுகாக்கும் வகையில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை சமச்சீராக பயன்படுத்த வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இயற்கை வேளாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்நினோ விளைவினால் மழை அளவு குறைவதின் தாக்கங்களை சமாளிக்க பல்வேறு வழிமுறைகளை அரசு ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் மாற்றம் கொண்டு வருவது குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப புதுடெல்லியில் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2 நாள் தேசிய ஊரக வளர்ச்சி மாநாடு இன்று முடிவடைந்தது. மத்திய மாநில ஒருங்கிணைப்பு, சமூக பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான நிர்வாகத்தை வலுப்படுத்துவதன் மூலம் முன்னேறிய கிராமங்கள் முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட இம்மாநாட்டில் உறுதியேற்கப்பட்டது. விக்சித் பாரத், ஜி ராம்ஜி உள்பட ஊரக வளர்ச்சி தொடர்பான அரசு திட்டங்களின் அமலாக்கம் குறித்தும் இது தொடர்பான மாநில அரசுகளின் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கிராமங்களில் வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும், பருவநிலைக்கு ஏற்ற வாழ்வாதார வசதிகளை உருவாக்குவது குறித்தும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றுள்ளார். ராணுவ தளபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் ஜெனரல் உபேந்திர துவேதியிடமிருந்து பொறுப்புகளை அவர் பெற்றுக்கொண்டார். அனுபவம் வாய்ந்த போர் வீரரும் சிறந்த நிர்வாகியுமான ஜெனரல் தீரஜ் சேத் தலைமையில் இந்திய ராணுவம் புதிய உயரங்களை எட்டும் என்று ஜெனரல் துவிவேதி கூறினார். மகோன்னத மரபுகள், தொழில்முறை திறன்கள் மற்றும் மன உறுதிக்கு பெயர் பெற்ற இந்திய ராணுவம் தயார் நிலை, சமநிலை மற்றும் விழிப்பு நிலையை தொடர்ந்து பராமரித்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: போதை புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் 11வது மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது.

0: குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதியில் போதைப் பொருட்களை தடுத்தல், போதை கடத்தல் பேர்வழிகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்தல், கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரமாக்குதல், பாரத் போல் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகளை முழுமையாக பயன்படுத்துதல் மற்றும் போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், வளர்ச்சித்துறை ஆணையர் திரு கிருஷ்ணமோகன், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், காவல்துறை துணைத் தலைவர் திரு சத்யசுந்தரம் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
0: புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாஹியில் அடல்ஜி சேவா அறக்கட்டளை அமைப்பின் புதிய ஆம்புலன்ஸ் வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அறக்கட்டளை உறுப்பினர் திரு கே எம் திருஜேஷ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் எல்டிசி உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஆள் எடுக்க கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற ஒருங்கிணைந்த மேல்நிலை கல்வி நிலை தேர்வுகளில் 20,000-க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் பங்கேற்றனர். முழு அளவிலான பாதுகாப்புக்கு இடையே நடைபெற்ற இத்தேர்வுகளுக்கான பூர்வாங்க விடைத்தாள் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தேர்வர்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தேர்வர்களின் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அடுத்த கட்டத்திற்கு தகுதி பெறும் தேர்வர்களின் பூர்வாங்க பெயர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் இன்று உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உடனிருந்தார். தொடர்ந்து இப்பகுதி மக்களின் குறைகளையும் இவர்கள் கேட்டறிந்தனர். ஜிப்மரில் முதுகலை உள்ளூரே மருத்துவ மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் ராஜினாமா செய்வதாகவும் மனநல ஆலோசனை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதாகவும் அண்மையில் வெளியான செய்திகளை ஜிப்மர் நிர்வாகம் மறுத்துள்ளது. உள்ளுறை மருத்துவ மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவு மற்றும் கல்லூரி கிடைத்தால் அதற்கு மாறுவது வழக்கம்தான் என்றும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சொந்த பிரச்சினை, குடும்ப பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களுக்காக மனநல ஆலோசனை பெறுவது இயல்பானதே என்றும் ஜிப்மர் அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டுள்ள எண்ணிக்கை விவரங்களை ஜிப்மர் மருத்துவமனையின் கல்விச் சூழல் மற்றும் மாணவர் நலன் தொடர்பான குறைபாடாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றும் ஜிப்மரில் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் நலனை உறுதிப்படுத்த அமைப்பு ரீதியிலான பல்வேறு வசதிகள் அமலாகி வருவதே உண்மை என்றும் ஜிப்மர் நிர்வாகம் கூறியுள்ளது. காரைக்கால் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் முதுநிலை தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரிந்த திரு எஸ் இளங்கோபன் 36 ஆண்டு சேவைகளுக்கு பின்னர் இன்று பணி ஓய்வு பெற்றார். ஏற்கனவே திண்டிவனம் LPT, சிதம்பரம் LPT மற்றும் கும்பகோணம் HPTயிலும் அவர் பணிபுரிந்துள்ளார். வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 6ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்று 2:30 ஆர்லிங்டனில் நடைபெறும் போட்டியில் நார்வே, ஐவரி கோஸ்ட் அணிகள் மோத உள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற போட்டிகளில் மொராக்கோ, பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் வெற்றி பெற்று ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு திறன்களை வலுவாக பராமரிக்க வலுவான பொருளாதாரமே அடிப்படை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி மிக அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்கார்டு ஒருங்கிணைப்பு மையத்தின் மாநில நிலைக் கூட்டம் புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் ஜூலை 3ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:20.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேர்களை கேட்கலாம். நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க.

0: நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த ஆசையை, மன எழுச்சியை ஊக்கம் என்று கூறலாம். ஊக்கம் அது கைவிடேல் என்பது பழமொழி. உயர்வடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் ஊக்கம் மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டும். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று கூறுவார்கள். ஊக்கமுடையவனின் வீட்டை ஆக்கம் தேடி தானாகவே வரும். ஆக்கம் அதர்வு நாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை என்பார் வள்ளுவர். முயன்று படித்து நாம் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதி உள்ள ஒரு மாணவன் கையில் வெற்றிக்கனி வந்து விழும். அதுபோல நமது குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது நடக்காமல் போனாலும் உயர்வான எண்ணங்களை, சிந்தனையை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று கூறுவார் வள்ளுவர். போர்க்களத்தில் பல அம்புகள் வந்து உடலில் தைத்தாலும் யானையானது தளராமல் என்று தன் பெருமையை நிலைநாட்டும். அதுபோல மனதில் ஊக்கமடையவர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவார்கள். சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் களிர் என்பது குறள். ஒரு குளம், குளத்திலே தாமரை மலர்கள் பூத்து கிடக்கின்றன. அன்று இரவு பெய்த கனமழையினால் குளத்தின் தண்ணீர் மிகவும் அதிகமாகிவிட்டது. மழை நீரின் அளவிற்கேற்ப தாமரையின் தாள்களும் வளர்ந்து விட்டன. அதுபோல ஒருவன் ஊக்கமுடையவனாக இருந்தால் அவன் ஊக்கத்திற்கேற்ப அவன் வாழ்வில் பலம் பெருகும். ஒருவனுக்கு வலிமையே அவனிடமிருக்கின்ற ஊக்கம்தான். ஊக்கமில்லாமல் உருவத்தில் மனிதர்களைப் போல இருப்பினும் அவன் மரத்தை போன்றவனாவான். இதை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரம் மக்களாதலே வேறு என்று கூறுவார் வள்ளுவர். உலகில் ஊக்கமுடையவர்கள்தான் வளலாக வளர முடியும். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அதனால் ஊக்கம் உடையவர்களாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.
6: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனுமதி.

0: மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி வர இருப்பது லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணியில் வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும். வலங்கைமான் சித்தர் வாழர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். ஒன்பது 30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். லைட் ஹவுஸில் இன்றைய இரவு ஒளிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி. 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் பி மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி டி ரியானா. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கோபால் பல்பொடியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி

0: மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு J.P. Nadda தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.

0: ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும் இது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
1: எனது பெயர் ராமலிங்கம், மீகேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துல தான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல் ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல் ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதை தெரிவிச்சு கொடுங்க.
0: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 உயரத்திலிருந்து 5.8 உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதையில்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40:34.
4: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்
1: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
0: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர் லேப்ரோஸ்கோபி பிரசவ அறை
1: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை
0: சிஎம் யூரோலஜி வாஸ்குலர் சர்ஜரி பல்மனாலஜி இஎன்டி குழந்தைகள் மருத்துவம் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜி
1: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால்
3: உங்கள் கடை காரைக்கால்
1: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
6: காமனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கறது நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கறது பித்த தேகிகளுக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அவன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இயல்பாவே கபம் கூடின ஒரு தேகமா இருப்பாங்க. கபம்னா நீங்க ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நீர்த்தன்மை. அந்த மாதிரி தேகத்துல இருக்கவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சளி பிடிச்சிக்கும். நீங்க என்ன பண்றது அப்படின்றத அதுக்கான ஆல்டர்னேட்டிவா தான் நீங்க பாக்கணும். அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத நீங்க பண்ணணுமே தவிர ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்க நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சளி பிடிச்சிக்கும் ஸோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்றது கூடாது. பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அணுகி எனக்கு இது கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ இது எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விதமான எண்ணெய்கள் இருக்கு. சுக்கு தைலம் இருக்கு, நொச்சி தைலம் இருக்கு, பீனிசு தைலம் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தைலம் இருக்கு. யாருக்கு எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அது சித்த மருத்துவர் கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா முகவாசி பிரச்சனைகளுக்கு வந்து ஈஸியா உங்க வீட்டுல இருந்து நீங்களே தீர்வு இது பண்ணிக்கலாம். எங்களை நோக்கி வரணும்னு தேவை இல்லை.
7: சரிங்க டாக்டர், இந்த பெண்கள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல போனா இந்த டாபிக்கை தொடாம நம்ம வந்து வெளியில வர முடியாது. அது என்னன்னா தைராய்ட் ப்ராப்ளம். ரெகுலரா செக் பண்றவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் வந்து அதனுடைய அவேர்னஸ் இல்லாமலும் இருக்காங்க. இந்த தைராய்ட் ப்ராப்ளம் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
6: இப்ப நம்ம மெஜாரிட்டி வந்து லேடிஸோடைய நலம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல தைராய்டு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன் ஹார்மோன். தைராய்டை பொறுத்தவரை சில பேருக்கு அதிகமா சுரக்குது, சில பேருக்கு கம்மியா சுரக்குது. ஹைப்போ தைராய்டிசம் சொல்றோம், ஹைப்போ தைராய்டிசம் சொல்றோம். இது ரெண்டுமே நமக்கு பீரியட்ஸ்ல வந்து இம்பாக்ட் உண்டு பண்ணும். இப்ப தைராய்டு ஹார்மோன் சரியா சுரக்காம இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெலவென்டான விஷயங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து ஹேர் ஃபால் இருக்கும், ட்ரை ஸ்கின்,
7: நமக்கு வந்து பீரியட்ஸ் இரெகுலர் ஆகுது, அதே மாதிரி வந்து முடி அதிகமா கொட்டுது, நமக்கு வந்து ரொம்ப தூக்கம் வர மாதிரி ஸ்லீப்பியா அந்த மாதிரி டயர்ட்
6: இருக்கு அப்படின்னாலே
7: சிம்டம் வரும்போது தான் நம்ம டாக்டரை போய் பாக்குறோம். நமக்கு வந்து தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் இப்ப வந்து பெண்களுக்கு இருக்கு. பொதுவாவே இன்கேஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு
6: அப்படின்னா நீங்க எகைன் நீங்க போகக்கூடிய விஷயங்கள் தைராய்டுக்கான மாத்திரைகளை மட்டுமே காலையில எந்திரிச்சா நான் வந்து ஒரு மாத்திரை போட்டுக்கிறேன் எனக்கு தைராய்டு கண்ட்ரோல்
7: ஈஸியா இருக்கு எனக்கு
6: அப்படி இல்லாம நீங்க எகைன் தைராய்டுங்கிறது ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனை நீங்க கண்ட்ரோலுக்கு வைக்கணும்னா கண்டிப்பா ஆயில் பாத் ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து நீங்க மருத்துவர் அணுகி என்ன டைப்பான ஆயில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பாருங்க. உங்களோட பாடி இன்னும் நல்ல டீடாக்ஸ் ஆகணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வாதப்பித்த கபங்கள் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்கு, அப்போ இந்த பாடியை வந்து கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க பேசிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் சேர்த்துக்கலாம், என்னென்ன விஷயங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அணுகுனீங்க அப்படின்னா தைராய்டும் மேக்ஸிமம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க கூடிய ஒரு விஷயமா தான்
7: சித்த மருத்துவத்தில் இதற்கு நல்ல தீர்வுகள் இருக்கு,
6: கண்டிப்பா தீர்வுகள் இருக்கு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய்வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் இனி கேட்கலாம் இசைத்தூரிகை

0: சேல் வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இசைத்துறையில் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது குஷி படத்திற்காக ஹேசம் அப்துல் வஹாப் பாடிய பாடல்.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடைசிச்சிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
6: PSR தங்க மாளிகை
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இசை தோரிகை நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போ 6:53 39 நிகழ்ச்சிக்காக வரும் பாடல் வீர தீர சூரன் படத்திற்காக ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியது.

0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: காரைக்கால் பண்மலையின் 100.3 இசை தோரிகை நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் டிராகன் படத்திலிருந்து பாடல்.

காரைக்கால் நகராட்சியில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்யும் தெருவோர வியாபாரிகள் கவனத்திற்கு. காரைக்கால் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நகரத்தின் தூய்மை, போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் வியாபார ஒழுங்குமுறையை கருத்தில் கொண்டு தெருவோர வியாபாரிகள் அனைவரும் புதுச்சேரி தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெருவோர வியாபார ஒழுங்குமுறை விதிகள் 2017 சட்ட விதிமுறைகளின்படி வியாபாரம் செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் அனைவரும் தாங்கள் விற்பனை செய்யும் இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக தார்பாலின், மூங்கில், ஓலை, நிரந்தர கூரை அல்லது ஷெட் போன்ற எந்த ஒரு கட்டமைப்புகளையும் அமைக்கக்கூடாது. ஒரே இடத்தில் நிலையாக விற்பனை செய்பவர்களும் நகர்த்தக்கூடிய தள்ளுவண்டி அல்லது மொபைல் வண்டிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து வியாபாரிகளும் செல்லுபடியாகும் உணவு பாதுகாப்பு துறையின் பாதுகாப்பு FSSAI உரிமம் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். தெருவோர வியாபாரிகள் தாங்கள் விற்பனை செய்யும் இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டாமல் நகராட்சி அறிவுறுத்தியபடி குப்பை தொட்டிகளில் சேகரித்து அதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மூலம் அப்புறப்படுத்த வேண்டும். பயன்பாட்டில் இல்லாத கடைகளை உடனடியாக அகற்றிடுமாறும் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மற்றும் தற்காலிக கட்டமைப்புகளை ஒரு வாரத்திற்குள் அகற்றுமாறும் அனைத்து தெருவோர வியாபாரிகளுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. புதிதாக விற்பனை செய்ய விரும்பும் தெருவோர வியாபாரிகள் காரைக்கால் நகராட்சியில் உரிய அனுமதி பெற்ற பிறகு விற்பனை செய்ய வேண்டும். தெருவோர வியாபாரிகள் மேற்கூறிய விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தவறும் பட்சத்தில் விதிகளை மீறும் தெருவோர வியாபாரிகள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்களது அடையாள அட்டை மற்றும் விற்பனை சான்றிதழ்கள் ரத்து செய்யவும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது.

காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் மாமன் படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: புதிய தென்றலில் இனிய இசை பயணம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இசைத்துறையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திற்காக ஷான் ரோல்டன் சைந்தவி பாடிய பாடல்.

0: பன்மலை 100.3 இதுவரை நாம் கேட்டது இசைத்தோரிகை. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும்

0: தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆம் ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 178,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்பிரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும்

0: அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல் படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள்

0: 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: அட ரேவதியக்கா, பூங்குடி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்லதா போச்சு. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட கடுக்காய் பொடி இருக்கு?
5: எங்க வீட்டுல இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். வேணா நீங்க ரேவதியக்காட்ட கேளுங்க.
6: நான் கடுக்காய் பொடி தர்றது இருக்கட்டும், எதுக்கு இப்ப கடுக்காய் பொடி உனக்கு? அத சொல்லு முதல்ல.
4: அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருகிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு ஒரு காஃபி நீங்க தர மாதிரி இருக்கும்.
6: கடுக்காய் பொடியோட சேர்த்து காஃபியும் குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்?
5: சுபாக்கா, எனக்கும் சேர்த்தே காஃபி கேக்குற மாதிரி முக்கியமான விஷயமா இருக்குமா?
4: நான் சொல்றேன், சொன்ன பிறகுதான் தெரியும். நான் சொன்ன விஷயத்துக்கு காஃபி எனக்கு மட்டும் வருதா இல்ல உனக்கும் சேர்த்தே வருதான்னு.
6: சுபா, ரொம்ப புதிர் போடாம கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்ல.
4: அக்கா, நான் தொல்லுயிர் கரைசல் ஒண்ணு தயாரிக்க போறேன்.
5: நான் நுண்ணுயிர் கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா தொல்லுயிர் கரைசல்?
4: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் பூங்கொடி, ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வேற.
6: அப்படி என்ன பொருள் சுபா?
4: அக்கா, இந்த தொல்லுயிர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு சாணம், வெல்லம், இப்ப நான் கேட்டேன்ன கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, பப்பாளி பழம், தண்ணி, இதெல்லாம் தேவை.
5: இதெல்லாம் வச்சு
6: எப்படி தயாரிப்ப?
4: முதல்ல மாட்டு சாணத்தை தண்ணியில கலந்துக்கணுக்கா. அது கூட வெல்லம், கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, இந்த மூணையும் தண்ணியோட கலந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல கலந்து வச்சுக்கணும். அந்த ட்ரம்முக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா 10 நாள் வரைக்கும் நம்ம அந்த கரைசலை நொதிக்க விடணும்.
5: அப்புறம்
4: முதல் 2 நாள்லயே அந்த ட்ரம்ல மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும், அதனால ட்ரம் லேசா உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலையில அந்த ட்ரம்மோட மூடியே நம்ம திறந்து வைக்கணும்.
6: திறந்து வச்சா
4: முழுசா திறந்துடக்கூடாதுக்கா, லேசா அந்த மீத்தேன் வாயு வெளியேற மாதிரி திறந்து வைக்கணும். ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கணும்க்கா. 10ஆம் நாள் இந்த கரைசலே ரெடி ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன்.
5: அது சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்?
4: எல்லா வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். மாசத்துக்கு 1 முறை, அப்படி இல்லைன்னா 2 முறை பாசன தண்ணியில கலந்து விடலாம். 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன தண்ணியில தான் விடணும்னு இல்ல, இதை எல்லா வகை பயிருக்குமே தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் இந்த தொல்லுயிர் கரைசலை கலந்து தெளிச்சோம்னா சாகுபடி சிறப்பா இருக்கும்.
6: எல்லாம் சரி சுபா, அதனால பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம்ல.
5: அதுதான்க்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க.
4: உங்க ரெண்டு பேருக்கான பதில சொல்றேன் பாருங்க. மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமாகும், பயிரோட வேர் மண்டலம் பெருகும், பயிர்களோட இலை பரப்பு அதிகமாகும். மொத்தத்துல இத பயன்படுத்துறதுனால பயிரும் நல்லா இருக்கும், மண் வளமும் கூடும்.
6: பரவாயில்லையே, நல்ல ஒரு கரைசலதான் சொல்லிருக்க.
5: அக்கா, அந்த 2 கப்பு காஃபி.
4: நீ முதல்ல போய் உங்க வீட்டுல கடுக்காய் பொடி இருக்குன்னு சொன்னீல, அதை எடுத்துட்டு வா.
3: கேட்டது உழவர்களுக்கு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது
8: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
7: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
8: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: செல்வியக்கா, சுபாக்கா, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா?
2: ஆமா பொங்கொடி, அக்கா தான் இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சி சேர்ந்து கேட்கலான்னு ரோட்ல போன என்ன கூப்பிட்டாங்க.
3: ஆமா பூங்கொடி, உனக்கு இந்த நேரத்துல என்ன வேலை இங்க?
1: ஏன் நீங்க மட்டும் சேர்ந்து உட்காந்து விவசாய நிகழ்ச்சி கேட்கலாம், ஏன் நாளாம் கேட்க வரக்கூடாதா?
3: நான் அப்படி சொல்லவே இல்லையே பூங்கொடி. சேர்ந்து உட்காந்து விவசாய நிகழ்ச்சியை கேட்டா ஏதாவது சந்தேகம்னா கூட நம்ம பேசி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் சேர்ந்து உட்காந்து நிகழ்ச்சியை கேட்கறது. இதனால என்ன, நீ இப்படி உட்காரு, நிகழ்ச்சியை கேட்போம்.
1: சரி, இன்னைக்கு யாரு எதை பத்தி பேச இருக்கிறாங்க?
2: அத நான் சொல்றேன் பூங்குடி. இன்னைக்கு வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் அப்படின்னு கும்பகோணம் வட்டம் சித்தன்வாழூர் டி கஸ்தூரி பாலமுருகன் அப்படிங்கிறவங்க சொல்ல இருக்கிறாங்களாம்.
1: ஓ, அப்ப இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில பெண் விவசாயி தான் பேச இருக்கிறாங்க.
3: ஆமா பூங்குடி.
4: வேளாண் நிகழ்ச்சியை கேட்க செவிமடத்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வலைக்கரங்கள் எல்லாம் வயல்வெளிக்கு வந்தா எப்படி இருக்கும், ஒரு கலகலன்னு சத்தம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் இல்லைங்களா? நல்ல நாட்டுப்புற இசை அந்த கழனியில கேட்கும் போது மனம் வந்து அவ்வளவு மகிழ்வா இருக்கும். விவசாயத்துல பெண்கள் எவ்வளவு ஈடுபடுறாங்க இல்லையா? அப்படிதாங்க, கஸ்தூரி அப்படின்னு பெண்மணி வந்து விவசாயத்துல இருக்காங்க. விவசாயத்துல விளைவிக்கிறது அப்படிங்கறது இல்லாம அதுல வருமானத்தை சரிவர ஒரு திட்டமிடுறது அப்படிங்கறதுலயும் அவங்க சிறப்பா செயலாற்றிட்டே வராங்க. பேரை சொல்லிட்டோம், அவங்க ஊர் என்ன, எப்ப இருந்து இந்த மாதிரி விவசாயத்துல அவங்களுக்கு ஆர்வத்தோட செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா.
5: வாழ்க வளமுடன். என்னோட பேர் கஸ்தூரி பாலமுருகன், சித்தன்வாழூர்ன்ற கிராமத்துல இருந்து வரேன். இது வந்து வலங்கைமான் தாலுகால இருக்கு.
4: விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா வீட்டையும் பாத்துக்கிட்டு வயலையும் பாக்குறது அப்படிங்கறது ஒரு கடினமான காரியம்தான். அதை நீங்க எப்படி செய்யலாம்னு ஆரம்பிச்சீங்க?
5: எங்க வீட்டுல வந்து பரம்பரை பரம்பரையா விவசாயம் தான் பண்ணிட்டு வராங்க. என்னோட தாத்தாவா இருக்கட்டும், இப்ப அடுத்த ஜெனரேஷனா நானும் எங்க அண்ணனும் விவசாயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம்ன்றது வந்துட்டு ஒரு 3 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்துட்டு அவங்க சந்தோஷ் அவங்க, அப்புறம் கேசவன் சார், இளங்கோ அண்ணா, இவங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையா இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்ல தான் நான் இயற்கை விவசாயம்ன்ற எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்.
4: அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இயற்கை முறை இல்லாம பண்ணிட்டு இருக்கும் போது அதுல வந்து விளைச்சல் வந்து உங்களுக்கு ஒரு மன நிறைவு வந்து கொடுத்ததுங்களா?
5: இயற்கை முறையில பண்றதுதான் எனக்கு மன திருப்தி கொடுத்துட்டு.
4: ஆனா அது நீங்க ஒரு 3 வருஷமா தான் பண்ணிருக்கீங்க, இந்த 3 வருஷத்துலயே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு?
5: ஆமா கண்டிப்பா, ஏன்னா என்னால நல்ல உணவை கொடுக்க முடியுதுன்றது தானே எனக்கு சந்தோஷப்படுற விஷயமா இருக்கு.
4: இப்ப இயற்கை முறைதான் உங்களுக்கு வந்து மன நிறைவு வந்து கொடுத்துருக்குன்றீங்க. பல வருஷமா நீங்க ரசாயன முறையில பண்ணிருந்தாலும் மன நிறைவு கொடுத்த இந்த இயற்கை முறை மட்டுமே இல்லாம அந்த பொருட்களை வந்து இன்னும் வருமானத்தை தரக்கூடிய அளவுல மாற்றி நீங்க வந்து சந்தைப்படுத்துதல் அப்படிங்கறதையும் செஞ்சுக்கிட்டே வரீங்க இல்லையா? அந்த பயணம் அப்படிங்கறது எங்க தொடங்குச்சுங்க?
5: இது வந்து எனக்கு ரெண்டுமே பெண் குழந்தை தான், தேடல்ன்றது வந்து அங்க ஆரம்பிச்சது தான். அப்படி இருக்கும் போது என் பசங்களுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வந்துட்டு நல்ல ஃபுட்டா கொடுக்கணும்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மேக்சிமம் வந்துட்டு நான் அவுட் சைட் ஃபுட் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
4: என்னென்ன ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்தீங்க?
5: என் பசங்களுக்கு வந்து டெய்லி மார்னிங்ல வந்துட்டு அட்லீஸ்ட் காஃபில ஒரு பிஸ்கட்ஸ் நினைச்சு சாப்பிடணும்ன்றது தாட் வந்தது அவங்களுக்கு. அப்படி இருக்கும் போது பட்டர் பிஸ்கட்ங்கிறது மைதா வெள்ளச்சக்கரை இந்த மாதிரிதான் செஞ்சு கொடுக்கறாங்க. அது இல்லாம என் பசங்களுக்கு என்ன நல்ல விஷயங்களை தேடி பண்ணி கொடுக்க முடியுமோ அது போல பண்ண ஆரம்பிச்சேன். ஈவன் பீஸாவா இருக்கட்டும், பீஸா கூட நான் கோதுமை தான் யூஸ் பண்ணி பண்றேன். அதோட சாஸா இருக்கட்டும், அதோட எல்லாமே பிரிசர்வேட்டிவ் இல்லாம என்னென்ன கொடுக்க முடியும்னு பார்த்து ஒவ்வொரு ஐட்டமா நானா யூடியூப் தான் எனக்கு மெயினா சொல்லி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே யூடியூப் மூலியமா தான் நான் கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆகல, அந்த ஸ்ட்ரக்சர் வரல, இல்ல வந்துட்டு அதோட டேஸ்ட் வந்துட்டு நான் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது நான் கிளாஸஸ் போய் ட்ரைனிங் சென்டர்ஸ் நிறைய போய் கத்துக்கிட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன் இப்ப.
4: சரிங்க, அப்போ நீங்க உங்க பசங்களுக்கு வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வீட்டை பாக்க

0: அதில் வந்து ஒரு பசங்களுக்கு பிடிச்சி போய் நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் தொழிலுக்கு அதை வந்து வெளியில் மற்றவர்களுக்கும் விற்பனை பண்ணணுன்ற யோசனைக்கு வந்து வந்திருப்பீங்க. இந்த ஒரு ஜம்ப் அது எங்கிருந்து வந்ததுங்க? இப்போ செஞ்சீங்க.
1: என் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என் பசங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அவங்க மூலியமாக கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது எனக்கு. அப்போ ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக கொஞ்சம் வந்தது. பிளஸ் வந்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது மாதிரி போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ஆர்டர்ஸ் வந்தது. இப்போ இந்த குரூப்பில் இருக்கிறதுனால அவங்க மூலியமாகவும் எனக்கு ஆர்டர்ஸ் வருது.
0: வேளாண் கூட்டமைப்புகளில் நீங்கள் வந்து உறுப்பினராக இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த சந்தைப்படுத்துதல் வந்து இன்னும் கொஞ்சம் எளிதாகவே இருக்கு.
1: கண்டிப்பாக மேம்.
0: இல்லைங்களா, அதோடைய இந்த பிஸ்கட்டோடையே நிறுத்திட்டீங்களா இல்லை இன்னும் மற்ற பொருட்களுக்கான செய்யக்கூடிய அந்த தேடல்லையும் நீங்கள் வந்து இருக்கீங்களா?
1: ஆமாம் மேம், நிறைய ஐட்டம்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணுறதுல வந்து மூங்கில் ப்ரஷ் தான், பிளாஸ்டிக்கை தவிர்த்து மூங்கில் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஆரம்பித்தேன். பல்பொடி வந்துட்டு கறித்தூள் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது என்னோட தென்னந்தோப்பு இருக்குது, நிறைய தென்னந்தோப்புலேருந்து நாங்கள் எடுக்கிற தேங்காவை ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி தேங்காய் எண்ணெயாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து சோப்பு தயாரிக்கிறோம். அந்த சோப்பு அந்த கொட்டாங்கச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து சார்கோலாக ரெடி பண்ணி சார்கோல் பவுடராகவும் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து அந்த இதை வந்து பல்பொடியாவும் பண்ணி கொடுக்கறேன். அப்புறம் சீயக்காய், நலுங்கு மாவு, ஹேர் ஆயில்,
0: அதுலயும் வந்து ஏதாவது வெரைட்டி அப்படிங்கறது இருக்குங்களா?
1: ஹேர் ஆயில்ல பொடுகு போக்குறதுக்கும் பண்ணி கொடுக்கறேன். இந்த குமிட்டிக்காய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பொடுகு நீக்கிறதுக்கும் பண்ணி கொடுக்கறேன். என்னோட ஹேர் ஆயில்ல வந்துட்டு 64+ இன்கிரீடியன்ஸ் வந்து ஹெர்பல்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காம்பினேஷன் ஆஃப் ஆயில் போட்டுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: 64 வகையான மூலிகைகளை சேர்த்து நீங்க வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெயை தயாரிக்கிறீங்க?
1: ஆமாங்க மேம், இது எல்லாமே நான் விறகு அடுப்புலதான் பண்ணிட்டு இருக்கேன்
0: மேம். சரிங்க, பாரம்பரிய முறையில வந்து இயற்கை முறையில வேளாண்மை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய முறையில எப்படி நம்ம மற்ற சமையல் வேலைகளை செய்யறோமோ அது போலவே நீங்க வந்து இந்த பொருட்களை தயாரிக்கும் பொழுதும் செய்யறீங்க இல்லையா? அடுப்பு பயன்படுத்தி செய்யும் போது அப்படிங்கிறது என்ன, இப்போ டெக்னாலஜி வந்து பெருசாயிடுச்சு, இப்பெல்லாம் சோலார் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த தொழில்நுட்பங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து அவசியப்படலையா?
1: இல்ல, தொழில்நுட்பமும் அவசியம் படுது. ஏன்னா நாங்க உடனே வந்துட்டு ஒரு கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னா நாங்க மிக்சி தான் யூஸ் பண்றோம். அமைக்கல்லோ ஆர்டிக்கல்லோ தேடி போக முடியாது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. வேர்ல்டு வந்துட்டு ஃபாஸ்டா மூவிங் ஆயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓடணும்னா மட்டும்தான் நம்மளை வந்துட்டு அவங்க கூட அழைச்சிட்டு போறாங்க. அப்படி இல்லைன்னா பின்னாடியே தங்க வச்சிடறாங்க நம்மள.
0: அப்போ அந்த தொழில்நுட்பங்களை வந்து உங்களதாக தனதாக்கிக்கணுன்ற ஒரு முயற்சியும் வந்து இருக்கு. அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் இல்லைங்களா? சரிங்க, நீங்க வந்து பிஸ்கட்டு பீஸான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்து ஹேர் ஆயில் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் அப்படின்ற இடத்துல வந்து இருந்தீங்க. அப்புறம் மேற்கொண்டு சொல்லுங்க, இன்னும் என்ன தயாரிக்கிறீங்க?
1: தொக்கு வெரைட்டிஸ் எல்லாமே ஹெர்பல்ல பண்ணிட்டு இருக்கேன் மேம். பெரண்ட தொக்கு, கருவேப்பிலை தொக்கு. கருவேப்பிலை எல்லாம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு நல்ல இதா இருக்கு. இம்யூனிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஹீமோக்ளோபின் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி வெங்காயத்தொக்கு, தக்காளி தொக்கு, நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்துட்டு கம்பல்சரி சாப்பிடணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கும் போது பசங்களுக்குலாம் அது பிடிக்க மாட்டேங்குது. நம்ம நெல்லிக்காய் ரைஸா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம்.
0: அப்போ இப்போ நீங்க உங்க வீட்டுல தென்னந்தோப்பு இருக்கு, அதனால நீங்க சார்கோல் எடுத்தீங்க, தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப நீங்க கருவேப்பிலை, நெல்லிக்காய் அப்படின்னு போகும்போது அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க எங்க இருந்து கொள்முதல் பண்ணிக்கிறீங்க?
1: மேக்ஸிமம் வந்துட்டு வில்லேஜ்ல இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்டையும் வாங்கிக்கிறேன் மேம். பிளஸ் வந்துட்டு எனக்கு பத்தாத பட்சத்துக்கு தான் நான் மார்க்கெட்ல இருந்து கன்சியூம் பண்றேன்.
0: சரிங்க, அது எல்லாத்தையும் வந்து உங்க வயல்ல வந்து விளைவிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு?
1: ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பிளானிங்கும் இருக்கு மேம். ஃபுல்லாவே ஆர்கானிக் இதுவா பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த கருவேப்பிலையில வந்து நிறைய கெமிக்கல் போட்டு ரசாயனங்கள் யூஸ் பண்ணி தான் பண்றாங்கும் போது, அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மேக்சிமம் ஃபுட்டு கொடுக்கறவங்களுக்கு நல்லதா கொடுக்கணுங்கிறதுக்காக அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் மேம் அதை.
0: சரிங்க, இப்போ தொக்கு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இயற்கை முறை வேளாண்மை அப்படிங்கறதையும் செய்யறதாகவும் சொல்லியிருந்தீங்க.
1: ஆமாங்க மேம்.
0: அந்த ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட என்ன காரணம்?
1: 2020 எனக்கு 2 kidneys இதாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் டயாலிசிஸ் வந்து ஒரு 3 years பண்ணினேன். இப்போ 2023 தான் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம மாற்றணும்னு முடிவெடுத்து அப்போ ரைஸ் வந்துட்டு ஆர்கானிக்காக வாங்கி சாப்பிடலாங்கும் போது ஃபேஸ்புக்கில் தான் சந்தோஷ்ன்றவர் அறிமுகமானாங்க. அவங்க எங்கன்னு பார்க்கும்போது வந்து நியர்பையாக இருந்தது அர்த்வாரம். அந்த பையனை தொடர்பு கொண்டு அவங்க எனக்கு ரைஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க இவ்வளோ லேண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அந்த தம்பியோட உந்துதல்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இயற்கை விவசாயம்.
0: சரிங்க, இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சு எவ்வளவு வருடங்கள் இருக்கும்?
1: ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிடுச்சு.
0: சரிங்க, அது மாறினதுனால உங்களுக்கு எப்படி உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு? இயற்கை முறை விவசாயத்துக்கு நீங்க ஆரம்பிச்சது

0: எப்படி ஃபீலிங்ஸ்
1: அதோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த முடியல மேம் என்னால். ஏன்னா எனக்கு வந்து பிபி வந்துட்டு ரொம்ப ஹையாகவே இருந்துட்டுருக்கு எப்பொழுதுமே. பிபிக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆர்கானிக் ரைஸஸ் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு பிபியோட லெவல் வந்துட்டு கம்மியாகுது. ஒவ்வொரு ரைஸுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அது மாதிரி நான் சாப்பிடும்போது என்னால் அதை ஈஸியாக வந்துட்டு கண்ட்ரோல்லே வச்சுட்டு வர முடியுது. டாக்டரே ஆச்சரியமாக கேட்டாங்க, என்ன பிபி வந்துட்டு ரொம்ப லோ ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இது போல் நான் ஆர்கானிக் ரைஸஸ்லாம் சாப்பிட்டுருக்கேன் சார், மேக்ஸிமம் எல்லா ஃபுட்டுமே நான் ஆர்கானிக் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, ஓகே நீங்க பிபியோட டோசேஜ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொன்னாங்க. அது போல நான் பிபியோட டோசேஜும் இப்ப கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மேம்.
0: இப்போ தனி ஒருவராகவே வேளாண்மையில நீங்க வந்து ஈடுபடுறீங்களா, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்களும் உங்களுக்கு உதவிகரமா இருக்காங்களா?
1: இல்ல, என்னால வந்துட்டு தனியா பண்ண முடியல விவசாயம். எங்க அண்ணன் எங்க அப்பா அவங்களோட சப்போர்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முழு காரணமே ஹஸ்பண்ட் தான். எதுவா இருந்தாலும் நீ பண்ணு, நான் கூட நிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட சப்போர்ட்டிவ்ங்க எல்லாத்துக்குமே நிக்கிறது என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த டயத்துல.
0: ஒரு பெண்ணுக்கு ஒரு உந்து சக்தியாக பின்னாடி வந்து ஒரு ஆண் இருக்கிறான் அப்படின்னு சொல்றது உண்மை. அதையும் உங்களுடைய வாழ்விலும் அதேதான் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மதிப்பு கூட்டல் அப்படிங்கறத பத்தியே நம்ம இன்னும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா மேம் பேசலாம்.
0: இப்போ நீங்க சிறுதானியங்கள்லயும் மதிப்பு கூட்டுறது செய்யறோம் அப்படின்னு பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க.
1: ஆமாங்க மேம்.
0: சிறுதானியங்கள்ல என்ன மதிப்பு கூட்டி பொருள் கொண்டு செய்யறீங்க நீங்க?
1: சிறுதானியங்கள்ல வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கஞ்சி மிக்ஸ், பொங்கல் மிக்ஸ், ரவா தோசை மிக்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இது நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு சொல்லிட்டு பிள்ளையார்பட்டியில ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்குறாங்க. வில்லேஜ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே தொழில் சம்பந்தமா என்னென்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறோமோ பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க மேம். நம்ம அங்க போனோம்னா நம்மளுக்கு அங்க கத்துக்கலாம் மேம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்டு பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமா வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழித்து வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
3: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
4: சுபாக்கா, வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபதொழிலும் பத்தி கும்பகோண வட்டம் சித்தன்வாழூர் டி கஸ்தூரி பாலமுருகன் அவங்க சொன்னதுல, 3 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்களா, இவங்க எந்த காரணத்துக்காக இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சாங்க, எதனால இவங்க மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாங்க, அது இப்போ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குதுன்னு தெளிவா சொல்லிட்டு வராங்க.
5: அது மட்டும் இல்லை பூங்கொடி, இவங்க வீட்டில் தென்னந்தோப்பு இருக்கிறதுனால இவங்க தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரிக்கிறாங்க, அந்த கொட்டாங்குச்சிகளை வச்சு பல் பொடி தயாரிக்கிறாங்க, அப்புறம் பல்லு விளக்கறதுக்கு மூங்கில் ப்ரஷும் தயாரிக்கிறாங்களாம்.
6: 64 மூலிகைகளை வச்சு தலைக்கு மூலிகை எண்ணெய் தயாரிக்கிறாங்களாம். முக பவுடரு, நலுங்கு மாவு, சீயக்காய் தூள், இந்த மாதிரி இவங்க செய்யற இயற்கை உபப்பொருள்களை சொல்லிக்கிட்டே போலாம் போல இருக்கு.
5: ஆமா சுபா, இன்னும் அடுத்த பகுதியும் நம்ம கேட்டோம்னா இதை பத்தி இன்னும் என்னென்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரிய வரும். வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து உக்காந்து கேட்கலாம்.

0: இலவசமான பயிற்சி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
1: கண்டிப்பா மேம்.
0: அதுல இருந்து நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தீங்க. என்னென்ன செய்யறீங்க?
1: பிஸ்கட் ஐட்டம்ஸ் தான் மெயினா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம்.
0: எனக்கு எந்த சிறுதானியத்துல அந்த பிஸ்கட் ஐட்டம் வந்து பண்றீங்க?
1: உங்களோட இதை ஏத்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் பிடிக்கும், அதுக்கேத்த மாதிரி. இப்ப வந்துட்டு கருப்பு கவுனியில எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா நான் கருப்பு கவுனியில பண்ணி கொடுக்கறேன். அதே மாதிரி திணையில தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா திணையில பண்ணி கொடுக்கறேன். கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். நான்
0: இப்ப இந்த பிஸ்கட் அப்படின்றது வந்து அவன்ல வந்து செய்யக்கூடிய ஒரு பொருள். இதையே வந்து நீங்க வந்து தயாரிக்கும் போது இப்ப அந்த மெஷினரிஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா?
1: இல்ல, நான் அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து நம்மளால பழைய காலத்து மெத்தட்ல நம்மளால பண்ண முடியல. இப்ப வரைக்குமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதோட கிறிஸ்பினஸ் வந்துட்டு அதுல கிடைக்க மாட்டேங்குது.
0: பழைய காலத்து விறகு அடுப்புல செய்யற அவன் பத்தி நீங்க சொல்றீங்க?
1: ஆமா, அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல. ஒரு குடாப் மாதிரி இருக்கும்,
0: ஒரு குகை மாதிரி
1: வச்சு நம்ம உள்ளார வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி மெத்தட் இப்ப நம்மளால பண்ண முடியல. நான் வந்து கும்பகோணம்ல இருக்கேன். என்னோட பிசினஸ் எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிறதுனால இங்கே அங்கேயும் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது.
0: பிஸ்கட் அப்படிங்கும் போது அதுக்கு பேஸ் வந்து மைதா மாவு தான். நீங்க மைதா மாவு இல்லாமலேயும் வந்து உங்களால அந்த அந்த கிறிஸ்ப்னஸோ அந்த சாஃப்ட்னஸோ கொண்டு வர முடியுது.
1: கண்டிப்பா மேம். எப்படி பண்றோம் அப்படின்னா நாங்க வந்துட்டு கோதுமை மாவு தான் யூஸ் பண்றோம். அந்த கோதுமை மாவுலயே வந்துட்டு உங்களுக்கு மேக்சிமம் அந்த மைதாவோட அந்த எலாசிட்டி வந்துட்டு கிடைக்குது மேம். பிளஸ் வந்துட்டு அதோட சிறுதானியம்னா சிறுதானியம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா பாரம்பரிய ரைஸ் கேட்டாங்கன்னா பாரம்பரிய அரிசியை நாங்க ஆட் பண்ணிக்கிறோம் மேம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்ல வந்துட்டு வெள்ளை சர்க்கரையோ நாங்க யூஸ் பண்றது கிடையாது. இதுக்கு பதிலாக நாங்க நாட்டு சர்க்கரையும் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக பட்டரும் சேர்த்து நெய் கேக்குறவங்களுக்கு நெய் ஆட் பண்ணி கொடுக்கறோம்.
0: பிஸ்கட்டோட அப்படியே நிறுத்திட்டீங்களா? இல்ல
1: இல்ல மேம், கேக் பண்ணிட்டு இருக்கேன், பீசா பண்ணிட்டு இருக்கேன்.
0: கேக்னா என்ன? கேக்ல என்ன வெரைட்டிங்க?
1: கேக்னா வெனிலா கேக், சாக்லேட் கேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பீஸால வந்துட்டு என்ன கேக்குறாங்களோ கஸ்டமைஸ்டா, நான்வெஜ் கேக்குறாங்கன்னா நான்வெஜ், வெஜ் கேக்குறாங்கன்னா வெஜ், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: அதுவும் சிறுதானியத்துல இருந்தேவா?
1: சிறுதானியம் இல்ல மேம், இது வந்து கோதுமையில பண்ணிட்டு இருக்கேன்.
0: பீஸாவும் வந்து கோதுமை
1: கோதுமை தான் ஃபுல்லா.
0: பிஸ்கட்டுன்னு கேக்கும் பொழுதுதான் அது
1: அது வெரைட்டிஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்கேன்.
0: என்ன அரிசியில வந்து கேக்குறாங்களோ அதுல வந்து
1: அதுக்கேத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு
0: ப்ரௌனி எல்லாம் கூட செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா, ப்ரௌனி வந்துட்டு கேழ்வரகு, கருப்பு கவுனி, இலுப்பை பூ சம்பாவிலையும் பண்ணியிருக்கேன் நான். அண்ணா ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க ரைஸ், அதுலயும் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் நான் ப்ரௌனிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எந்த ஒரு அரிசி கிடைச்சாலும் இயற்கை முறையில பாரம்பரிய ரகங்கள் எது கிடைச்சாலும் அதுல வந்து செஞ்சு பார்த்துறது.
1: கண்டிப்பா மேம்.
0: என்ன இதுல இருந்து நம்மளால புதுசா ஒண்ணு உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு துருதுருன்னு ஒரு தேடல்லயே நீங்க வந்து
1: இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கோம் மேம். கண்டிப்பா.
0: சரிங்க. தொக்கு வெரைட்டி எல்லாம் செய்யும் பொழுது எனக்கு தேவைப்பட்ட பொருட்களை வந்து கிராமத்துல இருந்தும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியே தொக்குன்னு வரும்போது அப்படியே நின்னுட்டோம். அப்புறம் சொல்லுங்க இன்னும்.
1: இல்ல, இந்த தொக்கு வெரைட்டிஸ்ல வந்துட்டு நான் பெரண்டை இதெல்லாமே வந்து இப்ப வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட இதுல இருந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கும் போது இளம் தளிர் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த பெரண்டையில வந்துட்டு லாஸ்ட் அந்த இளம் தளிர் இருக்கு இல்லையா, அது ஒரு நாலு ஸ்டெம் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கும் போதுதான் நமக்கு அதோட அந்த உள்ளார உள்ள நார் வந்து இருக்கும். தீ எடுத்தீங்கன்னா நாரோட சேர்ந்த மாதிரி இருக்கும்.
0: அரிப்புத்தன்மை அதிகமா இருக்கும்.
1: ஆமா, அரிப்புத்தன்மையும் அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு நாலு ஸ்டெம் மட்டும் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அது மார்க்கெட்ல அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இப்ப வந்து நான் என்னோட தோட்டத்திலேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் மேம். அது எல்லாமே கருவேப்பிலையா இருக்கட்டும், பெரண்டையா இருக்கட்டும், இதெல்லாம் என் தோட்டத்துல வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி ஐட்டமும் வளர்த்துட்டு இருக்கேன் மேம். நான்
0: சொல்லுங்க.
1: ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சோப்பு வந்து தயாரிக்கும் போது இங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்க்கும் போது ஓகே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணேன். வந்து செய்யும் போது எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்ப ப்ராப்பரா ஒரு கிளாஸ் போலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒரு கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் நீயே மட்டும் நம்ம யூஸ் பண்ணி பண்றதுனால ஸ்கின் வந்துட்டு நிறைய ட்ரை ஆக ஆரம்பிச்சது. எங்களுக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி வந்துட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்க காம்பினேஷன் ஆஃப் ஆயில் போட்டு பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் கம்மி பண்ணி நம்மளுக்கு மாய்ஸ்சரைஸ் கண்டென்ட் வந்துட்டு அப்படியே வச்சிருக்கு போச்சு. அப்படி இருக்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொடுத்து அமுச்சு விட்டேன். ஃப்ரெண்டு வந்து எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே சவுத் ஆப்ரிக்கா, குவைத்து, துபாய் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நல்லா எனக்கு பிஸ்னஸ் மூவ் ஆகிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. இந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு தான் நான் மறுபடியும் வந்துட்டு ரீ இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த பிஸ்னஸை.
0: சரிங்க. அந்த சோப்லையும் கூட நிறைய வெரைட்டிஸ் வந்து சொல்லுவாங்க. சார்கோல்ல செய்யறோம், ஆட்டு பால்ல செய்யறோம் அப்படின்னு.
1: ஆமாங்க மேம்.
0: நீங்க என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்குறீங்க? சிலர்

0: சொல்லுவாங்க. அதையும் வந்து நுகர்வோர் என்ன கேக்குறாங்களோ
1: கண்டிப்பா தேவைகளுக்கு ஏத்த மாதிரி. இப்ப சில பேர் வந்து ஸ்கின்ல வந்துட்டு எனக்கு தேமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெட்பாளி, நாகலிங்க பூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம போட்டு, துளசி இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணும் போது அந்த இதோட இது வந்து கம்மியாகுது. சில பேருக்கு வந்துட்டு தேமல் இருக்கு, ஸ்கின் அலர்ஜி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்களுக்கு. அதே மாதிரி எனக்கு ஸ்கின் வந்துட்டு டார்க் ஷேடா இருக்கு, எனக்கு கொஞ்சம் க்ளோ கொடுக்கற மாதிரி வேணும்னா அந்த நலுங்கு மாவு சோப்பு நம்ம செய்யறோம். அதே மாதிரி இந்த மஞ்சஸ்தான் ரீசன்ட் டேஸா வந்து ட்ரெண்டிங்ல இருந்தது, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேம். என்னென்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான அவங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சார்கோலும் பண்ணிட்டு இருக்கேன் மேம், ஏன்னா எனக்கு பேஸே வந்துட்டு சார்கோல் நிறைய கிடைக்கிறதுனால சார்கோல் சூப் கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான்
0: எத்தனை ஏக்கர்ல தென்னை தோப்பு இருக்கு?
1: ஒரு 200 மரம் கிட்டத்தட்ட நாங்க வச்சு பண்ணிட்டு இருக்கோம் மேம்.
0: இன்னைக்கு வந்து நம்ம இயற்கை முறை சாகுபடியை பத்தியும் அந்த பொருட்கள்ல மதிப்பு கூட்டுறது பத்தியுமே இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். சிலர் சொல்லுவாங்க சூப் நாங்க வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் செய்யறது உண்டுங்களா?
1: கண்டிப்பா அதுவும் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் ஹெர்பல் சூப் வெரைட்டிஸும் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம்.
0: அதுவும் வந்து மூலிகை
1: சார்ந்ததுதான், முடக்கத்தான் இந்த மாதிரி, அதே மாதிரி தூதுவளை பொடியில பண்றது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம். நான் அவங்க என்ன அவங்க எனக்கு இந்த சளி தொந்தரவு இருக்குன்னா துளசி, தூதுவளை இதெல்லாம் போட்டு ஒரு காம்பினேஷனா பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன் மேம். நான்
0: நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுக்கான அந்த நீண்ட ஒரு ஆரோக்கியமும் இன்னும் உங்களுடைய இந்த மதிப்பு கூட்டல் விஷயத்துல வந்து நீங்க பல படிகளை வந்து பார்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்றோம். கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்து எப்படிப்பா நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் ஏன்பா நாமளும் செய்யக்கூடாது அப்படின்னு கூட நினைப்பாங்க. உங்களுடைய கைபேசி எண்களை கொடுத்தீங்கன்னா உங்களை தொடர்பு கொண்டு உங்ககிட்ட இன்னும் சில கேள்விகளை வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க கூடும்.
1: என்னோட தொலைபேசி எண் வந்துட்டு 77 0 85 99 0 69.
0: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், வலங்கை மாவட்டம் சித்தன்வாலூர் கஸ்தூரி அவர்களின் கைபேசி எண்கள் 77 0 8 59 99 69. நன்றி அம்மா.
1: நன்றி மேம், வாழ்க வளமுடன்.
2: சுபா, கும்பகோணம் வட்டம் சித்தன்வாலூர் டி கஸ்தூரி பாலமுருகங்கிறவங்க வேளாண்மையும் முன்னேற்றம் தரும் உபத்தொழிலும் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே வேளாண்மை மூலம் பல உபத்தொழில்களை செஞ்சிட்டு இருக்காங்க.
3: ஆமாங்கா, இவங்க சிறுதானியங்களை மதிப்பு கூட்டல் செஞ்சு குழந்தைங்க ஈஸியா சாப்பிடுற மாதிரி பிஸ்கட்டு, பீஸா, கேக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்களாம்.
4: அது மட்டும் இல்ல சுபாக்கா, மூலிகைகளை எளிய முறையில உட்கொள்ற மாதிரி சூப்பு மிக்ஸ் கூட இவங்க தயாரிச்சு வச்சிருக்காங்களாம்.
2: பூங்கொடி, இவங்க உபத்தொழில விற்பனை கூட எந்த தங்கு தடையும் இல்லாம போயிட்டு இருக்குதான், அதுவும் லாபகரமான முறையில. அதுவும் நிறைய சோப்பு இயற்கை முறையில இவங்க தயாரிக்கிறத வெளிநாடுகள்லயும் விற்பனை செய்யறாங்களாம்.
4: செல்வி அக்கா, பெண்களால முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம்.
3: சரியா சொன்ன பூங்கொடி, அவங்க கணவர் கூட இவங்க பண்ற உபத்தொழிலுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க, இதுவும் பாராட்டத்தக்க விஷயம்.
5: இனி தொடர்ந்து கேட்கலாம்
6: பண்ணை செய்தி.
3: ரேவதிக்கா வந்துட்டீங்களா?
7: என்ன சுபா, இங்கதானே இருக்கேன், என்ன வந்துட்டீங்களா?
3: என்னக்கா, நேத்திதான் உங்களை தேடிட்டு வந்தேன், ஏதோ விதை வாங்க போயிருக்கிறதா சொன்னாங்க, அப்படி என்ன விதை வாங்க போனீங்க?
7: அட சுபா, அது நேத்து தானே வாங்க போனேன், எனக்கு கொஞ்சம் மிளகா பயிர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் மிளகா விதை வாங்க போலான்னு போனேன். அங்க போனா அது கிடைக்கல சுபா, நாளைக்கு தான் போகணும் போல இருக்கு.
3: அப்படியா, சரி சரி, அப்ப நாளைக்கு போகும்போது என்னையும் கூப்பிடுங்கக்கா, நானும் வரேன்.
7: ஏன் சுபா, நீ வந்து என்ன பண்ண போற?
3: வந்தா உங்களுக்கு நல்ல விதைய வாங்கி கொடுப்பேன, அதுக்காக சொன்னேன்.
7: அப்ப உனக்கு மிளகா விதை பத்திலாம் தெரியுதா சுபா? தெரிஞ்ச கொஞ்சம் சொல்ல.
3: விதைய பத்தி மட்டும் இல்லக்கா, மிளகா சாகுபடிய பத்தியுமே தெரியும்.
7: அட இங்க பாரு சுபா. சுபா, இப்ப உனக்கு நேரம் இருக்கா, கொஞ்சம் விளக்கமா சொல்ல.
3: அக்கா, பொதுவா மிளகா சாகுபடி எரவையில இந்த மாசத்துல பண்ணலாம், இல்லைனா மார்ச் ஏப்ரல் இதுல பண்ணலாம், மானாவரியா செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல கூட பண்ணலாம்.
7: இதுக்கு நாத்தாங்கல் தான் எடுக்கணுமா சுபா?
3: பின்ன இல்லையா, கண்டிப்பா எடுக்கணும்க்கா. நாத்தாங்கல்லு நல்லா வடிகால் வசதி இருக்கிற மாதிரி இருக்கணும், பக்கத்துல நீர் வசதி இருக்கிற மாதிரியும் பாத்துக்கணும். வேரோட வளர்ச்சிக்காகவும் நாத்தை ஈஸியா பறிச்சு எடுக்கிறதுக்காகவும் நீர் தேங்காத மேட்டு பாத்தியில தான் இதை விடணும். ஒரு சென்ட் நாத்தாங்காலுக்கு மக்கிய தொழு உரம் 75 கிலோ போடணும்.
7: ஏன் சுபா, இதெல்லாம் சரி, விதை எப்படி போடணும்?
3: சொல்றேங்க்கா, அந்த

0: அத்தியில விதைய ஒரு சென்டிமீட்டர் ஆழத்துல 10 சென்டிமீட்டர் இடைவெளியில வரிசையா விதைக்கணும். நடவுக்காக நாத்தெல்லாம் புடுங்குவோம்ல, அப்ப 15 நாளைக்கு முன்னாடியே பியூரோடான் குருணைய 1 சென்ட் நாட்டாங்களுக்கு 250 கிராம் அப்படிங்கிற அளவுல போடுறதுனால நூற்புழுக்களையும் நாத்துங்களையே தாக்குற சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம்.
1: ஓ, இதெல்லாம் வந்து மிளகாக்கு உள்ள பெரிய பிரச்சனையா சுபா?
0: ஏங்கா, இந்த விவரமே தெரியலையா உங்களுக்கு? இதுல மிளகா சாகுபடி வேற.
1: எல்லாமே தெரிஞ்சுகிட்டா சுபா பண்றது, பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னு தான்.
0: ஓ, அப்ப ட்ரையலா?
1: சரி சரி, மேல சொல்றது.
0: 45 வயசு உள்ள இந்த நாத்துங்களை 1 மீட்டர் அகலம் உள்ள மேட்டுப்பாத்தி அமைச்சு வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டர்னும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இல்லைன்னா 45 சென்டிமீட்டர் அப்படிங்கிற இடைவெளியில ரெட்ட வரிசையில நடணும்க்கா.
1: இந்த உரம் மத்த விவரம் இத பத்திலாம் கொஞ்சம் சொல்லு.
0: இதுக்கு தழை சத்து ரொம்ப முக்கியம். பொதுவா மிளகா செடி பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிக நாளைக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கிறதுனால தழை சத்து உரத்தை பிரிச்சு பிரிச்சு மேல் உரமா கொடுக்கணும். மானாவரி இல்லைன்னா எரவ பயிருக்கு 2 ஏக்கருக்கு 75 கிலோ தழை சத்த 3 முறையா பிரிச்சு கொடுக்கணும்.
1: ஏன் சுபா, இந்த கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் பயிர் பண்ணும் போது பூ உதிரும் பிஞ்சு உதிரும் எல்லாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி மிளகாயிலையும் உதிருமா?
0: சரியா கேட்டீங்கக்கா, மிளகாயிலையும் நிறைய பூ வைக்கும். ஆனா பூலையே இல்லைன்னா இளம் பிஞ்சுல அதிகமா உதிர்ந்து மகசூலே கம்மிப்படுத்திரும். இதை தடுக்கிறதுக்கு 60-100 நாள் கழிச்சு 1 முறையும் அதுக்கடுத்து 30 நாள் கழிச்சு 1 முறையும் நாப்தலின் அசிட்டிக் ஆசிட 1 லிட்டருக்கு 10 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுல தெளிப்பான கொண்டு சாயந்தர நேரத்துல தெளிக்கணும்க்கா. இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏக்கருக்கு 2 டன் வரலையும் மகசூல் கிடைக்கும்.
2: கேட்டது பண்ணை செய்தி.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: இளம் தென்றலில் வரும் இசை தென்றல், இது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 8 மணி.

0: பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்க அழைக்கலாம். 4368 என்ற முன்னிணைப்பினோடு 2311231

அல்லது 2994 8 0 அல்லது 2994 5 8 0 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566-427-2311 என்ற அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். அதோடு கூடவே நம்ம காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கு, அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா? வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத சில விஷயங்கள், அதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பகிர்ந்துக்கலாம் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில். காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் மற்றும் வாட்ஸ்அப் வலைதள பக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேரே வணக்கம் சித்ரா மணக்குடி.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எல்லாமே ரசாதான், அழகான மஞ்சப்புறம் அந்த பாடல் கொடுங்க.
1: சரிங்க, உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
0: நன்றிம்மா.
1: இன்றைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் மீண்டும் கிடைக்காத சில விஷயங்கள், இதை பற்றி காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் நேயர்கள் வந்து உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத விஷயங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக இப்ப நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: நேர்களை நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசிச்செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றைக்கு June 30 உலக சிறுகோள்கள் தினம். இன்றைக்கு வந்து சிறுகோள்கள் பற்றிய சில செய்திகளை வந்து நம்ம காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நேர்கிட்ட பாடலை நம்ம கேட்கலாம்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இது காற்றில் வரும் கணம். நம்ம நிகழ்ச்சிக்காக நேர் வந்திருக்காங்க. என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: வேதாரண்யம் மற்றும் தானிக்கோட்டம் தெற்கு முருகவேல் மேடம்.
0: முருகவேல் சார்க்கு என்ன பாட்டு வேணும்?
1: பாடல்
0: வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

June 30 இன்று உலக சிறுகோள்கள் தினம். இதை பற்றின சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து கோள்கள் மட்டுமின்றி சிறுகோள்களும் சுற்றி வருது. இந்த சிறுகோள்கள் சூரிய குடும்பம் உருவான போது சிதறடிக்கப்பட்ட வான் பொருட்களால் உருவானவை. இவை கோள்களை போன்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொண்டவை இல்லை அப்படின்னு சொல்லலாம். வடிவிலும் அளவிலும் வித்தியாசமானவை. இந்த சிறு பந்து அளவிலிருந்து ஒரு சிறு நாடு அளவில் கூட இந்த சிறுகோள்கள் வந்து காணப்படுகிறது. இந்த சிறுகோள்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படவும் இவற்றை அடையாளம் கண்டு ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இவற்றிலிருந்து நம் பூமியை பாதுகாக்கவும் உலக சிறுகோள்கள் தினம் வந்து June 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிறுகோள்கள் சூரிய குடும்பம் உருவான காலத்திலிருந்தே இது உருவாகி இருக்கு. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே லட்சக்கணக்கான சிறுகோள்கள் காணப்படுதான். பூமிக்கு அருகிலும் சிறுகோள்கள் இருக்குது. அவையும் வந்து சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கு. இந்த சிறுகோள்கள் பாறைகளால் ஆனவை.

அதனால் வந்து இவற்றில் வந்து விலை மதிப்பிற்குரிய தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்களும் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. உலக சிறுகோள்கள் நாள் வந்து 1908 June 30 ரஷ்யாவோட மத்திய சைபீரியாவின் துங்கஸ்கா ஆற்றுக்கு அருகே வந்து ஒரு வான்பொருள் விழுந்து விடுத்தது. இந்த வான்பொருள் வந்து அது விண்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 டன் எடையும் ஒரு கால்பந்து மைதான அளவும் கொண்டதாக இந்த சிறுகோள் இருந்துச்சு. இந்த சிறுகோள் மோதல வந்து துங்கஸ்கா நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் 2015 முதல் உலகம் முழுவதும் சர்வதேச சிறுகோள்கள் நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.

0: நேர்களை நாளை காலை 10:30 மஞ்சக்கொல்லை TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொல்லை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொல்லை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொல்லை குமரன் கல்வி நிறுவனங்கள்.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: நேரமிப்போ 8:24 காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் கேட்க நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
3: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு?
3: படம் வந்து நான் பாடும் பாடல். பாடல் வந்து சீர்கண்டுவா வெண்மேனி. நன்றி மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றிம்மா. காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: புதிய கோபால் பி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பி டூத் பேஸ்ட்,
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்று சர்வதேச சிறுகோள்கள் தினம். அதை பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம இப்போ அடிக்கடி கண்களில் தென்படக்கூடிய எரிக்கற்கள் அப்படின்னு சொல்கிறதும் கூட சிறுகோள்களே. சுமார் 100 மீட்டர் தொலைவில் இருக்கும் பூமிக்கு அருகில் வரும்போது வளிமண்டலத்தில் ஒரு சித்தி பற்றி எரிந்து இந்த சிறுகோள்கள் வந்து பூமியில் விழுது. தினமும் இது மாதிரி 6-8 எரிக்கற்களை வந்து நம்ம காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில எரிக்கற்கள் பூமியில் விழுவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புல்தானா மாவட்டத்தில் ஒரு விண்கல் தாக்கியதால் ஒரு ஏரி உருவானதாகவும் சொல்லப்படுது. இந்த ஏரியோட பேர் வந்து லோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சிறுகோள்கள் வந்து பூமிக்கு வந்து ஆபத்துக்களை தடுப்பதற்காக பல முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. ஏன்னா இவன் வந்து கோள்களோடு சேர்ந்து சுற்றும்போது அதனால் அந்த கோள்கள் மீது மோதும்போது வந்து ஆபத்துகள் உண்டாகுது. அதை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சிறுகோள்கள் தினம் கொண்டாடப்படுது. பூமியை நோக்கி வரும் சிறுகோள்களை வந்து நம்ம செயற்கைக்கோள்கள் மூலமாக தாக்கி அதோட திசையை மாற்ற திட்டம் வந்து விஞ்ஞானிகள் வந்து வெற்றிகரமாக செஞ்சு காட்டி நிறைய இந்த மாதிரியான ஆபத்துக்கள் சிறுகோள்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை வந்து செயற்கைக்கோள்கள் மூலமாக தடுத்து பூமிக்கு இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பில் இருந்து பாதுகாத்ததாகவும் செய்திகள் நிறையவே இருக்குது. தொடர்ந்து இணைந்தவர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கால் பண்பலையின் 1.3 இதுவரை நாம் கேட்டது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: PSR தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துல ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம். வாழ்க்கையில மீண்டும் கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கலாம். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சிக்காக பாடல் கேட்க நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
4: பாக்கம் வர்த்தியூர் சுமதி.
0: சுமதியம்மா சொல்லுங்க, என்ன பாட்டு?
4: எனக்கு மனசுக்கேற்ற மகாராஷ்டிரா படத்திலிருந்து ஆரங்கம் தானு ரங்கரங்க பாடல் கொடுக்குறேன்.
0: பாடல் உங்களுக்காகவே வருது, கேளுங்க. நன்றி.
4: நன்றி.

0: இசை மீட்டி இதயம் கவரும் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம். நேரம் இப்போ 8:36 24 நொடியாகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேர் வந்திருக்காங்க. என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க, யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்கம்மா வந்திருக்கீங்க? ஜோதி, சொல்லுங்க என்ன பாட்டு?
1: எனக்கு வைகாசி பிறந்தாச்சுல இருந்து சின்ன பொண்ணு தான் வச்சிருக்கோம்.
0: பாடல் வரும் கேட்கலாம். நன்றி. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாமா? நேர்களை நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
2: காரைக்கால் GL மருத்துவமனை
3: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: GL மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.

0: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேரம் இப்போ 8:43 நொடியாகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க சார்?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து செண்பகமே செண்பகமே என்ற படத்துல வாசலிலே பூசணிப்பு அந்த பாட்டை போடுங்க மேடம்.
0: பாடல் வரும், கேட்கலாம். நன்றிங்க சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அதாவது வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத விஷயங்கள். சில விஷயங்கள் வந்து ஒரு தடவை தான் நமக்கு லைஃப்பில் வரும், அது என்ன அப்படின்னு கேட்டேன். குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம் நினைத்தாலும் வாழ முடியாது, மீண்டும் இந்த வாழ்க்கையை முதுமையை நெருங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லையிலேருந்து பாரதி. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, கடந்து போன காலமும் ஓடிய நேரமும் வாழ்நாளில் மீண்டும் திரும்பாது, உதட்டையை விட்டு உதிர்த்த வார்த்தைகளும் உள்ளத்திலிருந்து உடைத்த நம்பிக்கையையும் ஒருபோதும் பழையபடி ஒட்டாது, கை நழுவி போன வாய்ப்புகளும் காலத்தால் இழந்த பெற்றோரின் அன்பும் கோடி கொடுத்தாலும் மீண்டும் கிடைக்காது, மண்ணை விட்டு மறைந்த உயிரும் மகிழ்ச்சி நிறைந்த மழலை பருவமும் மனக்கண்ணில் மட்டுமே வாழும் அப்படின்னு சொல்லி அழகாக அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பாரிவல்லல் சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கம். நமது வாழ்க்கையில் குழந்தை பருவம் மீண்டும் கிடைக்காத மிக அரிதான விஷயம், இன்னும் நிறைய இருக்குங்க, பட்டியல் நீளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தவராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல். ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க, திருமணத்துக்கு முந்தைய வருடங்கள் கல்யாணத்துக்கு பிறகு நான் பிறந்த வீட்டிற்கு ஒரு விருந்தாளியே தான் போக முடியுது, பழைய மாதிரி இயல்பாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கவலையோடு அவங்களோட அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க ஜோதி. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவம் பள்ளி பருவம் எதுவுமே இன்றைய நாளே திரும்பி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன். திருக்கண்ணபுரம் ஆனந்த். குழந்தை பருவம் திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க? செல்வகுமார் புதுத்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கம் கொடுத்துருக்காங்க. மீண்டும் கிடைக்காதது தாயின் கருவறை, அதெல்லாம் மகத்துவமான தருணம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளி பருவம் சிறுவயதில் விளையாடிய விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர். எனது சிறுவயதில் கிடைத்த மகிழ்ச்சி, அளவற்ற தாய்ப்பாசம், தந்தை அனைவருக்கும் வழிகாட்டி, உடன் பிறந்தவர்களின் கள்ளம் கபடமற்ற ஒற்றுமை, உறவுகளை எப்படி அழைப்பது, உறவினர்கள் இல்லங்களுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை, அரையாண்டு தேர்வு விடுமுறை, முழு ஆண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் தாத்தா பாட்டி மாமா வீட்டிற்கு செல்வது, இதெல்லாம் மீண்டும் கிடைக்காத விஷயங்கள், என்னால் இன்றும் மறக்க முடியாத மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஒரு திரை சேப்பு விஜயராகவன். அடுத்து வந்து சுகுமார் சுதா சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத மிக முக்கியமான விஷயம் டைம் மட்டும்தான், கடந்து போன ஒவ்வொரு நொடியும் சொல்லும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் இழக்கும் உறவுகளும் மீண்டும் ஒருபோதும் திரும்புவதில்லை, எனவே நிகழ்காலத்தை முழுமையாக வாழ்ந்து நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நக்கம்பாடி சுதா. மதுரை சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க, பள்ளி நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகராஜன் சொல்லியிருக்காங்க, இரவு வணக்கம் மேட்டுப்பாளையம் நாகராஜன். மீண்டும் கிடைக்காத வாழ்க்கை தாயின் மடி கிடைக்காது, இந்த குழந்தை பருவம் திரும்பவும் கிடைக்காது, வந்த பாதையை திருப்பி பார்க்க முடியாது, நன்றாக பார்த்து செல்லவும் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தை பருவம் மீண்டும் கிடைக்காதது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, சிறு வயது அப்போ உள்ள சந்தோஷம், கள்ளம் கபடமில்லாத ஒரு குணம், அந்த வாழ்க்கை திரும்பவே கிடைக்காது அப்படின்னு எல்லாருமே அந்த சின்ன வயசு தான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம், முதலில் மறு நிமிடமே கிடைக்காத நேரத்தில் மறுபடியும் எப்போதுமே எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரத்தை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம். வயதா

0: வயது ஏறிக்கிட்டே போகுது, வயது குறைக்க கொண்டே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு, திரும்ப கிடைக்காதது வயது ஏறுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
0: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க சார்?
1: கதிராமங்கலம் காவேரி மேட்டுத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரி.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும்?
1: குண்டமணி திரைப்படத்திலிருந்து ஆடிப்பாட்டு தேடிப்பாட்டு. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமும் நன்றி. வணக்கம்.
0: பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி. இன்றைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்கான கேள்வி, வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நேயர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பண்ணைபுரம் மணிகண்டன் இனிய இரவு வணக்கம் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் குமரன் வந்து கடந்து போன வாழ்க்கை, தவறவிட்ட நேரம், இவை இரண்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளமை பருவம், மறைந்த பாட்டியின் கதைகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணின்றவங்க சொல்லியிருக்காங்க, என்ன ஊர் அப்படின்னு சொல்லலை. அடுத்து வந்து, நேற்றைய பொழுது இன்று வராது, கடந்தவை எல்லாம் முடிந்து போன ஒன்று, இனி வரும் காலம் கடந்ததை விட இனிமையாக அமைய இறைவனை வேண்டுவோம். குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க? கொரநாட்டு கருப்பு பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்கள் என்றால் 2002 கஷ்டங்கள் என்றால் என்ன என்று அறிந்து கொண்ட காலம், திரும்ப அந்த காலம் வருமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். உறவு முறைகளை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள், கஷ்டங்கள் அனுபவித்த காலங்கள் அப்படின்னு சொல்லி, வருமா வராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கஷ்டங்கள் மூலமாக வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. திரும்ப எதுக்கு உங்களுக்கு அதே கஷ்டம் வரணும்னு நினைக்கிறீங்க? அடுத்து வந்து, சிறு வயது மகிழ்ச்சி, 20 வயது கஷ்டம் நஷ்டம் தெரியாது, விளையாட்டு சாப்பிடுவது அது வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 20 வயசுக்கு உள்ள காலத்தில் எந்த கஷ்ட நஷ்டமும் தெரியாது, விளையாடுறது சாப்பிட்றது அந்த மாதிரியான காலம் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் மீண்டும் கிடைக்காத விஷயங்கள் அப்பா அம்மா தாங்க, மற்ற எல்லாமே காசு கொடுத்து வாங்கி கொள்ளலாம், பெற்றவர்களுடைய அன்பு அவர்கள் இருக்கும் வரை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக, அதாவது தாய் தந்தை அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நமக்கு வாய்ப்பு இருக்கும்போதே அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும். போன பிறகு அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறத விட, இருக்கும்போதே அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நினச்சி பார்க்கும்போது நமக்கும் மனசு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, எனது தாய் தந்தை தம்பி நினைவில் மட்டுமே திரும்ப கிடைக்க மாட்டார்கள், குத்தாலம் தேரடி வில்லாளன் சொல்லியிருக்காங்க. அடுத்து, நான் சிறு வயதில் வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்காத விஷயம், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க. அடுத்து கூட யார் சொல்லியிருக்காங்க? மேமாத்தூர் அமுதா சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையில் கிடைக்காதது என் அப்பாவோட வாழ்ந்த காலம், அதாவது அவங்க அப்பாவோட வாழ்ந்த அந்த தருணங்கள், இனிமையான தருணங்கள் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்பான தோழிக்கு இரவு வணக்கம். எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், கல்லூரி பருவம், அப்பா அம்மா தம்பிகள் தங்கைகள் அக்கா அனைவரும் சேர்ந்து வாழ்ந்த வீடு, விசேஷங்களில் உறவினர்களுடன் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருந்த நாட்கள், இவையெல்லாம் திரும்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் வந்து விடையளித்த நேயர்களுக்கு நன்றி சொல்லி, நேயர் கேட்ட பாடலை நம்ம கேட்கலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: Good evening. This is Akashwani and I am Anuja Kumar with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi interacts with secretaries on deregulation for ease of doing business and ease of living. Also discusses promotion of Atmanirbharta. Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen VBI G Ramji Act 2025 to come into force from tomorrow. President Draupadi Murmu says students should strive to uplift the weaker sections and contribute to nation building. Railways to launch 3 projects worth over 1,100 crore rupees to improve communication and operational system. Special intensive revision of electoral rolls begins in Delhi, Jharkhand, Meghalaya, Karnataka and Maharashtra. US Supreme Court strikes down President Trump's order ending birthright citizenship. And in FIFA World Cup, France to take on Sweden in New York while Ivory Coast to clash with Norway in Texas. And now the news in detail. Prime Minister Narendra Modi today interacted with various secretaries to several ministries at Seva Tirth in New Delhi. The discussion focused on 2 key themes. The first was deregulation and other reforms for ease of doing business and ease of living, while the second was promoting Atmanirbharta. During the meeting, the Prime Minister stressed the importance of adopting a whole-of-government approach and breaking departmental silos. Highlighting the importance of integrated planning and coordination, Mr. Modi encouraged wider utilization of the PM Gati Shakti as an effective platform for interdepartmental coordination and informed decision-making. He exhorted the secretaries to focus on the tangible impact of schemes on the lives of people. During the interaction, the secretaries outlined the major steps being taken by their ministries and departments in line with the 2 key themes. The Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen VBI G Ramji Act 2025 will come into force across rural India with effect from tomorrow. On the eve of the nation

0: A thrilling 1-1 draw in Guadalupe, Mexico. Germany suffered a stunning exit after losing 3-4 to Paraguay in a penalty shootout in Boston, USA, following a 1-1 draw. Brazil has also secured their place in the round of 16 with a 2-1 victory over Japan in Houston, USA, late last night. Tonight, Ivory Coast will take on Norway in Texas, United States. The match is scheduled to begin at 10:30 p.m. Indian time. In another encounter, France will take on Sweden late tonight. The match is scheduled to kick off at 2:30 a.m. IST. The Board of Control for Cricket in India has announced a 15-member women's squad for the Asian Games 2026, which will be held in Aichi, Nagoya, Japan, later this year. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi interacts with secretaries on deregulation for ease of doing business and ease of living, also discusses promotion of Atmanirbharta. Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen VBG Ramji Act 2025 to come into force from tomorrow. President Draupadi Murmu says students should strive to uplift the weaker sections and contribute to nation building. Railways to launch three projects worth over 1,100 crore rupees to improve communication and operational system. Special intensive revision of electoral rolls begins in Delhi, Jharkhand, Meghalaya, Karnataka and Maharashtra. US Supreme Court strikes down President Trump's order ending birthright citizenship. And in the FIFA World Cup, France to take on Sweden in New York, while Ivory Coast to clash with Norway in Texas. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பன்மலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:15.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
5: வானதி இனி ஒன்றும் பேசக்கூடாது என்று தீர்மானித்து மௌனமானாள். அவளுடைய உள்ளம் ஒரே குழப்பமாயிருந்தது. அன்று நடந்ததையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்து கொண்டாள். எல்லாம் உண்மையாக நிகழ்ந்த சம்பவங்களாகவே தோன்றின. எனக்கு சித்தப்பிரமை ஒன்றுமில்லை, அக்காதான் என்னை பைத்தியமாக அடிக்க பார்க்கிறாள் என்று சில சமயம் எண்ணினாள். யானை தன்னை துதிக்கையினால் சுற்றி தூக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை எண்ணி எண்ணி பார்த்தாள். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. என்னதான் நடந்திருக்கும்? தன் உயிருக்கே ஆபத்தான அந்த வேளைக்கு அக்கா சரியாக அங்கே வந்து தன்னை காப்பாற்றியிருக்க வேண்டும். அக்காவை பார்த்ததும் முதன் மந்திரி நடுநடுங்கி போயிருக்க வேண்டும். ஆயினும் யானை துதிக்கையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? தன்னை துதிக்கையால் கட்டி தூக்கிய யானைதானா இது? மேலே அம்பாரி இருந்தது. அந்த இருட்டிலும் சிறிது தெரிந்தது. இளைய பிராட்டி அந்த அம்பாரியிலேயே இருந்திருக்கலாம். யானை துதிக்கையினால் தூக்கி தன்னை தூர எறிவதற்கு பதிலாக மேலே அம்பாரியில் விட்டிருக்கக்கூடும். அந்த மாதிரி செய்ய யானைகள் பழக்கப்பட்டிருப்பதை வானதி பலமுறை பார்த்ததுண்டு. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் சேர்ந்து இம்மாதிரி சூழ்ச்சி செய்திருக்கிறார்களோ? எதற்காக? நான் தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கும் பொருட்டுத்தான். என்னுடைய தைரியத்தை சோதிப்பதற்காகவும் இளைய பிராட்டி இம்மாதிரி செய்திருக்கலாம். பொம்மை முதலையை என் அருகிலே விட்டு ஒரு சமயம் சோதனை செய்யவில்லையா? எப்படியாவது இருக்கட்டும். நான் இன்று தனி வழியே புறப்பட்டது பெருந்தவறு. இப்போது அக்காவின் மடியில் தலையை வைத்து படுத்திருப்பது எவ்வளவு நிம்மதியாயிருக்கிறது! அக்காவின் வார்த்தைகள் எவ்வளவு தைரியமும் உற்சாகமும் அளிக்கின்றன! பொன்னியின் செல்வன் எங்கேயோ பத்திரமாயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஒருவேளை இந்த பிரயாணத்தின் முடிவில் அவரை சந்திப்போமோ? இவ்வாறு எண்ணிய போது வானதியின் உள்ளத்தில் அளவில்லாத கிளர்ச்சி ஏற்பட்டது. மனச்சோர்வுக்கு நேர்மாறான உற்சாக இயல்பு இப்போது அவளை ஆட்கொண்டது. யானை கம்பீரமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. யானை மேல் அம்பாரி ஆடி அசைந்து கொண்டிருந்தது. முன்னும் பின்னும் காவற்படைகள் போய்க் கொண்டிருந்தன. மழை சிறு தூறலாயிற்று. பிறகு தூறலும் நின்றது. வானத்தில் மேகக்கூட்டங்கள் சிதறிக் கலைந்தன.

0: நட்சத்திரங்கள் எட்டி பார்த்தன. வானதி யானையின் அம்பாரி கூரை வழியாக மேலே வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை பார்த்தாள். வானவெளியில் சஞ்சரிக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூலோகத்தில் வாழும் மனிதர்களின் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்க முடியுமா என்று அதிசயப்பட்டாள். பொன்னியின் செல்வர் உதித்த நட்சத்திரத்துக்கும் தான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருட்டத்தை பற்றி ஜோதிடர்கள் சொல்லுவதில் ஏதேனும் உண்மை இருக்குமா? தன் வயிற்றில் பிறக்கும் மகன் மூன்று உலகத்தையும் ஆளப்போகிறான் என்று ஜோதிடர்களுடன் சேர்ந்து அக்காவும் சொல்வது உண்மையாகுமா? வால் நட்சத்திரம் தோன்றுவது ஏதோ உற்பாதத்துக்கு அறிகுறி என்று ஜனங்கள் பேசிக்கொள்ளுகிறார்களே, அது எவ்வளவு தூரம் நிஜமாயிருக்கும்? அப்படி என்ன உற்பாதம் நடக்கும்? பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கியதுதான் அந்த உற்பாதமா? அக்கா கொண்டுள்ள நம்பிக்கையின்படி அவர் திரும்பி வருவாரா? அப்படியானால் வேறு என்ன உற்பாதம் நடக்கக்கூடும்? இம்மாதிரியெல்லாம் வெகுநேரம் சிந்தனை செய்து கொண்டிருந்த பிறகு வானதி லேசாக கண்ணயர்ந்தாள். அவள் கண்விழித்து பார்த்தபோது பொழுது புலர்ந்திருந்தது. புள்ளினங்கள் உதயகீதம் பாடின. இளைய பிராட்டியும் விழித்து கொண்டிருந்தாள். அம்பாரியின் பட்டுத்திரையை விலக்கிக் கொண்டு வெளியே பார்த்து, இதோ ஆனைமங்கலம் வந்துவிட்டோம், சோழ மாளிகையின் வாசலுக்கே வந்துவிட்டோம் என்றாள். இரு இளவரசிகளும் யானை மீதிருந்து இறங்கினார்கள். மாளிகைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அங்கே ஆயத்தமாயிருந்த அரண்மனை தாதிமார்கள் இளவரசிகள் இருவரையும் மாளிகையின் எல்லா பகுதிகளுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். கடைசியில் மாளிகையின் கீழ்ப்புறத்துக்கு வந்து அங்கிருந்த அலங்கார முன்றின் முகப்பில் நின்றபடி கடலுடன் கலந்த கால்வாயை பார்த்து கொண்டு நின்றார்கள். அக்கா, இளவரசரை தேடுவதற்கு ஏற்பாடு செய்யப் போவதாகச் சொன்னீர்களே, என்ன செய்திருக்கிறீர்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி.
1: ஆமாடி வானதி, தேடுவதற்கு ஏற்பாடு ஆரம்பமாகிவிட்டது. அதோ பார், ஒரு படகு வருகிறது. அதில் வருகிறவர்கள் ஒருவேளை ஏதேனும் செய்து கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள் என்றாள் குந்தவை.
0: வானதி திரும்பி பார்த்தாள். சற்று தூரத்தில் மரக்கிளைகளின் இடைவெளியில் ஒரு சிறிய படகு வருவது தெரிந்தது. அதில் இருவர் இருந்தார்கள்.
1: அக்கா, அந்த படகில் வருவது யார் என்று வானதி கேட்டாள்.
0: படகு தள்ளுகிறவன் சேந்தன் அமுதன். தஞ்சாவூர் பாதாள சிறையிலிருந்து நாம் அன்றொரு நாள் விடுதலை செய்தோமே, அவன்.
1: உட்கார்ந்திருப்பவள் பூங்குழலி.
0: வானதிக்கு உடம்பு சிலிர்த்தது.
1: அக்கா, நான் இந்த பெண்ணை பார்க்க விரும்பவில்லை, உள்ளே போகிறேன் என்றாள்.
0: என்னடி, அவளை கண்டு எவ்வளவு பயம்! உன்னை அவள் விழுங்கி விடுவாளா என்ன?
1: நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ பயப்படாமல் சும்மாயிரு
0: என்றாள் குந்தவை. படகு நெருங்கி வந்து கொண்டிருந்தது. யானை துதிக்க இலகப்பட்ட வானதி எப்படி உயிர் பிழைத்தாள்? இது குறித்து அவள் இரண்டாவதாகச் செய்த ஊகம்தான் சரியானது. யானை துதிக்கையை சுழற்றி அவளை தூர எறியவில்லை, மேலே தூக்கி அம்பாரியின் அருகில் லேசாக வைத்தது. அங்கே திரைமறைவில் ஆயத்தமாயிருந்த குந்தவை அவளை வாரி அணைத்து மடியில் போட்டுக்கொண்டாள். பிறகு முதன் மந்திரியும் பல்லக்கில் ஏறினார்.
2: தேவி, போய் வரட்டுமா? உன் பிரயாணம் இனிதா இருக்கட்டும், அதன் முடிவும் இனிதா இருக்கட்டும்
0: என்று சொன்னார். ஐயா, தங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்றாள் இளைய பிராட்டி.
2: கொடும்பாளூர் கோமகளை கோழை என்றாயே, அவளைப் போல் நெஞ்செழுத்தக்கார பெண்ணை நான் பார்த்ததே இல்லை.
0: முன்னையெல்லாம் அவள் கோழையாகத்தான் இருந்தாள், கொஞ்ச நாளாகத்தான் அவளுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது என்றாள் குந்தவை.
2: எல்லாம் முன்னுடைய பயிற்சிதான். அந்த பெண் என்னை பயங்கர ராட்சதன் என்று எண்ணியிருப்பாள். போனால் போகட்டும், என்னை பற்றி எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நான் அதற்கு ஆகவெல்லாம் கவலைப்படுவதில்லை. போய் வாருங்கள் அம்மா.
0: இவ்விதம் முதன் மந்திரி கூறியதும் அவருடைய பல்லக்கும் நாலு வீரர்களும் மட்டும் மேற்கு திசையில் செல்ல யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கிச் சென்றன. முதன் மந்திரி பல்லக்கு புறப்பட்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் மழை பிடித்து கொண்டது. மழையை பொருட்படுத்தாமல் சிவிகை தூக்கிய ஆட்களும் சிவிகையை காத்த வீரர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். மழை குறைந்து தூரல் நிற்கும் சமயத்தில் திடீரென்று பல்லக்கு நின்றது.
2: ஏன் நிற்கிறீர்கள்
0: என்று முதன் மந்திரி கேட்டார்.
3: சுவாமி, அந்த மரத்தடியில் யாரோ கிடப்பது போல தெரிந்தது என்றான் முன்னால் சென்ற காவலர்களில் ஒருவன்.
0: முதன் மந்திரி அவன் சுட்டிக்காட்டிய திசையை உற்று பார்த்தார். பளிச்சென்று ஒரு மின்னல் மின்னியது.
2: ஆமாம், யாரோ கிடக்கிறதாகத்தான் தெரிகிறது, இறங்கி பார்க்கிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. சிவிகிலிருந்து இறங்கி அருகில் சென்றபோது மரத்தடியில் கிடந்த மனிதன் முனகும் சத்தம் கேட்டது.
2: யார் அங்கே
0: என்றார் அனிருத்தர். அதற்கு பதிலாக
4: முதன் மந்திரி போல இருக்கிறதே
0: என்ற தீனமான குரல் கேட்டது.
2: ஆம், கேட்டது முதன் மந்திரி தான்.
0: இங்கே கிடப்பது யார்

0: தெரியவில்லையா? நான் தான் மதுராந்தகன்.
1: இளவரசே, இது என்ன கோலம்? இங்கே எப்படி வந்தீர்கள்? என்ன நேர்ந்தது என்று பரபரப்புடன் கேட்டுக்கொண்டேன்.
2: முதன் மந்திரி மதுராந்தகரை தூக்கி நிறுத்த முயன்றார். முதன் மந்திரியின் கரம் மதுராந்தகன் மேல் பட்டதும் அவன் அலறினான்.
0: ஐயோ அப்பா, செத்தேன், என்னை தொட வேண்டாம், என் கால்கள் போச்சு போச்சு.
2: அனிருத்தர் அவனை தூக்குவதை நிறுத்திவிட்டு,
1: இளவரசே, தங்களுக்கு என்ன நேர்ந்தது? தங்கள் கால்களுக்கு என்ன நேரிட்டது
2: என்று கவலையுடன் கேட்டார்.
0: என் கால்கள் முறிந்தே போய்விட்டன. நடக்க முடியவில்லை, நிற்கவும் முடியவில்லை.
2: முதன் மந்திரி திரும்பி பார்த்து,
1: அடே, பல்லக்கை இவ்விடம் கொண்டு வாருங்கள்
2: என்று தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். பின்னர்,
1: ஐயா, இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? தாங்கள் மழையில் தனியாக கிடக்கும் காரணம் என்ன? தங்களோடு வந்த பரிவாரங்கள் எங்கே? தங்களை இவ்விதம் விட்டுவிட்டு அவர்கள் எப்படி போகத் துணிந்தார்கள்? அவர்களுக்கு என்ன தண்டனை விதித்தாலும் போதாதே
2: என்றார்.
0: முதன் மந்திரி, யாரையும் தண்டிக்க வேண்டாம். யார் பேரிலும் குற்றமில்லை. மாலை நேரத்தில் குதிரை மேல் ஏறிக்கொண்டு நான் தான் தனியாக கிளம்பினேன். நதிக்கரையோரமாக போய்க் கொண்டிருந்தேன். திடீரென்று மழை பிடித்துக் கொண்டது. ஒரு பெரிய மின்னல் மின்னி இடி இடித்தது. குதிரை மிரண்டு ஓடியது. நான் இந்த மரத்தின் கிளையில் சிக்கிக்கொண்டு கீழே விழுந்து விட்டேன். குதிரை எங்கேயோ போய்விட்டது. விழுந்த வேகத்தில் கால் முறிந்து விட்டதோ அல்லது சுளுக்கி கொண்டு விட்டதோ தெரியவில்லை. எழுந்து நிற்கவும் முடியவில்லை. நல்ல வேளையாக தாங்கள் இந்த சமயம் இங்கே வந்தீர்கள்.
1: ஏதோ தங்களுடைய தந்தை மகானாகிய கண்டராதித்த தேவர் செய்த புண்ணியம்தான் இந்த மட்டும் நான் இங்கே வரும்படி நேர்ந்தது. கொஞ்சம் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருங்கள். பல்லக்கில் தங்களை ஏற்று விடுகிறேன். மற்ற விவரங்கள் எல்லாம் நாதன் கோவிலில் அடியனின் இல்லத்துக்கு போன பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன்
2: என்றார் அனிருத்தர்.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: வானதியை தேடி போவதா, மதுராந்தகரின் உதவிக்கு போவதா, இந்த போராட்டம் வந்தியத்தேவனின் உள்ளத்துல நடந்ததை பார்த்தோம். எதிர்பாராத விதமா ஒரு குட்டி சக்கரவர்த்தியை சந்திக்கும்படியா நேர்ந்துடுச்சு. அன்னைக்கு கடம்பூர் மாளிகையில தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை விட பல மடங்கு விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சது. ஆனா என்ன பயன்? அந்த பள்ளிப்படை காட்டிலிருந்து வெளியேற முடியுமா? இந்த தருணத்தில் ஆழ்வார்க்கடியான் வந்து சேர்ந்தான். அவன் சொன்னபடி முதன் மந்திரி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற முன்ஜாகிரதை ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு வரோம். வானதிக்கு துணையா குந்தவை மதுராந்தகரை கவனிக்க தாமே களத்தில் இறங்கிட்டார் அனிருத்தர். இந்த கட்டத்தில் பள்ளிப்படை காட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னால காளாமுகர் கூட்டத்தை பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பது பற்றியும் முதன் மந்திரிக்கு தெரியுமான்னு கேட்டான் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான. அதை நினைவுபடுத்திப்போம். அதுக்கு தெரியாமலா என்ன அனுப்பினாரு? அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராமல் இருக்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கார். அவரோட ஆள் தான் தீவிரத்தியை தூக்கி பிடிச்சு வேணுமென்னே குதிரையை மிரட்டி தறிகட்டு ஓட செஞ்சிருப்பான். தரையில் விழுந்த மதுராந்தகரை யாராவது எடுத்து காப்பாற்றியிருப்பாங்க. இந்நேரம் அநேகமாக ரதத்திலேயோ பல்லக்கிலேயோ ஏறி அனிருத்தர் தஞ்சையை நோக்கி போய்கிட்டு இருப்பார். வா, நாம நம்ம வழியே போகலாம்னு சொன்னானே உற்பாதம். இச்சொல்ல ஆராய்வோம். பாதம் இதன் பொருள் அழிவு கேடு. உத் என்கிற முன்னொட்டு இணைஞ்சு தோன்றுதல் என்ற பொருளை தருது. அதாவது உத்பாதம் என்பதன் அர்த்தம் அழிவுக்கான அறிகுறி, முற்குறி, கெடுகுறி, துர்க்குறி. இப்படி சத்குரு சர்க்குரு உற்பத்தி உற்பத்தி ஆவது போல உற்பாதம் உற்பாதம் ஆகுது. வடமொழியில் இத் என்கிற மெய்யெழுத்து பாவுடன் சேரும்போது தமிழுக்கு ஏற்ப இருன்னு மாற்றமடையுது. கொடும்பாளூர் கோமட கோழை என்றாயேன்னு வியந்தார் அனிருத்தர். கல்கியின் சொல் விளையாட்டு திறமைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கோ கோ உரைநடையில் இப்படி ஒரு மோனை நயம் அவருக்கு இயல்பாமையது. நாதன் கோவில் குடந்தைக்கு தென்மேற்கே 8 கிலோமீட்டர், சோழ மாளிகைக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர். துவாபர யுகத்திலேயே நாதன் கோவில் என்கிற பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. நாதன் தலைவன், உற்சவர் ஜெகந்நாதன். இந்த நெடுங்க

0: கதைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரில் தோன்றி மேலும் பெருமை சேர்த்தவர் காளமேக புலவர். நினைச்ச மாத்திரத்தில் கவி பாட வல்ல இந்த ஆசு கவி பாடின சிலேடை பாடல்களில் நயமும் உண்டு, நகைச்சுவையும் உண்டு. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இசை ஊஞ்சல்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களோடு காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்களாக பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்திலிருந்து நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. 1988 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வந்து விஜயகாந்த், ராதிகா, ஆனந்த், வாணி விஸ்வநாத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா. இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் கங்கை அமரன் எழுதி இந்த பாடல் இந்த படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல்

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியுடன் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடல்களாக பூந்தோட்ட காவல்காரன் இந்த படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டுருக்கோம். முதல் பாடலை நம்ம கேட்டுட்டோம். அடுத்து கூட பாடல் வருது, கேஜே ஏசுதாஸ் பி சுசிலா பாடிய பாடல். இந்த பாடல் பார்த்திங்கன்னா சிந்திய வெண்மணி. இந்த பாடல் ஒரு கணவன் மனைவி எப்படிலாம் இருக்கணுன்றதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருப்பாங்க இந்த பாடலில். இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 10:30 மஞ்சக்கொள்ளை TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொள்ளை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்.
3: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. மனம் தாளாட்டும் தேனிசை பாடல்களுக்காக நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். அடுத்ததாகவும் பாடல் வருது சித்ரா மற்றும் மனோ குரல்களில்.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சை

0: பொருட்களும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: PSR தங்க மாளிகை
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இளம் தென்றலில் வரும் இசை தென்றல், இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போ 9:48, 30 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல்.

0: பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
7: நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.

0: நேரம் 9:55. பண்பலை 100.3 இனி நாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ்னு எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அந்த ஆசையை, மன எழுச்சியை ஊக்கம் என்று கூறலாம். ஊக்கம் அது கைவிடேல் என்பது பழமொழி. உயர்வடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் ஊக்கம் மனிதனுக்கு அவசியம் இருக்க வேண்டும். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு என்று கூறுவார்கள். ஊக்கமுடையவனின் வீட்டை ஆக்கம் தேடி தானாகவே வரும். ஆக்கம் அதர்வு நாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை என்பார் வள்ளுவர். முயன்று படித்து நாம் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற மன உறுதி உள்ள ஒரு மாணவன் கையில் வெற்றி கனி வந்து விழும். அதுபோல நமது குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒருவேளை அது நடக்காமல் போனாலும் உயர்வான எண்ணங்களை சிந்தனையை விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்று கூறுவார் வள்ளுவர். போர்க்களத்தில் பல அம்புகள் வந்து உடலில் தைத்தாலும் யானையானது தளராமல் என்று தன் பெருமையை நிலைநாட்டும். அதுபோல மனதில் ஊக்கமடையவர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவார்கள். சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஊன்றும் களிர் என்பது குறள். ஒரு குளம், குளத்திலே தாமரை மலர்கள் பூத்து கிடக்கின்றன. அன்று

0: இரவு பெய்த கனமழையினால் குளத்தின் தண்ணீர் மிகவும் அதிகமாகிவிட்டது. மழை நீரின் அளவிற்கேற்ப தாமரையின் தாள்களும் வளர்ந்து விட்டன. அதுபோல ஒருவன் ஊக்கமடையவனாக இருந்தால் அவன் ஊக்கத்திற்கேற்ப அவன் வாழ்வில் பலம் பெருகும். ஒருவனுக்கு வலிமையே அவனிடமிருக்கின்ற ஊக்கம்தான். ஊக்கமில்லாமல் உருவத்தில் மனிதர்களைப் போல இருப்பினும் அவன் மரத்தை போன்றவனாவான். இதை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரம் மக்களாதலே வேறு என்று கூறுவார் வள்ளுவர். உலகில் ஊக்கமுடையவர்கள்தான் வளலாக வளர முடியும். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. அதனால் ஊக்கம் உடையவர்களாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இரவின் மடியில் இசையின் இன்ப தாளாட்டு. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சிக்காக வருகிறது பாசம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளிப்போருக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, நாளை காலை 10:30 மஞ்சக்கொள்ளை TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொள்ளை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சி வழங்கவிருப்போர்.
3: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள்.
4: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியுடன் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 10:06 நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் பாடல் கேட்கலாம். அன்னக்கிளை படத்திற்காக S. ஜானகி பாடிய பாடல், இளையராஜா இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தற்பைகள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 10:12 23 நொடியாகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்து பாடல் வரப்போது அனுபவி ராஜா. அனுபவி படத்திற்காக TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: பத்து மணி 17 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக இனி பட்டிக்காடா பட்டணமா படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், கோபால் பல்புடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் பாடல் கேட்கலாம். அவள் ஒரு தொடர் கதை படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பாடல்.

0: நேயர்களே, நாளை காலை 10:30 மஞ்சக்கொல்லை TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொல்லை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொல்லை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை இந்நிகழ்ச்சியை வழங்குவார்.
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொல்லை குமரன் கல்வி நிறுவனங்கள்.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR.

0: மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: புதிய தென்றலில் இனிய இசை பயணம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை.

ஒரு புள்ளி மூன்றில் இரவு மலரும் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 10:34 ஆகுது. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் தீர்க்க சுமங்கலி படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: நேர்களை நாளை காலை 10:30 மஞ்சக்கொள்ளை TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொள்ளை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரியின் ஆலய உலா, நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள்.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் அவளுக்கு என்று ஒரு மனம் படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், MS விஸ்வநாதன் இசையமைப்பில்.

காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம். காவல்காரன் படத்திற்காக டி.எம். சவுந்தரராஜன் பே. சுசிலா குரல்களில் பாடல், கவிஞர் வாலியின் வரிகளில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைப்பில்.

நேர்களை நாளை காலை 10:30 நாச்சியார் கோவில் TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொள்ளை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயண் பத்தர் ஜுவல்லரியின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்மு

0: இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
1: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர். நூற்றாண்டுகளை கடந்து கல்வி சேவையில் மஞ்சக்கொள்ளை குமரன் கல்வி நிறுவனங்கள்.
2: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிறோம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக பி சுசிலா மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். கவிஞர் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில்

அழகிய தமிழ் மக இவள் இருவெளிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

குரல் படித்தால் ரசிக்கும். காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருகிறது. குமரிக்கோட்டம் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், கோபால் பல்பொடி. 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி டி ரியானா. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கோபால் பல்பொடியின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. காரைக்கால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஆர் சரண்யா அவர்கள் தரும் தகவல். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:05 திரை இசை. 10:30 மஞ்சக்கொலை TLR ருக்மணி ஹாஸ்பிட்டல், மஞ்சக்கொலை குமரன் ஹைஸ்கூல், நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயண பத்தர் ஜுவல்லரி வழங்கும் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொல்லை அருள்மிகு வெற்றி வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் மஞ்சக்கொல்லை எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 சிந்தனை அரங்கம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி டி ரியானா. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை. 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி டிராவல்ஸ் வாகன ஓட்டுநர் வேலை செய்து வரும் மயிலாடுதுறை ஆயப்பாடி SM நாசர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 கோபால் பல்பொடியின் LSE. 4:00 ஊரும் உணவும். காரைக்கால் மாவட்டம் குமரக்குடி கிராமத்திலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரும். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். 5:15 திரை இசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர்.

மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார். நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர்

0: Of the exercise in Delhi, over 13,000 booth level officers will visit every household till the 29th of next month to distribute a pre-printed enumeration form in duplicate to all existing electors for verification and updation of the electoral rolls. The U.S. Supreme Court has struck down President Donald Trump's executive order aimed at ending birthright citizenship, reaffirming the long-standing interpretation that nearly everyone born in the United States is automatically granted U.S. citizenship. In the FIFA World Cup 2026, the match began Ivory Coast and Norway in underway in Texas, United States. And that's the end of the news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. இனி கேட்கலாம் துயிலும் முன். வாழ்க்கையை பந்தயமாக எண்ணி ஓடுபவர்கள் களைத்து போய் விடுகிறார்கள். பயணமாய் எண்ணுபவர்கள் கலகலப்பாய் மகிழ்கிறார்கள்.

0: ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அப்புறம் ஹெட்போன் ஒத்தி கூட. ஹலோ, அது கேட்காது. கேக்குதா? கேக்குதா? அப்புறம் நீ என்ன பண்ற? அது மைக் ஒன்னு தூக்கு, பேசணும்ல என்கிட்ட.
1: ஹலோ
2: ஹலோ,
1: கேக்குதா?
2: ஆ கேக்குது சார்.
1: மைக்ல உன் கால் நீங்க வைக்கணும், எல்லாம்
0: வைக்கணும்.
2: ஆ கேக்குது சார். ஆ
1: ஓகே
2: ஓகே, கட் பண்ணு.
0: கட் பண்ணு கட் பண்ணு அதையும் இறக்கு.